வணக்கம் நேயர்களே, ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் 999 கிலோஹெர்ட்ஸில் எமது இன்றைய நிகழ்ச்சிகள் ஆரம்பமாகின்றன. இன்று சக ஆண்டு 1948, ஸ்ராவண மாதம் 25 நாள், பராபவ ஆண்டு ஆடி திங்கள் 25 நாள், 2026 வருடம் ஆகஸ்ட் மாதம் 10 தேதி திங்கட்கிழமை. நேரம் 5 மணி 57 நிமிடம்.

குறள் நெறி குறளும் விளக்கமும் அறத்துப்பாலின் இல்லறவியல் பிரிவில் செயலன்றி அறிதல் அதிகாரத்தில் 4 குறள் டாக்டர் மு. வரதராசனார் அவர்கள் தெளிவுரையுடன். திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். இதற்கான விளக்கம், ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். குறளும் பொருளும் மீண்டும், திணைத்துணை நன்றி செய்யினும் பனைத்துணையா கொள்வர் பயன் தெரிவார். ஒருவன் திணையளவாகிய உதவியை செய்த போதிலும் அதன் பயனை ஆராய்கின்றவர் அதனையே பனையளவாக கொண்டு போற்றுவர். குறளும் விளக்கமும் கேட்டீர்கள். இனி இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சி குறிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலை, 6:35 விவசாயிகளுக்கான அறிவிப்புகள், 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், இன்று காலை 7 யோகமும் மனித மாண்பும், தொடர்ந்து மதுரகீதம், 7:30 நினைத்தாலே இனிக்கும், காலை 8 இந்த நேரம் இனிய நேரம், 8:30 மனம் விரும்புதே திரைப்பட பாடல்கள், காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ். ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும், வி. எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 கேட்டாலே இனிக்கும், பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி ஏ. ரவி மற்றும் ஏ. லக்ஷ்மி அவர்கள் ஆகியோரின் இரு வீண இசை கேட்கலாம், கே. ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம், பகல் 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் 1, பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சுகன்யா சம்ருதி யோஜனா பற்றி இடம்பெற கேட்கலாம், பகல் 2:30 ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். பகல் 2:55 வானிலை அறிக்கை. நேர்களை, எமது மாலை ஒலிபரப்பில் 5:30 திரையிசை, 6:10 பா மாலை பக்தி பாடல்கள், 6:40 முல்லை வனம், 7 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள், ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்கலாம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகளை தொடர்ந்து 7:30 ஏறும் ஊறும் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே. டி. பார்த்திபன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சலாக, தொடர்ந்து 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 10 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், 11 நிகழ்ச்சி நிரல். இதுவரை இன்று ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய குறிப்புகள் கேட்டீர்கள்.

0: நேரம் 6:10.
1: ஆகாஷ்வாணி எனைத்தானும் நல்லவை கேட்க. இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்குகிறார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள்.
2: உலக வாழ்வில் நாம் பின்பற்றத்தக்க வழிமுறைகள் பலவற்றை திருமூலர் அருளி செய்துள்ளார். நாம் சமூகத்தில் மற்றவர்களின் இன்பத்திலும் துன்பத்திலும் பங்கு கொண்டு ஒழுக்க நெறி தவறாமல் வாழ வேண்டும். பிறரிடம் நாம் கொள்ளும் அன்பினால் வரும் சிறப்பை திருமந்திரம் பலவாறு எடுத்து எம்புகிறது. அன்பும் சிவமும் இரண்டு என்பர் அறிவிலார், அன்பே சிவமாவது ஆறும் அறிந்திலார் என்னும் அடிகளில் இறைவன் அன்பே வடிவானவன், அன்பை விடச் சிறந்த தெய்வம் எதுவும் இல்லை, உயிர்களிடத்தில் அன்பு செலுத்துவதே உண்மையான பக்தி நெறி என்கிறார். நம் உடல் என்பது நமது உயிர் அல்லது ஆன்மா தங்குவதற்குரிய இடமாக உள்ளது. எனவே உடல் ஓம்பல் இன்றியமையாதது. உடம்பினை உண்ணம் இழுக்கென்றிருந்தேன், உடம்பினில் உத்தமன் கோயில் கொண்டான் என்கின்றார். மேலும் அவரே, உடம்பார் அழியின் உயிரார் அழிவர், திடம்பட மெய்ஞானம் சேரவும் மாட்டார். உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேனே என்றும் பாடியுள்ளார். உலக வாழ்வில் நாம் அறவழியில் ஈட்டிய பொருளை வறியவர்க்கு ஈந்து வாழ்தல் வேண்டும். அவ்வாறு ஈயாதாரை திருமூலர் ஈகிலா பேதைகள் என்கிறார். நாம் உண்ணத் தொடங்கும் போது பசித்து வந்தோரை காணின் யாவர்க்குமாம் உண்ணும் போது ஓர் கைப்பிடி என்கிறார் அவர். ஆர்க்கும் இடுமின் அவர் இவர் எண்ணன்மின் பார்த்திருந்து உண்மின் பழம்பொருள் போற்றன்மின் வேட்கையுடையீர் விரைந்து ஒல்லை உண்ணன்மின் காக்கை கரைந்து உண்ணும் காலம் அறிமினே என்கிறார். மனிதனாக பிறந்த நாம் இவ்வாழ்வில் இடுவதையும் ஈவதையும் எண்ண வேண்டும். ஈகையை மேற்கொண்டோர்க்கு இறைவன் உறவினன் என்கிறார் திருமூலர். உலக வாழ்வில் நாம் அனைவரும் உடன் பிறந்தோரே என கருத வேண்டும். இதனை சகோதரத்துவம் என்பர். ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்கிற திருமூலர் வாக்கு உலக புகழ்பெற்ற தொடராகும். சாதி மத நிற வேறுபாடுகளை கடந்து மனித குலம் அனைத்தும் ஒன்று என்கிற சமத்துவ சிந்தனை உடையராக திருமூலர் விளங்கினார். திருமூலர் கூறும் வாழ்வியல் நெறிகள் வெற்றி சடங்குகளிலிருந்து வேறுபட்டவை. நிலையில்லாத உலகில் எதையும் நுகரக்கூடாது என்பது அவர் கருத்தில்லை. உலகியல் அனுபவமே அனைத்தும் என நினைக்கின்ற பிழையை மனிதன் செய்துவிடக்கூடாது என்பதே அவர் நோக்கம். மனிதனுக்கு இதயம் என்று ஒன்று இருக்கிறது என பிறநாட்டார் அறிந்து கூறுவதற்கு முன்பே அது இருக்கிறது என்பதையும், அதுவும் நமது உடலின் இடப்பக்கத்தில் உள்ளது என்பதையும், அது பாதிக்கப்பட்டால் வெகு விரைவில் இறப்பு நேரும் என்பதையும் கூறி நமக்கு எச்சரிக்கை விடுத்து சென்றார் திருமூலர். அடப்பண்ணி வைத்தார், அடிசீலை உண்டார், மடக்குடியாரோடு மந்தனம் கொண்டார், இடப்பக்கமே இறை நொந்தது என்றார், கிடக்கப்படுத்தார், கிடந்து ஒழிந்தாரே என்பது திருமந்திரம். எனவே நம் வாழ்க்கை எத்தனை மேன்மையானது, எவ்வளவு விரைவில் முடியக்கூடியது என்பதை இவ்வாறு கூறும் திருமூலர் சிந்தனைகளை நாம் உளம் கொண்டு எதிர்காலத்தில் நன்கு வாழ்வோமாக.
1: இதுவரை எனைத்தானும் நல்லவை கேட்க, இதில் உலகியலுக்கு திருமந்திர நெறிகள் கருத்துக்களை வழங்கினார் முனைவர் மா. சர்க்குணம் அவர்கள். படைப்பு புதுச்சேரி வானொலி நிலையம்.

ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர், நேரம் 6:15. வெற்றி என்பது மகிழ்ச்சிக்கான திறவுகோல் அல்ல, மகிழ்ச்சிதான் வெற்றிக்கான திறவுகோல் என்ற இந்த சிந்தனையோடு இந்நாளை நாம் பொன்னாளாக்குவோம். பக்தி மாலை நிகழ்ச்சியின் முதற் பாடல் எஸ் ஜானகி பாடியிருப்பது.

0: நேரம் 6:36.
1: விவசாயிகளுக்கான அறிவிப்புகள். கோயம்புத்தூர், ஈரோடு, திருப்பூர் மாவட்டத்திற்கான வானிலை சார்ந்த வேளாண் அறிக்கை கேட்கலாம்.
2: வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும்.
3: அடுத்து வரும் நாட்களில்
2: மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலையாக 30°C முதல் 32°C ஆகவும், குறைந்தபட்ச வெப்பநிலையாக 20°C முதல் 22°C ஆகவும், காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80%-90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50%-80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12-14 km வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்தே வீசக்கூடும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழையானது எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10-16 km வேகம் வரை வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலாக மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 km வரையிலும் வீசலாம் என எதிர்பார்க்கப்படுகிறது. அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரப்பதத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் கனமழை பொழிய வாய்ப்புள்ளதால் நிலச்சரிவு மற்றும் திடீர் வெள்ளம் ஏற்பட வாய்ப்புள்ளது. எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ உரத்தினை இடலாம். எதிர்பார்க்கப்படும் மழையினை பயன்படுத்தி ஆடிப்பட்ட மக்காச்சோளத்தினை இரவில் விதைக்க உகந்த காலமாகும். மழை எதிர்பார்க்கப்படுவதனால் சால் முறை விதைப்பினை மேற்கொள்ளவும். மழையில்லாத சமயங்களில் நிலக்கடலைக்கு களை எடுக்கவும். மழையுடன் காற்றின் வேகமும் 10 கிலோமீட்டர் வரையிலும் காணப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலான கரும்பினில் தோகை வைத்து விட்டம் கட்டவும். மேலும் தண்ணீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். அவசியம் ஏற்பட்டால் குறைவான அளவில் தண்ணீர் பாய்ச்சவும். நிலவும் வானிலையை பயன்படுத்தி இரவை பருத்தி நடவு செய்வதற்கு நிலத்தினை தயார் செய்யவும். மேலும் தக்காளி நாற்றங்காலில் நாற்றலுகள் நோய் அதிக அளவில் காணப்பட வாய்ப்புள்ளது. இதனை கட்டுப்படுத்த காப்பர் ஆக்சி குளோரைட் என்ற மருந்தை 1 லிட்டர் தண்ணீருக்கு 2.5 கிராம் என்ற வீதத்தில் கலந்து 1 சதுர மீட்டருக்கு 4 லிட்டர் என்ற அளவில் ஊற்ற வேண்டும். ஆடிப்பட்டம் கொடிவகை பயிர்களான பீர்க்கங்காய், பாவற்காய், புடலைங்காய் போன்ற பயிர்களை விதைப்பதற்கு உகந்த காலமாகும். ஆதலால் பயிர் செய்ய விரும்பும் விவசாயிகள் விதைப்பு எடுக்குமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். காற்றின் வேகம் மணிக்கு 10 கிலோமீட்டருக்கு மேல் காணப்படுவதாலும் அதிகமான மழை எதிர்பார்க்கப்படுவதனாலும் 5 மாதங்களுக்கு மேலான வாழையில் மூங்கில் களி உபயோகித்து முட்டுக் கொடுக்கவும். மேலும் நீர் பாய்ச்சுவதை தவிர்க்கவும். போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். மஞ்சள் பயிரிட்டு 60 நாட்கள் ஆகியிருக்கும் பட்சத்தில் 2வது மேலுரமாக 50 கிலோ யூரியா மற்றும் 30 கிலோ பொட்டாஷ் உரத்தினை கலந்து இடவும். காற்றின் வேகம் மற்றும் ஈரப்பதம் அதிகமாக எதிர்பார்க்கப்படுவதால் மஞ்சளில் இலைப்புள்ளி நோய் வர வாய்ப்புள்ளது. இதை கட்டுப்படுத்த 1 ஹெக்டருக்கு 500 கிராம் கார்பன்டசிம் அல்லது 1 கிலோ மான்கோசெஃப் அல்லது 1.5 கிலோ காப்பர் ஆக்சி குளோரைட் மருந்தினை 500 லிட்டர் தண்ணீரில் கலந்து தெளிக்கவும். கால்நடை கூடாரங்களை சுற்றிலும் மழைநீர் வடிய போதிய வடிகால் வசதி செய்யவும். தற்போது நிலவும் காற்றின் அதிவேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். இவ்வாறு தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழக வேளாண் காலநிலை ஆராய்ச்சி மையம் தெரிவிக்கின்றது. அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் சிறுதானியங்களிலிருந்து மதிப்பு கூட்டப்பட்ட உணவுப் பொருட்கள் தயாரிக்கும் பயிற்சியானது 11/8/2026 மற்றும் 12/8/2026 ஆகிய 2 நாட்களில் காலை 9 மணி முதல் மாலை 5 மணி வரை அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தில் நடைபெறும். சிறுதானிய வகைகளான கேழ்வரகு, கம்பு, சோளம், சாமை, திணை, பனிவரகு போன்றவை மக்களால் உணவில் ஓரளவு சேர்த்துக் கொள்ளப்படுகிறது. நகர்ப்புறங்களில் கேழ்வரகு மட்டும் பயன்பாட்டில் உள்ளது. இப்பயிர்

0: பயிற்சியில் பாரம்பரிய உணவுகள், பிழிதல், அடுமனை பொருட்கள், உடனடி தயார் நிலை உணவுகள் போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், அறுவடை பின்சார் தொழில்நுட்ப மையம், வேளாண்மை பொறியியல் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகம். தொலைபேசி எண் 9488518268. மீண்டும் ஒரு முறை: 9488518268. மின்னஞ்சல் phtc@tnau.ac.in.
1: கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாய பெருமக்களின் பயன்பாட்டிற்காக ஈரோடு மாவட்டம் அந்தியூரில் இந்த ஆடி மாதம் நடைபெறவுள்ள அருள்மிகு குருநாத சுவாமி தேர் திருவிழாவினையொட்டி நடைபெறும் மாபெரும் குதிரை மற்றும் கால்நடை சந்தையின் சிறப்பு நிகழ்வாக தமிழ்நாடு கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழகத்தின் சார்பில் ஒரு மாபெரும் கால்நடை கண்காட்சி மற்றும் மாநாட்டிற்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி இன்று முதல் 12ஆம் தேதி வரை அந்தியூர் வனக்கோயில் அருகிலுள்ள பல்கலைக்கழக வளாகமான பர்கூர் மாட்டின ஆராய்ச்சி நிலையத்தின் தீவன புல் பண்ணையில் நடைபெறவுள்ளது. இந்த கண்காட்சியில் கால்நடை வளர்ப்பவர்கள் மற்றும் விவசாயிகளுக்கு தேவையான பண்ணை தொழில்நுட்பங்கள் குறித்த ஆலோசனைகள் வழங்கப்படும். கால்நடை பண்ணை சார்ந்த இடுபொருட்கள் விற்பனைக்கு வழங்கப்படுவதுடன் கறவை மாடு வளர்ப்பு, ஆடு வளர்ப்பு, நாட்டுக்கோழி வளர்ப்பு, முயல் வளர்ப்பு, காடை வளர்ப்பு, வெண்பன்றி வளர்ப்பு போன்ற பல்வகை கால்நடை வளர்ப்பு தொழில்கள் குறித்து குறுகிய கால இலவச பயிற்சிகளை பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மற்றும் விஞ்ஞானிகளை கொண்டு வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் சிறந்த கால்நடைகளுக்கு சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட உள்ளது. இப்போட்டிகளில் கலந்து கொள்ள முன்பதிவு செய்வது அவசியம். அனைத்து கால்நடை வளர்ப்பவர்களும் விவசாய பெருங்குடி மக்களும் இந்த வாய்ப்பினை பயன்படுத்திக் கொண்டு இந்த கால்நடை கண்காட்சிக்கு சென்று பார்வையிட்டு பயன்பெறுமாறு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள். இது பற்றிய மேலும் தகவல்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பேராசிரியர் மற்றும் தலைவர், கால்நடை மருத்துவ அறிவியல் பல்கலைக்கழக பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம், கால்நடை மருத்துவமனை வளாகம், பழைய பேருந்து நிலையம் எதிரில், திருப்பூர். அலுவலக தொலைபேசி எண் 0421-2248-524. அலைபேசி எண்கள் 9865016174 மற்றும் 9597640086.
0: அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, மேட்டுப்பாளையம் வேளாண் காடுகள் வணிக மேம்பாட்டு காப்பகம், வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் மேட்டுப்பாளையத்தில் வணிக ரீதியாக மர வளர்ப்பு பயிற்சியானது வருகின்ற 13/8/2026 வியாழக்கிழமை அன்று நடைபெற உள்ளது. இப்பயிற்சியில் பங்கேற்பாளர்களுக்கு வணிக மர வளர்ப்பின் முக்கியத்துவம், அதன் அடிப்படைகள், தொழில் வாய்ப்புகள், மர வகைகளை தேர்ந்தெடுக்கும் முறைகள், தரமான நாற்று உற்பத்தி, நில தயாரிப்பு, நடவு முறைகள், உரமிடுதல், நீர்ப்பாசன மேலாண்மை மற்றும் பூச்சி நோய் மேலாண்மை, கவாத்து செய்தல், கிளை வெட்டுதல், மரப்பராமரிப்பு, அறுவடை முறைகள் மற்றும் களப்பார்வை போன்ற பயிற்சிகளானது அளிக்கப்பட இருக்கிறது. இப்பயிற்சிக்கு கட்டணம் உண்டு. இப்பயிற்சியின் இறுதியில் சான்றிதழானது வழங்கப்படும். இடம்: வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம், மேட்டுப்பாளையம். மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி எண் 7418-47-0345 மற்றும் ஒரு எண் 9487-7212-10.
2: கேள்விகளை நீ கேட்கிறாயா அல்லது நான் கேட்கட்டுமா?
3: நீ கேட்காத,
4: உங்களுக்கு இந்திய வனங்கள் பத்தி தெரியுமா? வேளாண் காடுகள்லாம் என்னன்னு தெரியுமா? அது சார்ந்த தொழில் நிறுவனங்கள் பத்தி தெரியுமா? ஹைடெக் நர்சரி பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? உயிரி எரிசக்தினா என்னன்னு
5: தெரியுமா?
4: இந்த மாதிரி உங்க மனசுலயும் 1004 கேள்விகள் இருக்கா? இந்த மாதிரி பல பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்க ஆசைப்படுறீங்களா? அப்ப டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. டியூன் பண்ணுங்க ஆகாஷ்வாணி 103 FM. ஒவ்வொரு திங்கக்கிழமையும் நைட்டு 7:30 மணிக்கு ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில வளம் தரும் வேளாண் காடு வளர்ப்பு அப்படிங்கிற தலைப்புல மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள் வழங்கும் மரப்பயிர் சாகுபடி குறித்த தகவல் களஞ்சியம். டோன்ட் மிஸ் இட்.
6: இதுவரை விவசாயிகளுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.
7: நேர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் KT பார்த்திபன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்

0: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்பட உள்ளன. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷா நவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இனி விரிவான செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியில் இடம்பெற்ற ஒவ்வொருவரும் தங்களின் சிறப்பான செயல்பாடுகள் மூலம் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளனர் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இந்த விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்று நாடு திரும்பியுள்ள இந்திய அணியினர் புதுதில்லியில் நேற்று பிரதமரை சந்தித்து பேசினர். அவர்களிடம் பேசிய பிரதமர், அவர்களின் வெற்றி பல இளைஞர்களுக்கு ஊக்கமளிக்கும் என்று சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ளார். நாட்டிற்காக விளையாடும் இந்திய அணியினரை நாட்டு மக்கள் அனைவரும் வாழ்த்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். நாடாளுமன்றத்தில் இன்று பல முக்கிய மசோதாக்கள் இரு அவைகளிலும் தாக்கல் செய்யப்பட உள்ளன. கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதாவை இன்று மக்களவையில் அறிமுகம் செய்கிறார். கேரள மாநிலம் பெயரை அதிகாரப்பூர்வமாக கேரளம் என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவையும் அவர் மக்களவையில் தாக்கல் செய்ய உள்ளார். தீர்ப்பாயங்களின் தலைவர்கள், உறுப்பினர்களின் தகுதிகள் மற்றும் சேவையில் வெளிப்படைத்தன்மையை கொண்டுவர வகை செய்யும் தீர்ப்பாயங்கள் சீர்திருத்த மசோதாவை மத்திய சட்டத்துறை அமைச்சர் திரு அர்ஜுன்ராம் மேக்வால் தாக்கல் செய்ய உள்ளார். மக்களவையில் நிறைவேற்றப்பட்ட வரி மற்றும் பிற சட்டங்கள் தொடர்பான திருத்த மசோதாவை நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன் மாநிலங்களவையில் இன்று தாக்கல் செய்யவுள்ளார். வெளிநாட்டு நன்கொடைகள் திருத்த மசோதா விவாதத்திற்கு எடுத்துக் கொள்ளப்படலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இணையவழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவர் விடுத்துள்ள அறிக்கையில், இணைய குற்றங்களுக்கு உதவியதாக 837 பேர் கைது செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாடு காவல்துறையின் இணையவழி குற்றப்பிரிவு சார்பில் கடந்த 6 மற்றும் 7 ஆகிய தேதிகளில் மாநிலம் முழுவதும் இணைய குற்றங்களுக்கு உதவுவதற்காக தொடங்கப்பட்ட வங்கிக் கணக்கு வைத்திருப்பவர்களுக்கு எதிராக சிறப்பு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார். இணைய குற்றங்கள் மூலம் பெறப்படும் பணத்தை பெறுவதற்கும் பரிமாற்றம் செய்வதற்கும் பல்வேறு வங்கிக் கணக்குகளுக்கு மாற்றவும் முயற்சி செய்வோர் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். மத்திய உள்துறை அமைச்சகத்தின் இணைய குற்றத்தடுப்பு ஒருங்கிணைப்பு மையத்தின் மூலம் மேற்கொள்ளப்பட்ட குற்றவாளிகளின் விவரங்களை பகுப்பாய்வு செய்து இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதாகவும் திரு மகேஷ்குமார் அகர்வால் கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக சென்னையில் நேற்று மாநில பிஜேபி சார்பில் மூவர்ண கொடி பேரணி நடைபெற்றது. சென்னை தீநகரில் நடைபெற்ற இந்த பேரணியில் பிஜேபி மாநில தலைவர் திரு நயினார் நாகேந்திரன், அக்கட்சியின் தேசிய செயலாளர் திரு அரவிந்த் மேனன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். அனைவரும் தேசிய கொடியை கைகளில் ஏந்தி தேசபக்தி முழக்கங்களை எழுப்பி ஊர்வலமாக சென்றனர். காவிரியில் தமிழ்நாட்டுக்கு உரிய நீர் பங்கீட்டை கர்நாடகா வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் திரு வீரபாண்டியன் வலியுறுத்தியுள்ளார். திருச்செங்கோட்டில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மேகதாதுவில் அணை கட்டக்கூடாது என்பதில் தமிழகத்தில் உள்ள அனைத்து அரசியல் கட்சிகளும் ஒருமித்த கருத்தில் உள்ளதாக கூறினார். மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று விவசாயிகள் மற்றும் அரசியல் கட்சிகள் பல ஆண்டுகளாக கோரிக்கை விடுத்து வருவதாகவும் அதை மாநில அரசு நிறைவேற்ற வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு முகாம்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இன்று அங்கன்வாடி மையங்கள், பள்ளிகள் மற்றும் பிற சுகாதார நிலையங்களில் குடற்புழுவை கட்டுப்படுத்துவதற்கான குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்பட உள்ளன.

0: வயது முதல் 19 வயது வரை உள்ள அனைவருக்கும் இரத்த சோகை மற்றும் ஊட்டச்சத்து குறைபாட்டை தடுக்க குடற்புழு நீக்க மாத்திரை மிக அவசியம் என்று தருமபுரி மாவட்ட சுகாதார அலுவலர் மருத்துவர் திரு ராஜேந்திரன் தெரிவித்துள்ளார்.
1: 10/8/2026 தேசிய குடல்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட உள்ளது. 1 வயது முதல் 19 வயதிற்குட்பட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் அங்கன்வாடி மையங்கள், அரசு பள்ளிகள், அரசு உதவி பெறும் பள்ளிகள், தனியார் பள்ளிகள் மற்றும் கல்லூரிகள் உள்ளிட்ட அனைத்து நிறுவனங்களிலும் குடல்புழு நீக்க மாத்திரை அல்பண்டசோல் வழங்கப்படும். அன்றைய தினத்தில் விடுபட்ட அனைத்து குழந்தைகளுக்கும் 17/8/2026 திங்கட்கிழமை அன்று மாப் அப் டேயில் மாத்திரை தவறாமல் வழங்கப்படும். இப்பணிகளுக்கு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வு துறையினருடன் பள்ளிக்கல்வித்துறை, ஒருங்கிணைந்த குழந்தைகள் வளர்ச்சி பணிகள் திட்டம், ஊரக வளர்ச்சி மற்றும் உள்ளாட்சித்துறை, உயர்கல்வித்துறை மற்றும் மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை சார்ந்த பணியாளர்கள் மற்றும் அலுவலர்கள் ஒருங்கிணைந்து பணிபுரிகின்றனர். தருமபுரி மாவட்டத்தில் இத்திட்டத்தின் மூலம் 3.69 லட்சம் குழந்தைகளும் 20 வயது முதல் 30 வயது வரை உள்ள 85,733 பெண்களுக்கும் குடல்புழு நீக்க மாத்திரை வழங்கப்படும்.
0: முல்லை பெரியாறு அணையின் நீர்மட்டம் 123 அடியை எட்டியுள்ளது. இதனால்

0: நிர்வாகம் அறிவித்துள்ளது. சென்னை மெரினா கடற்கரையில் நேற்று நடைபெற்ற தமிழ்நாடு பாரம்பரிய கலை நிகழ்ச்சிகளை ஏராளமான பொதுமக்கள் கண்டு ரசித்தனர். விளையாட்டுச் செய்தி. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிவ் யாதவ் வெள்ளிப்பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டியில் பங்கேற்ற இந்திய அணியினர் தேசத்திற்கு பெருமையை தேடி தந்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். தேசிய கூட்டுறவு வளர்ச்சிக் கழக திருத்த மசோதா உள்ளிட்ட பல முக்கிய மசோதாக்கள் நாடாளுமன்றத்தில் இன்று தாக்கல் செய்யப்படவுள்ளன. இணைய வழி குற்றங்களை தடுக்க தமிழக காவல்துறை தீவிர நடவடிக்கை எடுத்துள்ளதாக மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மகேஷ்குமார் அகர்வால் தெரிவித்துள்ளார். தேசிய குடற்புழு நீக்க தினத்தை முன்னிட்டு இன்று மாநிலம் முழுவதும் சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:55, 20:00.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
3: கடல்கள் பூமியின் முதன்மையான உயிர் ஆதார அமைப்பாகும். புவியின் மேற்பரப்பில் 70% மேலாக பரந்துள்ள கடல்கள் பூமியின் நுரையீரல்களாகவே செயல்படுகிறது. ஏனெனில் கடல்வாழ் உயிரினங்கள் உலகின் 50% அதிகமான ஆக்சிஜனை உற்பத்தி செய்கின்றன. இது அதிகப்படியான கார்பன் டை ஆக்சைடை சேமித்து வைப்பதோடு உலகளாவிய பசுமையில்ல வாயு வெளியேற்றத்தால் உருவாகும் அதிகப்படியான வெப்பத்தையும் ஈர்த்து கொள்கிறது. 3 மில்லியனுக்கும் அதிகமான மக்களுக்கு கடல் உணவு ஒரு முதன்மையான புரத மூலமாகும். கடற்பாசிகள் அன்றாட விவசாய மற்றும் சமையல் பொருட்களில் பயன்படுத்தப்படும் அத்தியாவசிய மூலப்பொருட்களையும் வழங்குவதால் உலகளாவிய உணவு ஆதாரமாக திகழ்கிறது. கடல்சார் சூழல் அமைப்புகள் பல்லுயிர் பெருக்கத்தின் பரந்த களஞ்சியங்களாகும். பவளங்கள், கடல் பஞ்சுகள் மற்றும் கடல் நுண்ணுயிரிகள் போன்ற உயிரினங்கள் நவீன மருந்தியல் துறைக்கு இன்றியமையாததை. இவை தொற்று நோய்கள் மற்றும் புரத நோயை எதிர்த்து போராடும் மருந்துகளுக்கு தேவையான முக்கிய மூலப்பொருட்களை வழங்குகின்றன. இவ்வகை நன்மைகளை தரும் கடல்களை பாதுகாப்பது என்பது நம் அனைவரின் கடமை. நாம் எடுக்கும் சிறிய முயற்சிகள் கூட பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இதனை கருத்தில் கொண்டு செயல்படுவோம்.
2: நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள்.
4: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
5: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called Nilal. இது என்னன்னா ஒரு QR based smart public safety initiative. மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காமே போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டின் ஒரு ஆப்ஷன் வரும். ஸோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ்டீசிங் மாதிரி நடந்துட்டு இருக்கா, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லான்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோன்சோ இடத்துல இருந்து பேசுறேன், இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்கா, எனக்கு ஒன்னே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை, அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார் நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி.

0: இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட எதனா போட்டோ இருக்கா? சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்கோ அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்குறதா எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ, உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்ட் பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா ஃபோர் வீலர் பேட்ரோல் அண்ட் டூ வீலர் பேட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா இமிடியட்லி அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி ஐபிஎஸ் அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.

0: நேரம் 7 மணி.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். யோகமும் மனித மாண்பும் உரை கேட்கலாம். வழங்குபவர் சி மகேஸ்வரி அவர்கள்.
2: வாழ்க வளமுடன். நம்பிக்கை மற்றும் மன உறுதியை வளர்த்தல். மனிதனின் ஒவ்வொரு செயலும் அவனுடைய எண்ணங்களிலிருந்து தோன்றுகிறது. நல்ல எண்ணங்கள் நம்பிக்கையை உருவாக்குகின்றன. நம்பிக்கை மன உறுதியை உருவாக்குகிறது. மன உறுதி வெற்றியை உருவாக்குகிறது. ஒரு மனிதன் தனது திறமையை நம்பும்போது அவனிடம் தன்னம்பிக்கை பிறக்கிறது. தன்னம்பிக்கை உள்ள இடத்தில் பயம் குறைகிறது. பயம் குறைந்த இடத்தில் செயல்திறன் அதிகரிக்கிறது. நம்பிக்கை என்பது வெறும் உணர்வு அல்ல, அது வாழ்க்கையை மாற்றும் உள் சக்தியாகும். ஒரு மனிதனின் வாழ்க்கையில் கல்வி என்பது அறிவை மட்டும் வழங்குவது அல்ல, அது நல்ல சிந்தனை, உயர்ந்த பண்பு, ஒழுக்கம், பொறுப்பு, உணர்வு, மனிதநேயம், தன்னம்பிக்கை, மன உறுதி ஆகியவற்றையும் வழங்குகிறது. இன்றைய மாணவர்கள் பல்வேறு சவால்களை சந்திக்கின்றனர். தேர்வு பயம், மதிப்பெண் போட்டி, வேலைவாய்ப்பு பற்றிய கவலை, சமூக ஊடகங்களின் தாக்கம், குடும்பச் சூழ்நிலை, பொருளாதார பிரச்சினைகள் போன்றவை அவர்களின் மனநிலையை பாதிக்கின்றன. மாணவர்களுக்கு தேவையான 2 பெரும் செல்வங்கள் நம்பிக்கை மற்றும் மன உறுதியாகும். நம்பிக்கையும் மன உறுதியும் மனித வாழ்க்கையின் 2 கண்கள் போன்றவை. நம்பிக்கை என்பது ஒரு மனிதன் தனது ஆற்றலின் மீது வைத்திருக்கும் உறுதியான நம்பிக்கையாகும். என்னால் முடியும் என்ற எண்ணமே நம்பிக்கையின் விதையாகும். நம்பிக்கை மனிதனுக்கு தன்னம்பிக்கையை வளர்க்கிறது, நேர்மறை சிந்தனையை உருவாக்குகிறது, பயம் மற்றும் மனச்சோர்வை குறைக்கிறது. மன உறுதி என்பது தடைகள் வந்தாலும் மனச்சோர்வடையாமல் தொடர்ந்து செயல்படும் ஆற்றலாகும். தோல்வியைக் கண்டு பின்வாங்காமல் அதிலிருந்து பாடம் கற்று மற்றும் எழுந்து நிற்கும் திறனே மன உறுதி. தோல்வி என்பது முடிவல்ல, அடுத்த வெற்றிக்கான தயாரிப்பே. வாழ்க்கையில் வெற்றி பெற அறிவு மட்டும் போதாது, அறிவுடன் சேர்ந்து நம்பிக்கையும் மன உறுதியும் இருந்தால்தான் முழுமையான வெற்றியை ஒரு மனிதன் அடைய முடியும். நம்பிக்கையை வளர்க்கும் வழிகள்: தினமும் நேர்மறை சிந்தனையை வளர்த்து கொள்ள வேண்டும், நம்பிக்கையை வளர்த்து கொள்ள வேண்டும், சிறிய இலக்குகளை அமைத்து கொள்ள வேண்டும், தோல்வியை ஏற்றுக்கொள்ளுதல், நல்ல நண்பர்களுடன் பழகுதல், நல்ல நூல்களை படித்தல் ஆகியவையாகும். மன உறுதியை வளர்க்கும் வழிகளாக தினசரி உடற்பயிற்சி, தியானம், விடாமுயற்சி, அறநெறி வாழ்க்கை, சிரமங்களை வாய்ப்பாக காணும் மனப்பான்மை ஆகியவற்றை பின்பற்றுதல் வேண்டும். நம்பிக்கை என்பது வெற்றியின் விதை. மன உறுதி என்பது அந்த விதையை பெரிய மரமாக வளர்க்கும் சக்தி. இந்த 2 பண்புகளும் வாழ்க்கையில் நிலைத்திருந்தால் எந்த தடையையும் தாண்டி சாதிக்க முடியும். வேதாத்ரி மகர்ஷி அவர்கள் மனிதனின் உயர்வுக்கு மனவளக்கலையை சிறந்த வழியாக காட்டினார். மனிதன் தனது மனதை அறிந்து எண்ணங்களை ஒழுங்குபடுத்தி வாழ்க்கையை வளப்படுத்த வேண்டும் என்று கூறினார். நம்பிக்கை நம்மை முன்னே நடத்தும், மன உறுதி நம்மை இலக்கை அடையச் செய்யும். வேதாத்ரி மகரிஷி அவர்கள் காட்டிய மனவளக்கலை பாதையில் நாம் பயணித்தால் அறிவிலும் பண்பிலும் மனித நேயத்திலும் ஆன்மீக

0: ஆன்மீகத்திலும் சிறந்த தலைமுறையை உருவாக்க முடியும். மேலும் எண்ணம் போல் வாழ்க்கை என்ற கருத்தை நாம் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். நம்பிக்கை இல்லாத அறிவு மற்றும் முழுமையடையாத மன உறுதி இல்லாத முயற்சி வெற்றியடையாது. எண்ணம் உயர்ந்தால் வாழ்க்கை உயரும், மனம் உறுதியானால் சாதனை நிச்சயம். நல்ல எண்ணம், நல்ல செயல், நல்ல பழக்கம், நல்ல குணம், நல்ல வாழ்க்கை என்ற உயரிய பாதையில் அனைவரும் பயணிப்போம். வாழ்க்கை சிறக்கும். வாழ்க வளமுடன்.
1: யோகமும் மனித மாண்பும் உரை கேட்டீர்கள். வழங்கியவர் சி. மகேஸ்வரி அவர்கள். நிகழ்ச்சி அமைப்பு சௌம்யா.

மதுர கீதம் நிகழ்ச்சியில் ஒலித்த பாடல் சின்ன மாப்பிள்ள படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மின்மினி உமாரமணன் பாடியதை கேட்டீர்கள். வாலியின் வரிகளுக்கு இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் அடுத்து மணிக்குயில் படத்திற்காக மனோ பாடியிருக்கும் பாடலுக்கு இசை இளையராஜா.

ஒலித்த பாடலுடன் மதுரகீதம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் மணி 7:15 தமிழில் செய்தி அறிக்கை தொடரும். சென்னை அஞ்சல்.

வணக்கம், ஆகாஷவாணி. செய்திகள் வாசிப்பவர் ரங்கநாதன். தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியில் இருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். இனி விரிவான செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 ஜிகாவாட்டை தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. கடந்த மாதம் 31 தேதியன்று இந்த மைல்கல் எட்டப்பட்டுள்ளது. இது 2030 500 ஜிகாவாட் மின் உற்பத்தியை எட்ட வேண்டும் என்ற இலக்கில் இது 60% அதிகமாகும். நாட்டின் மொத்த மின் உற்பத்தி திறனில் புதைப்படிம எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறனின் 54% எட்டியுள்ளதாக மத்திய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி அமைச்சகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவித்துள்ளது. பல்வேறு துறைகளின் வலுவான பங்களிப்பால் தூய்மையான எரிசக்தி உற்பத்தியில் நாடு வளர்ச்சியை கண்டுள்ளதாகவும் இதில் சூரிய மின்சக்தி முக்கிய ஆதாரமாக தொடர்வதாகவும் அந்த அமைச்சகம் மேலும் கூறியுள்ளது. நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலுமாக ஒழிக்க அதற்கான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்சே கூறியுள்ளார். மகாராஷ்டிரா மாநிலம் ஜல்வாக்னில் இது தொடர்பாக நடைபெற்ற நிகழ்ச்சி ஒன்றில் காணொலி வாயிலாக பேசிய அவர், இளைஞர்கள் போதைப் பொருட்களுக்கு அடிமையாகாமல் தேசத்தை கட்டமைக்கும் பணியில் கவனத்தை செலுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். ஆரோக்கியமான போதைப் பொருள் இல்லாத இளைய தலைமுறையே வளர்ச்சியடைந்த இந்தியாவுக்கான உண்மையான பலம் என்றும் அவர் குறிப்பிட்டார். போதைப் பொருள் இல்லா சமுதாயத்தை உருவாக்க மத்திய அரசுடன் துறவிகள், ஆன்மீக நிறுவனங்கள், கல்வி நிறுவனங்கள் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டும் என்றும் திருமதி ரக்ஷா கட்சே கூறினார். ஜார்க்கண்ட் மாநில தலைநகர் ராஞ்சியில் பேரணிகள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளது. அம்மாநில அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் முறைகேடு நடந்ததாக கூறி மாணவர்கள் கடந்த 2 போராட்டம் நடத்தி வருகின்றனர். இன்று சட்டப்பேரவையை நோக்கி பேரணி நடத்தப்படும் என்று மாணவர் அமைப்புகள் அறிவித்துள்ளதால் சட்டப்பேரவையை சுற்றி பேரணி ஆர்ப்பாட்டங்கள் நடத்த தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அம்மாநில காவல்துறை தலைமை இயக்குநர் திரு மனோஜ் கௌஷிக் தெரிவித்துள்ளார். மாணவர் பேரணிக்கு பிஜேபி உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சிகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் மாநில பிஜேபி தலைவர் திரு ஆதித்ய சாஹு முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக வீட்டுக் காவலில் வைக்கப்பட்டுள்ளதாக அம்மாநிலத்தைச் சேர்ந்த பிஜேபி மூத்த தலைவர் திரு அமர் பௌரி குற்றம் சாட்டியுள்ளார். இந்நிலையில் மாணவர்களின் போராட்டத்தை அடுத்து ஜார்க்கண்ட் மாநில அரசு பணியாளர் தேர்வாணைய உறுப்பினர்கள் 3 தங்களது பதவிகளை ராஜினாமா செய்துள்ளனர். திரு அஜித் பட்டாச்சாரியா, திரு ஜமீல் அகமது, திருமதி அனீமா ஹன்சா ஆகியோர் தங்களது ராஜினாமா கடிதங்களை அம்மாநில ஆளுநர் திரு சந்தோஷ்குமார் கங்குவாரிடம் சமர்ப்பித்தனர். அவர்களது ராஜினாமாவை ஆளுநர் ஏற்றுக்கொண்டுள்ளார். மத்திய பிரதேச மாநிலத்தில் கடந்த 12 விமான போக்குவரத்து கட்டமைப்பு மிகப்பெரிய அளவில் வளர்ச்சியடைந்துள்ளதாக சிவில் விமான போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்துள்ளார். போபாலில் உள்ள ராஜ்போஜ் விமான நிலையத்தில் 4 புதிய விமான சேவைகளை நேற்று கொடியசைத்து தொடங்கி

0: வைத்து பேசிய அவர், மாநிலத்தில் விமான போக்குவரத்து துறையின் வளர்ச்சியானது இரட்டை எஞ்சின் அரசின் வலிமையை காட்டுவதாக கூறினார். மத்திய பிரதேச அரசு கொண்டு வந்துள்ள புதிய விமான போக்குவரத்து கொள்கையால் தனியார் விமான நிறுவனங்கள் அரசுடன் இணைந்து செயல்பட ஆர்வம் காட்டுவதாக திரு ராம்மோகன் நாயுடு தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: இந்திய பெருங்கடல் வழியாக இந்தியாவுக்கு புதிய ரயில் பாதையை அமைக்கும் திட்டத்தை ரஷ்யா முன்மொழிந்துள்ளது. சரக்கு போக்குவரத்திற்கு முக்கியமான கடல் வழிப்பாதைகளை இந்தியா சார்ந்திருப்பதை குறைப்பதற்கு இந்த திட்டம் உதவும் என்று ரஷ்யா கூறியுள்ளது. ஹோர்மூஸ் நீரிணை மற்றும் போஸ்போரஸ் நீர்வழிகளில் ஏற்படும் அச்சுறுத்தல்களை சமாளிக்க இந்த புதிய ரயில் பாதை உதவக்கூடும் என்று ரஷ்ய துணை பிரதமர் திரு மரட் குஸ்லினின் தெரிவித்துள்ளார். ரஷ்ய செய்தி நிறுவனத்திற்கு அளித்துள்ள பேட்டியில் இதனை தெரிவித்துள்ள அவர், துர்க்மெனிஸ்தான், ஈரான், ஆப்கானிஸ்தான் வழியாக செல்லும் ரயில் பாதையை இந்தியாவுடன் இணைக்கலாம் என்று அவர் கூறியுள்ளார். பொது சுகாதார திறனை மேம்படுத்தும் வகையில் பொலிவியா நாட்டிற்கு 8 மெட்ரிக் டன் உயிர்காக்கும் மற்றும் அத்தியாவசிய மருந்துகளை இந்தியா அனுப்பி வைத்துள்ளது. நட்பு நாடுகளுடன் ஒத்துழைப்பை மேம்படுத்த இந்தியா எப்போதும் தயாராக இருப்பதாக வெளியுறவு அமைச்சகம் தனது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளது. பாகிஸ்தானில் பாதுகாப்பு படையினர் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் 15 தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டனர். பலோச்சிஸ்தான் மாகாணத்திற்குட்பட்ட பகுதிகளில் பாதுகாப்பு படையினர் ஒருவார காலம் மேற்கொண்ட நடவடிக்கைகளில் இந்த தீவிரவாதிகள் சுட்டுக் கொல்லப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. தீவிரவாதிகள் வைத்திருந்த ஏராளமான ஆயுதங்களும் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாக பாதுகாப்பு படையினர் தெரிவித்தனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. மாநிலத்தின் பல மாவட்டங்கள் வெள்ளத்தால் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் சிவசாகர் மாவட்டத்தில் அதிகபட்சமாக 49 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில பேரிடர் மேலாண்மை மையம் தெரிவித்துள்ளது. வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கரீம்கஞ்ச், கோலாகாட், சோனித்பூர், கார்பிக், ஆங்லாங் மாவட்டங்களில் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகின்றன. மாவட்ட நிர்வாகங்கள் பொதுமக்களுக்கு தேவையான உதவிகளை வழங்கி வருகின்றன. மத்திய மாநில அரசுகள் இணைந்து நிவாரணம் மற்றும் மறுவாழ்வு முகாம்களை ஏற்படுத்தியுள்ளன. இந்நிலையில் அசாம் மாநிலத்தில் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவுவதற்காக சத்தீஸ்கர் மாநில அரசு 5 கோடி ரூபாய் நிதியுதவியை வழங்கியுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி இயக்கத்தின் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரின் 20 மாவட்டங்களில் ஒருவார கால நிகழ்ச்சி தொடங்கியுள்ளது. இதையொட்டி மூவர்ண கொடி பேரணிகள் நடைபெற்று வருகின்றன. தேசபக்தியை எழுச்சி உற செய்யும் வந்தே மாதரம் பாடல் இயற்றப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவு பெறுவதை முன்னிட்டும் நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகின்றன. இதன் ஒரு பகுதியாக ஜம்மு காஷ்மீரிலும் பள்ளிகளிலும் பொது இடங்களிலும் தேசபக்தியை வலியுறுத்தும் நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. ராஜஸ்தான், ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மத்திய பிரதேசம் ஆகிய 4 மாநிலங்களில் இன்று கன முதல் மிக கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் கூறியுள்ளது. அடுத்த 2 நாட்களுக்கு ஹரியானா, தில்லி, அசாம், மேகாலயா மாநிலங்களிலும் ஜம்மு காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட யூனியன் பிரதேசங்களிலும் கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகாராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். உஸ்பெகிஸ்தான் தலைநகர் தாஷ்கண்டில் நேற்று நடைபெற்ற போட்டியில் 65 கிலோ எடைப்பிரிவில் இந்த பதக்கத்தை அவர் வென்றார். மொத்தம் அவர் 285 கிலோ எடையை தூக்கி தாம் ஏற்கனவே புரிந்த சாதனையையும் அவர் முறியடித்தார். 18 வயதுக்குட்பட்டோருக்கான ஆசிய கூடைப்பந்து போட்டி அகமதாபாத்தில் இம்மாதம் 13 முதல் 23 வரை நடைபெறவுள்ளது. வரும் 14 இந்தியா தனது முதல் போட்டியில் ஜப்பானை எதிர்கொள்கிறது. இந்த போட்டியில் இந்த 2 நாடுகளைத் தவிர தென்கொரியா, கஜகஸ்தான் உள்ளிட்ட நாடுகளும் பங்கேற்கின்றன. 20 வயதுக்குட்பட்டோருக்கான உலக தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்தியாவின் வசந்த்குமார் மேக்வால் மற்றும் ஷானவாஸ் கான் ஆகியோர் பதக்கம் வென்றுள்ளனர். ஆடவர் உயரம் தாண்டுதல் போட்டியில் வசந்த்குமார் மேக்வால் 2.21 மீட்டர் உயரம் தாண்டி வெள்ளிப்பதக்கம் வென்றார். இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையையும் அவர் பெற்றுள்ளார். நீளம் தாண்டுதல் போட்டியில் ஷானவாஸ் கான் 7.84 மீட்டர் நீளம் தாண்டி வெண்கலப் பதக்கம் வென்றார். இவரும் இந்த போட்டியில் பதக்கம் வென்ற முதல் இந்திய வீரர் என்ற பெருமையை பெற்றுள்ளார். ஏற்கனவே ஈட்டி எறிதலில் இந்திய வீரர் ஆஷிப் யாதவ்

0: வெள்ளிப் பதக்கம் வென்றதை அடுத்து இந்த போட்டியில் இந்தியா வென்றுள்ள பதக்கங்களின் எண்ணிக்கை 3 அதிகரித்துள்ளது. மணிப்பூர் மாநிலத்தில் நேற்று காவல்துறையினர் மாநிலத்தின் பல்வேறு பகுதிகளில் தீவிர தேடுதல் மற்றும் சோதனை நடவடிக்கைகளை மேற்கொண்டனர். இம்பால் மேற்கு மாவட்டம் கொய்ரும் சபல் பகுதியில் காவல்துறையினரும் 33 அசாம் ரைபிள்ஸ் படையினரும் இணைந்து நடத்திய சோதனையில் 8 ஒற்றை குழல் துப்பாக்கிகள், 1 கை துப்பாக்கி மற்றும் 4 கைகுண்டுகள் பறிமுதல் செய்யப்பட்டன. இம்பால் கிழக்கு மாவட்டத்தில் பொட்சங்பாம் குனு அடிவார பகுதியில் நடத்தப்பட்ட மற்றொரு சோதனையில் துப்பாக்கிகளும் கையெறி குண்டுகளும் கண்டெடுக்கப்பட்டன. இதுபோன்ற சோதனைகள் தொடர்ந்து நடத்தப்படும் என்று மாநில காவல்துறை தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். புதைப்படிவ எரிபொருள் அல்லாத மின் உற்பத்தி திறன் இந்தியாவில் 300 GW தாண்டி வரலாற்று சாதனை படைத்துள்ளது. போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100 அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஆசிய ஜூனியர் பளுதூக்குதல் போட்டியில் இந்திய வீரர் மகராஜன் ஆறுமுக பாண்டியன் வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளார். எமது செய்திகளை சமூக வலைதள பக்கங்களில் AIR நியூஸ் சென்னை என்ற முகவரியிலும் RNU சென்னை என்ற யூடியூப் சேனலிலும் உடனுக்குடன் அறிந்து கொள்ளலாம். இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது.
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 7:25. சேவை செய்திகள். தமிழ்நாடு மின்சார வாரியத்திடமிருந்து வந்துள்ள அறிவிப்பு. ஒண்டிப்புதூர் MG ரோடு துணை மின் நிலையத்தில் மாதாந்திர பராமரிப்பு பணிகள் நடைபெறவிருப்பதால் இனி கூறப்படும் இடங்களில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது. மின் விநியோகம் தடைபடும் இடங்கள் SIHS காலனி, சக்தி நகர், நேதாஜிபுரம், அம்மன் நகர், JJ நகர், கங்கா நகர், பெத்தேல் நகர், வசந்தா நகர், ஒண்டிப்புதூர் ஒரு பகுதி, ஒண்டிப்புதூர் திருச்சி சாலை, VKN நகர், டெக்ஸ்டோல் பகுதி, ஸ்ரீ மூகாம்பிகை அம்மன் நகர் ஆகிய பகுதிகளில் இன்று காலை 9 முதல் மாலை 5 வரை மின் விநியோகம் தடைபடும் என அறிவிக்கப்படுகிறது. பொள்ளாச்சி தமிழிசை சங்கம் சார்பில் நடைபெறும் 55 ஆண்டு விழா இன்று மாலை 6 பொள்ளாச்சி பல்லடம் ரோடு KKG திருமண மண்டப கலையரங்கில் நடைபெறும். சேவை செய்திகள் கேட்டோம். நேர்களே, இன்று காலை 9 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெறும். VL குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். இன்று காலை 8:30 மனம் விரும்புதே, 10 போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி ஏ ரவி மற்றும் ஏ லக்ஷ்மி அவர்கள் ஆகியோரின் இரு வீண இசை இடம்பெற கேட்கலாம். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். நேர்களை, இன்று பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் சுகன்யா சம்ருதி யோஜனா பற்றிய தகவல்கள் இடம்பெற கேட்கலாம். 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிர் இயக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிர் இயக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.

மாலை 6:10 பாமாலை, 6:40 முல்லைவனம், இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.

0: நேரம் 7:30.
1: கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கும் விழிப்புணர்வு தகவல்.
2: வணக்கம், நான் பவன்குமார், SP கோயம்புத்தூர். We started a new initiative called நிழல். இது என்னன்னா ஒரு QR based ஸ்மார்ட் பப்ளிக் சேஃப்டி இனிஷியேட்டிவ். மக்கள் போலீஸ் கிட்ட எதனா தகவல் சொல்லணும்னா டிஃபரெண்ட் அவென்யூஸ் இருக்கு அவங்களுக்கு. லைக் சோசியல் மீடியால அவங்க தகவல் போஸ்ட் பண்ணிக்கலாம், இல்ல 100 கால் பண்ணி தகவல் சொல்லிக்கலாம், இல்ல நேரா போலீஸ் ஸ்டேஷன் கிட்ட போயிட்டு தகவல் இன்ஃபார்ம் பண்ணலாம். பட் இதுல என்னன்னா ஒரு QR கோட் நம்ம டிஃபரெண்ட் பிளேசஸ்ல எல்லா இடத்துல நம்ம பேஸ்ட் பண்ண போறோம். அனானிமஸா, லைக் உங்க போன் நம்பர் இல்ல உங்க எந்த டீடைல்ஸ் நம்மளுக்கு கொடுக்காம போலீஸ்க்கு நீங்க நேரா எதனா தகவல் சொல்லணும்னா நீங்க அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணுங்க. அந்த QR கோட் ஸ்கேன் பண்ண உடனே உங்களுக்கு ஸ்டார்டிங்ல ஒரு வாய்ஸ் ரெக்கார்டுன்னு ஒரு ஆப்ஷன் வரும். சோ நீங்க ஒரு இடத்துல நடந்துட்டு போகும்போது நீங்க ஏதோ ஒரு ட்ரக் பெட்லிங் ஏதோ பாத்துட்டீங்க, இல்ல சம் ஏதோ ஈவ் டீசிங் மாதிரி நடந்துட்டே இருக்க, இல்ல நீங்க சேஃப்டியா ஃபீல் பண்ணல, இல்ல அந்த இடத்துல ஹார்ன்ஸ் எதுனா விக்கிறாங்க, இல்ல எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டி நான் சேஃப்டி உங்களுக்கு நான் சேஃபா இல்லன்னு நீங்க நினைச்சிட்டீங்கன்னா அந்த QR கோட் ஸ்கேன் பண்ணிட்டு நீங்க ஒரு வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்ணிக்கலாம். நான் சோ அண்ட் சோ இடத்துல இருந்து பேசுறா, இந்த மாதிரி இந்த சிச்சுவேஷன் மாதிரி இருக்க, எனக்கு உடனே ஹெல்ப் வேணும்னு சொல்லி. சப்போஸ் நீங்க வாய்ஸ் மெசேஜ் சென்ட் பண்றதுக்கு விரும்பலன்னா அது நோன்னு பிரஸ் பண்ணிட்டு அடுத்த நீங்க போகும்போது அதுல உங்க போன் நம்பர் இதெல்லாம் இருக்கும். பட் அந்த போன் நம்பர் இதெல்லாம் கொடுக்க தேவையில்லை. அப்படியே கீழே நீங்க ஸ்க்ரோல் பண்ணிட்டீங்கன்னா தெர் இஸ் ஒன் டிஸ்கிரிப்ஷன் மாதிரி ஒரு பாக்ஸ் வரும். அதுல நீங்க என்ன இன்சிடென்ட் பாத்துட்டீங்களோ, இல்ல நீங்க எந்த சம்பவம் போலீஸ் கிட்ட தகவல் சொல்லணும்னு விரும்புறீங்களோ அந்த இன்சிடென்ட் பத்தி நீங்க மெசேஜ் டைப் பண்ணலாம். சார், நான் சோ அண்ட் சோ பிளேஸ்ல இந்த மாதிரி நடக்கிற ஒரு இன்சிடென்ட் பாத்துட்டா, இல்ல லூஸ் செல்லிங் ஆஃப் எனி லிக்கர் ஆர் எனி இல்லீகல் ஆக்டிவிட்டி இதெல்லாம் நீங்க பாத்துட்டீங்கன்னா அது அப்படியே நீங்க மெசேஜ் மாதிரி டைப் பண்ணிட்டு எனக்கு சென்ட் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட என்ன போட்டோ இருக்கு, சப்போஸ் நீங்க டிராவல் பண்றீங்க, ஒரு இடத்துல பாத்துட்டீங்க, அங்க போட்டோ எடுத்துட்டீங்கன்னா நீங்க அந்த போட்டோ அட்டாச் பண்ணி கொடுத்துடலாம். இது நீங்க எங்க இருக்கீங்க அந்த இடத்துல இருந்தே பண்ற தேவையில்லை, நீங்க வீட்டு போறதுக்கு அப்புறம் பண்ணிக்கலாம். இதோட மெயின் இன்டென்ஷன் என்னன்னா உங்க நியர்பை பிளேஸ்ல நடக்கிறத எனி கைண்ட் ஆஃப் இல்லீகல் ஆக்டிவிட்டிஸ் போலீஸ்க்கு தகவல் சொல்றதுக்கு ஒரு இன்டர்ஃபேஸ். நீங்க இந்த தகவல் சொல்லும் போது உங்க ஐடென்டிட்டியோ இல்ல எனி கைண்ட் ஆஃப் இன்ஃபர்மேஷன் ரிலேட்டட் டு யூ உங்க போன் நம்பரோ இல்ல நீங்க எங்கிருந்து இந்த தகவல் சொல்றீங்களோ எதுவுமே எனக்கு தேவையில்லை. அந்த இல்லீகல் ஆக்டிவிட்டி ரிலேட்டடோட இன்ஃபர்மேஷன் மட்டும் தகவல் கொடுத்துட்டாலே தட் வில் பி ரிசீவ்டு பை த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம். இந்த மாஸ்டர் கமாண்ட் அண்ட் கண்ட்ரோல் ரூம்க்கு இந்த தகவல் வந்த உடனே இமிடியட்லி நியர்பை இருக்கதா 4-wheeler பெட்ரோல் அண்ட் 2-wheeler பெட்ரோலுக்கு அந்த தகவல் இமிடியட்லி தட் வில் பி கன்வேட். அந்த நியரஸ்ட் எந்த போலீஸ் இருக்காங்கன்னா அவங்க வந்துட்டு அட்டெண்ட் பண்ணுவாங்க.
1: நாம் கேட்டது கோயம்புத்தூர் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் பவன் கே ரெட்டி IPS அவர்கள் வழங்கிய விழிப்புணர்வு தகவல்.
0: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் ஒலி உலாவரும் நேரம் இது.

0: கொஞ்சி கொஞ்சி பேச வந்த கோமாளி ராஜா, ஏ கோமாளி ராஜா, கெஞ்சி கெஞ்சி கிட்டே வந்து செய்யாதே தாஜா, செய்யாதே தாஜா.
1: நஞ்சிரு கிட்டே எந்தன் தீனாக்கர் கண்டே, என் தீனாக்கர் கண்டே, ஜில் ஜில் என்று ஆடிக்கொண்டு வா.

0: நல்லாயில்லே என் மேலே சந்தேகம் நீ கொள்வது, சந்தேகம் நீ கொள்வது. அல்லா மேலே ஆணை உண்மை நிக்கா செய்வது, நிக்கா செய்வது.
1: கொஞ்சி கொஞ்சி கேட்க வந்த கோமாளி ராஜா, நீ கோமாளி ராஜா. கொஞ்சி கொஞ்சி கிட்டே வந்து செய்யாதே காஜா, நீ செய்யாதே காஜா.
0: சின்ன தெரு கிட்டே எந்தன் தீனா கற்கண்டே, என் தீனா கற்கண்டே. கில் கில் என்று ஆடிக்கொண்டு வா பொன்வண்டே, கிட்டே வா பொன்வண்டே.
2: அலிபாபாவும் 40 திருடர்களும் படத்திற்காக எஸ் ஏ கிருஷ்ணன் ஜிக்கி பாடிய பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் பாடல்கள் ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 7:37. நிகழ்ச்சியில் அடுத்த வீட்டு பெண் படத்திற்காக பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல்

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி ஏ. ரவி அவர்கள் மற்றும் ஏ. லக்ஷ்மி அவர்கள் ஆகியோரின் இரு வீண இசை இடம்பெறும். கே. ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். நேரம் 7:45.

0: இப்போ நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோன் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: ஒலித்துக் கொண்டிருக்கும் நிகழ்ச்சி நினைத்தாலே இனிக்கும்.

குழந்தையும் தெய்வமும் படத்திற்காக டி எம் சவுந்தரராஜன் பி சுசீலா பாடிய பாடலை கேட்டோம். நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் மோட்டார் சுந்தரம் பிள்ளை படத்திற்காக பி சுசீலா பி பி ஸ்ரீனிவாஸ் பாடியிருக்கும் பாடல் இது.

ஒலித்த பாடல் வெண்ணிற ஆடை படத்திற்காக பி சுசீலா பாடியதை கேட்டோம். நிகழ்ச்சியின் நிறைவாக அன்னை படத்திற்காக பி வி ஸ்ரீனிவாஸ், பி சுசீலா ஆகியோர் பாடியிருக்கும் பாடல் இது.

ஒலித்த பாடலுடன் நினைத்தாலே இனிக்கும் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம், நேரம் 8 மணி. நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி ஒலிக்கவிருக்கும் நிகழ்ச்சி இந்த நேரம் இனிய நேரம்.

ஒலித்த பாடல் ஆயிரம் வாசல் இதயம். படத்திற்காக எஸ் ஜானகி பாடியதை கேட்டோம். கண்ணதாசன் வரிகளுக்கு இசை இளையராஜா. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் காளி, படத்திற்காக மலேசியா வாசுதேவன் பாடியிருப்பது.

உலக பூட்டுக்கள் படத்திற்காக எஸ் ஜானகி பாடிய இந்த பாடலுடன் இந்த நேரம் இனிய நேரம் நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது. மீண்டும் திரையிசை கேட்கலாம். இன்று காலை மணி 8:30 மனம் விரும்புதே நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள். டெல்லி அஞ்சல்.

மலேசிய வாசுதேவன் எஸ் ஜானகி குரல்களில் ஒலித்த அந்த பாடலின் படம் கிராமத்து அத்தியாயம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் இளமை கோலம் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பாடியிருக்கும் பாடல் இது.

மனம் விரும்புதே. நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:39. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் புதிய அடிமைகள் படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல்.

நிகழ்ச்சியில் அடுத்து அன்புக்கு நான் அடிமை படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பி சுசீலா பாடியிருக்கும் பாடல் ஒலிக்கும் நேரம் 8:43.

நேயர்களின் நினைவிற்கு இன்று காலை 9 மணிக்கு அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு இடம்பெற கேட்கலாம். வி எல் குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம். மனம் விரும்புதே நிகழ்ச்சி ஒலித்துக் கொண்டிருக்கும் நேரம் 8:52. நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் கடல் மீன்கள் படத்திற்காக மலேசிய வாசுதேவன் பாடியிருப்பது.

இதயத்திலே ஓர் இடம் என்ற படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய அந்த பாடலுடன் மனம் விரும்புதே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

நேரம் 9 மணி. ஆகாஷ்வாணி அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். வி.எல். குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடி ஏ. ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே.வி. கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. 5 கரத்தனை என்ற விருத்தம், அதனை தொடர்ந்து சலமேல என்ற பஞ்சகராக வர்ணம், ஆதி தாளம் விஞ்சுமுறி வரதராஜ ஐயங்கார் இயற்றியது.

இன்று பகல் 12:10 சங்கீத சாரல் நிகழ்ச்சியில் காரக்குறிச்சி ஏ ரவி அவர்கள் மற்றும் ஏ லக்ஷ்மி அவர்கள் ஆகியோரின் இரு வீணை இசை இடம்பெற கேட்கலாம். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். அடுத்த நிகழ்ச்சி பற்றிய அறிவிப்பு இன்னும் சில நொடி.

நிகழ்ச்சியில் அடுத்து அனுதினமுனு என்று தொடங்கும் ராமநாதபுரம் ஸ்ரீனிவாச ஐயங்கார் கீர்த்தனை பேகட ராகம் ரூபகதாளம்

நேரம் இப்பொழுது 9:36. 7 அரங்கிசை நிகழ்ச்சியில் மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டுக் கொண்டிருக்கிறோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சிரா. நிகழ்ச்சியில் அடுத்து என்னை காத்தருள்வது என்ற பாபநாசம் சிவன் பாடல், ஹேமவதி ராகம் ஆதி தாளம்.

அரங்கிசையில் இதுவரை மகாராஜபுரம் எஸ் ராமச்சந்திரன் அவர்களின் பாட்டு கேட்டோம். வியல்குமார் அவர்கள் வயலின், மன்னார்குடியே ஈஸ்வரன் அவர்கள் மிருதங்கம், கே வி கோபாலகிருஷ்ணன் அவர்கள் கஞ்சீரா.

என்று மாற்ற வகை செய்யும் மசோதாவை மக்களவையில் இன்று உள்துறை போதைப் பொருட்களுக்கு எதிரான இயக்கத்தை மக்கள் இயக்கமாக மாற்ற வேண்டும் என்று மத்திய விளையாட்டுத்துறை இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கட்ஸே கேட்டுக் கொண்டுள்ளார். மகளிர் இடஒதுக்கீடு மசோதாவை தொகுதி மறுவரையறையுடன் இணைக்கக்கூடாது என்று காங்கிரஸ் கூறியுள்ளது. அமலாக்க இயக்குநர் திரு ராகுல் நவீன் பதவிக்காலத்தை மத்திய அரசு ஓராண்டு நீட்டித்துள்ளது. அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை முதலில் பாட வலியுறுத்தும் தனி தீர்மானத்தை சட்டப்பேரவையில் முதலமைச்சர் திரு விஜய் முன்மொழிந்துள்ளார். நடப்பாண்டு மருத்துவ மாணவர் சேர்க்கை கலந்தாய்வுக்கான தரவரிசை பட்டியல் இன்று வெளியிடப்படுகிறது. பொறியியல் படிப்பிற்கான துணை கலந்தாய்வில் பங்கேற்க மாணவர்கள் வரும் 17ஆம் தேதி முதல் விண்ணப்பிக்கலாம். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் தண்ணீர் வரத்து 6500 கன அடியாக அதிகரித்துள்ளது. மேட்டூர் அணையின் நீர்மட்டம் இன்று காலை 78.69 அடியாக இருந்தது. காஞ்சிபுரம் மாவட்டத்தில் உள்ள அரசு தொழிற்பயிற்சி நிலையங்களில் மாணவர் சேர்க்கை வரும் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது. முத்துப்பேட்டை அலையாத்தி வனப்பகுதியில் கரை ஒதுங்கிய சுமார் 3 டன் எடை கொண்ட திமிங்கிலத்தை வனத்துறையினர் மீனவர்கள் இணைந்து பாதுகாப்பாக மீட்டு மீண்டும் கடலில் விட்டனர். ஆந்திர அரசால் பறிமுதல் செய்யப்பட்ட விசை படகுகளை தமிழக அரசு மீட்டுத்தர வேண்டும் என்று காசிமேடு மீனவர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். விருதுநகர் மாவட்டம் சதுரகிரி அருள்மிகு சுந்தர மகாலிங்கம் திருக்கோவிலில் ஆடி மாத பிரதோஷத்தை முன்னிட்டு 1000கணக்கான பக்தர்கள் குவிந்துள்ளனர். அசாம் மாநிலத்தில் மழை வெள்ளத்திற்கு உயிரிழந்தோர் எண்ணிக்கை 100ஆக அதிகரித்துள்ளது. பாலஸ்தீன மக்களுக்கு நிவாரண உதவிகள் தடையின்றி கிடைக்க காசா பகுதியிலிருந்து இஸ்ரேல் வெளியேற வேண்டும் என்று எகிப்து வலியுறுத்தியுள்ளது. ஈரான் மீது தரைவழி தாக்குதலை அமெரிக்கா நடத்தினால் கடும் விளைவுகளை சந்திக்க நேரிடும் என்று ஈரான் ராணுவ உயரதிகாரி ஒருவர் எச்சரித்துள்ளார். தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் திருப்பூர் அணி நெல்லை அணியை வென்றது. செய்திச் சுருக்கம் நிறைவு பெற்றது.

வெல்கம் பேக் டு த ஷோ. 10:03 எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில் கேட்டு ரசிக்கவிருக்கீங்க போவோமா ஊர்கோலம் ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா வித் மீ ஆர்ஜே நிஷா. ஸோ டெய்லி ஒரு இடத்த சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம போக போகிற இடம் எது அப்படின்னா திண்டுக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய குஜிலியம் பாறை அப்படிங்கிற இடம் தான். ஸோ பேரே வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு யோசிச்சிருப்பீங்க. இடமும் ரொம்ப அழகாக வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ இந்த இடத்துக்கு போகிறக்கு முன்னாடி எல்லாரும் உங்கள் கண்ணை மூடி இங்கே போகிறோம் அப்படிங்கிறத இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ எதில் வேணால் போகலாம், காரில், பஸ்ஸில், இல்லை உங்ககிட்ட டூ வீலர் இருந்ததுன்னா அதில் கூட நீங்கள் ஏறிக்கலாம். எல்லோரும் சேர்ந்து பயணிக்கலாமா? ஸோ இங்கே உள்ளே வந்ததுமே ஆடி காற்று எப்படி அடிக்குதுன்னு பாருங்கள். ஆளை தள்ளுற அளவுக்கு அப்படி ஒரு காற்று. ஸோ அதுவும் சுத்தமான காற்றை சுவாசிக்கும் போது எவ்வளோ ஒரு அமைதியாக மனசுக்கே இதமாக இருக்கும். அதை நம்மளால இங்கே ஃபீல் பண்ண முடியுது. ஸோ இப்போ நம்ம பயணம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. நம்ம வண்டி மெதுவாக போய்கிட்டு இருக்கு. ரெண்டு பக்கத்துலேயுமே நம்ம இந்த படங்களில் பார்க்குற மாதிரி கிராமத்து காட்சிகள், சாலையோர மரங்கள், வயல்வெளிகள், ரொம்ப பக்கத்தில் தெரியக்கூடிய குட்டி குட்டி குன்றுகள், மலைகள், அங்கேயும் இங்கேயும் நடந்து செல்லக்கூடிய மக்கள், ஆடு மாடுகளை மேய்ச்சலுக்கு அழைச்சிட்டு போகிற காட்சிகள், இதையெல்லாம் பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது? ஸோ இதுதான் உண்மையான கிராமத்து வாழ்க்கையா அப்படின்னு தோணுது இல்லையா? ஸோ கொஞ்சம் உத்து அந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா சூரியகாந்தி பூக்களினுடைய அழகை நம்மளால் ரசிக்க முடியுது. ஸோ இந்த பக்கமும் சூரியகாந்தி பூ சாகுபடி, அந்த பக்கமும் சூரியகாந்தி பூ சாகுபடி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ரம்மியமாக இருக்குது. ஸோ ஒரு மஞ்சள் உலகத்துக்குள்ளே போகிற மாதிரி அவ்வளோ ரம்மியமாக இருக்குல்ல. ஸோ இந்த குஜிலியம் பாறை திண்டுக்கல் மாவட்டத்திலிருந்து கொஞ்சம் தூரம் வந்ததுமே லெஃப்ட் உள்ளே போந்தீங்க அப்படின்னா இலுவம்பட்டி அப்படிங்கிற இடத்தோட கனெக்ட் ஆகுது. ஸோ அதுக்குள்ளே இருக்கக்கூடிய ஒரு குட்டி இடம் தான் அந்த இலுவம்பட்டி. இந்த குஜிலியம் பாறையில் ரொம்ப அழகான விஷயங்களில் நிறைய விவசாயம் செய்யக்கூடிய இடமாக தான் இருக்குது. ஒரு பெரிய வயல்வெளியை கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். ஃபுல்லாக பச்சை பசேல்னு இருக்குது. அதுக்கு பக்கத்துலேயே தென்னந்தோப்பு இருக்குது. அதுக்கும் பக்கத்தில் பார்த்திங்கன்னா சூரியகாந்தி பூக்களினுடைய அழகு, கொஞ்சம் கொஞ்சமாக ஆடு மாடுகளை மேய்ச்சிட்டு போகிற மக்கள். ஸோ பிஸி வந்து எப்பவுமே நம்மளுடைய டவுன் சிட்டிஸ் எல்லாம் 10 மணிக்கு மேலே இல்லை 9 மணிக்கு மேலே தான் ஆரம்பிக்கும். இவங்க எல்லாம் காலையில் நேரமாக எந்திரிச்சிருக்காங்க போல இருக்கு. ஸோ எவ்வளோ அழகாக அவங்களுடைய வேலைகளை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ சூரியன்

பார்த்து ரொம்ப பளிச்சு நின்றுட்டு இருக்கக்கூடிய இந்த சூரியகாந்தி பூக்களை தாண்டி கொஞ்சம் தூரம் வந்தோம் அப்படின்னா ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு குட்டி குட்டி கோயில் இருக்கு. ஸோ முக்கியமாக இங்கே ஆரம்பமே பிள்ளையார் சுழி போட்டு செல்வ விநாயகர் கோயிலை நம்மளால் பார்க்க முடியுது. இன்னும் கொஞ்சம் தூரம் போனால் காளியம்மன் கோயில், கொஞ்சம் தூரம் அப்படியே மெதுவாக நடந்து பாருங்கள், தூரத்தில் ஐயனார் சிலையோட உங்களுக்காக ஒரு கோயில் இருக்குது. ஸோ இந்த கிராமத்தை வந்து ஃபில் பண்ணுறதே இந்த ஐயனார் கோயில்கள் தான் நினைக்கிறேன். ஸோ அப்படியே பார்த்துட்டே வாங்களேன். என்ன, இங்கே கடைகள் கம்மியாக இருக்குது, வீடுகளும் கம்மியாக இருக்குது, வெட்ட வழி அதிகமாக இருக்குது. ஸோ லைட்டாக திருஷ்டி பொட்டு மாதிரி இந்த முட்செடிகளை நம்மளால் பார்க்க முடியுது, இந்த கருவேல செடிகளை பார்க்க முடியுது. சரி, அதையும் ஒரு அழகாக கூட ரசிக்கலாம், காற்று தள்ளுது இல்லையா. ஸோ ஒரு பாடலை கேட்டுட்டு இன்னும் சுவாரஸ்யமாக இந்த குஜிலியம் பாறையில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். ஸ்டே டியூன், இது போவோமா ஊர்கோலம், ஜெம்ஸ் ஆஃப் இந்தியா, குஜிலியம் பாறையில் பயணம் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ 8 மணிக்கே இந்த மஞ்சக்காட்டு மைனா பாட்டை கேட்டுட்ருந்தோம். மனதை திருடி விட்டாய் திரைப்படத்துலேருந்து முழுசாக கேட்காதனால இப்போ ஃபுல்லாக கேட்கலாம் இந்த பாடலை.

நேர்களே, நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூரில் NCERT தேசிய கல்வியியல் ஆராய்ச்சி மற்றும் பயிற்சி குழுமம் வழங்கும் விளம்பரதார நிகழ்ச்சி திங்கள் முதல் வெள்ளி வரை மதியம் 3:30 ஒலிபரப்பாகும்.

0: இன்னைக்கு நம்ம குஜிலியம் பாறையில இருக்கோம் இல்லையா, அந்தந்த ஊரோட ஸ்பெஷலை அவங்க ஊருக்காரங்களே சொன்னா இன்னும் ஸ்பெஷல் இல்லை. இங்க ஒருத்தர் இருக்காரு, அவர்கிட்ட கேட்கலாம். வணக்கம்.
1: வணக்கம் மேடம், எங்க இருந்து வரீங்க?
0: நாங்க எஃப்எம் ரெயின்போ 103 கோவையில இருந்து வரோம். உங்க பேரு?
1: என் பேர் ராஜ்குமார் மேடம், நான் இந்த ஊரை சேர்ந்தவன் தான்.
0: ஓகே, சூப்பர். எங்களுக்கு இந்த குஜிலியம் பாறை இந்த ஊரை பத்தி சொல்லுங்களேன்.
1: இந்த ஊர் வந்து ஒரு விவசாய பூமி. நம்ம விவசாயத்தை சார்ந்துதான் மக்கள் வாழ்றாங்க. குறிப்பா அதாவது விவசாயம் தான் முதன்மை தொழிலா இருக்கு. என்ன முதன்மை பயிர்னா கடலை, வெங்காயம், சோளம், முருங்கை, சூரியகாந்தி போன்ற பயிர்களை பயிரிடுறாங்க மேடம்.
0: ஓ சரி சரி.
1: ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா கால்நடை வளர்த்தல் மேம், ஆடு மாடு கோழிகள் இதுதான் மேம். தங்களோட வாழ்வாதாரத்துக்காக இந்த பகுதியில மக்கள் இந்த விஷயத்தை செய்யறாங்க.
0: ஓ சூப்பர், சரிங்க.
1: அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா இந்த பகுதியில மிக முக்கியமானது ஒண்ணு பாத்தீங்கன்னா இந்தியாவிலேயே முதன்மையாக உருவாக்கப்பட்ட தேவாங்கு சரணாலயம் கடவுர், இந்த பகுதியோட ஒரு பகுதியை அமைஞ்சிருக்கு மேம். அது ஒரு சிறப்பு.
0: ரொம்ப சிறப்பு மிக்க கோயில்னா எதை சொல்வீங்க?
1: இங்க இருக்கக்கூடிய ஆன்மீக தலங்கள்லாம், இங்க இருக்கக்கூடிய காளியம்மன் கோவில் வந்து ஒரு பிரசித்தி பெற்ற தலம் மேடம். அப்புறம் அதை கூட சொல்லணும், இங்கேருந்து கொஞ்சம் தூரத்தில் வந்து இது ராமகிரின் என்ற இடத்துல இருக்குது, அங்கே ஒரு வந்து பெருமாள் கோவில் இருக்குது மேம், அது ஒரு பிரசித்தி பெற்ற தலம் மேடம்.
0: ஆமாம், பார்த்தாலே தெரியுது, ஒரு 100-200 அடிக்குள்ள குட்டி குட்டி கோயில்கள், பெரிய கோயில்கள்னு நிறைய திருத்தலங்களை நம்மளால பார்க்க முடியுது. சூப்பர். சொல்லுங்க, இன்னும் என்ன ஸ்பெஷலாக இருக்குது இந்த குஜிலியம் பாறையில்?
1: முக்கியமான கனிம வளம் இங்கே இருக்குது மேம், சுண்ணாம்புக்கல் நிறைந்த ஒரு பகுதியாக இருக்குது மேம். எனவே இங்கு அதிகமான குவாரிகள், குஜிலியம் பாறையிலிருந்து மேற்கு பகுதிகள் பார்த்தா அதிகமான குவாரிகள் பார்க்க முடியும்.
0: ஓ, சுண்ணாம்பு குவாரிகள் இருக்கு அந்த பக்கமா? ஓகே.
1: எனவே அதை சார்ந்த தொழிலான செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரி இந்த இதிலிருந்து மேற்கு நோக்கி ஒரு சில கிலோமீட்டர் தொலைவில் அமைஞ்சு காணப்படுது மேடம். மக்கள் அடுத்து வந்து இந்த செட்டிநாடு சிமெண்ட் ஃபேக்டரிக்கு வேலைக்கு போறாங்க தங்களோட வாழ்வாதாரத்துக்காக. இதை அடுத்து வந்து பாத்தீங்கன்னா கரூருக்கு போறாங்க. திண்டுக்கல்ல விட இங்க இருக்கக்கூடிய மக்கள் கரூருக்கு தான் வந்து வேலை நிமித்தமா அதிக பேர் போறாங்க. ஏன்னா அங்க டெக்ஸ்டைல் அதிகமா இருக்கு, வருடம் முழுவதும் வேலை வாய்ப்பு கிடைக்கும், எனவே அங்க போறாங்க மேடம்.
0: ஓகே, பேசிக்கிட்டே இங்க ஒரு ஸ்கூல் கிட்ட வந்துட்டோம். இந்த ஸ்கூல்ல தான் நீங்க படிச்சீங்களா?
1: இங்க இருக்கக்கூடிய அரசு மேல்நிலை பள்ளியில தான் நான் படிச்சேன்.
0: சூப்பர், கரெக்டா தான் சொல்லியிருக்கேன்.
1: இங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு மேல்நிலை பள்ளி, தனியார் பள்ளிகள் இரண்டுமே இருக்கு. இது ஒரு வளர்ந்து வரக்கூடிய ஒரு நகரமா இருக்கு மேடம்.
0: ஓ ஓகே.
1: குறிப்பா எக்ஸாக்டா சொல்லணும்னா திண்டுக்கல் கரூர் மெயின் ரோட்ல இது வந்து இடையில அமைஞ்சிருக்கு. எக்ஸாக்டா சொல்லணும்னா எனக்கு தெரிஞ்சது இவ்வளவுதான் மேடம்.
0: இவ்வளவுதான் சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் பகிர்ந்துகிட்டீங்க, ரொம்ப அருமையா உங்களுடைய ஊரை பத்தி சொன்னீங்க. சோ உங்களுக்கும் வாழ்த்துக்கள்.

உங்களுக்கும் நன்றி ராஜ்குமார். உங்களுடைய பணிகளை தொடருங்க. ஒரு பாட்டுக்கு அப்புறமும் மறுபடியும் மீதி இருக்கக்கூடிய கொஞ்சம் இடங்களை நாங்க சுத்தி பாக்குறோம். போவோமா ஊர்கோலம்ல குஜிலியம் பாறையில இருக்கோம்.

கேட்ட பாட்டு கண்ணுபட போகுதையா திரைப்படத்திற்காக எஸ் ஏ ராஜ்குமார் மியூசிக்ல ஹரிஹரன் பாடியது. போவோமா ஊர்கோலம்ல குஜிலியம் பாறையில பயணிச்சுட்டு இருக்கோம் இல்லையா. ஸோ காத்தோட காத்தா நம்ம அடுத்ததாக இப்போ வந்து நின்றுட்டு இருக்கிற இடம் எது அப்படின்னா மாப்பிள்ளை மீரான் தர்கா. ஸோ உள்ள நுழைஞ்சதுமே ஒரு செல்வ விநாயகர் கோயிலை பார்த்தோம்ல, அதுல இருந்து லெஃப்ட் எடுத்து கொஞ்சம் தூரம் அப்படியே டிராவல் பண்ணி வந்தோம்னா மாப்பிள்ளை மீரான் தர்கா இருக்கு. ரொம்ப எளிமையான தர்கா தான், பார்க்கறதுக்கு அப்படிதான் தெரியுதுல்ல. ஸோ எல்லாரும் இறங்குங்க, தர்காக்குள்ள போய் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்துடலாம். ஸோ இங்க இரண்டு அந்த அவுளியாக்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுடைய தக்னம் இருக்குது. ஸோ கொஞ்சம் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா இவங்க ரொம்ப வருஷமாக பாரம்பரியமாக ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிறதா இங்கே ஒரு அக்கா இப்போ தான் பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு ஆப்போசிட்லேயும் பெட்டி கடையிலையும் ஒரு அக்கா உட்காந்துட்டு இருந்தாங்க. அவங்கக்கிட்ட போய் கேட்டேன் இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு. கேட்டப்போ அங்கே ஒரு கிணறு இருக்குது, இந்த கிணறுல போய் நீங்கள் உப்பை போட்டீங்க அப்படின்னா உங்களுடைய கஷ்டங்கள் கவலைகள் துன்பங்கள் இதெல்லாம் கரைஞ்சி போயிடும் அப்படின்னு சொன்னாங்க. வாங்க நீங்களும் ஒரு கைப்பிடி அந்த உப்பை எடுத்து போட்டு உங்களுடைய கஷ்டத்தையும் துன்பத்தையும் கரைச்சிடலாம். ஸோ சில விஷயங்கள் நம்மளுடைய முன்னோர்கள் ஃபாலோ பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒவ்வொரு கோயில்லையும் ஒவ்வொரு ஆன்மீக தலத்துலேயும் ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதை பண்ணுறதுனால நம்மளுக்கு மனசுக்கு ஒரு நிம்மதி கிடைக்கும் இல்லையா, அதுதான் இந்த கிணத்துக்குள்ள உப்புக்கல்ல போட்டதுமே நம்மளுக்கு வரக்கூடிய ஒரு ஃபீலிங்காக இருக்குது. ஸோ கொஞ்சம் அப்படியே இந்த பக்கம் வந்தீங்கன்னா காற்று நம்மளை ஒரு பக்கம் தள்ளிகிட்டே இருக்குது. இந்த பக்கம் அந்த தர்காவினுடைய இன்னும் சில பகுதிகள் இருக்குது, ரெஸ்ட் எடுக்கிறதுக்காக தின்ன வச்சுருக்காங்க. கொஞ்ச நேரம் உட்காந்து இந்த இயற்கை அழகையும் கூட நம்ம ரசிக்கலாம். ஸோ ஒவ்வொரு ஊரில் இருக்கக்கூடிய சிறப்புகளில் இங்கே நிறைய கோயில்கள் இருந்தாலும் பாருங்களேன் தர்காவும் இருக்குது. இன்னும் இங்கிருந்து கொஞ்சம் தூரம் மயிலம்பட்டி வரைக்கும் ட்ராவல் பண்ணால் அங்கே பெரிய பாதுஷா அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு தர்கா இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த தர்காவும் இதே மாதிரி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே உட்காந்துருந்த ஒரு பாட்டி சொன்னாங்க. ஓகே, ஸோ இங்கே பக்கத்துலேயே உங்களுக்கு ரெஸ்ட் ரூமும் இருக்குது. ரொம்ப காற்று சிலிச்சிலு நடிக்கிறதுனால யாராவது போய் ரெஸ்ட் ரூம் போகணுன்னா போயிட்டு வந்துடலாம். ஸோ இந்த பக்கம் ஏன்னா இதுக்கப்புறம் வந்து ட்ராவல் பண்ணி இன்னொரு இடத்துக்கு போகணும் அப்படின்னா ரொம்ப வெட்ட வழியாக தான் இருக்கும் அப்படிங்கிறதையும் இந்த ஊர் மக்கள் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணலாமா? ஓகே, இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி குன்றுகளை நம்மளால் ரொம்ப பக்கத்தில் பார்க்க முடியுது. ஸோ அதே மாதிரி இந்த பக்கம் சோள காடு நம்மளால் பார்க்க முடியுது. ஸோ இந்த ஊரில் இன்னொரு ஸ்பெஷலான விஷயம் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க அப்படின்னா ஒவ்வொரு டீ கடைகள்லையுமே சூடாக இந்த வெங்காய போண்டாவை வந்து போட்டு தராங்க. ஸோ வாங்க சாப்பிடலாம், ஏன்னா எல்லாருக்கும் லைட்டாக பசி ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. ஸோ இந்த வெங்காய போண்டா கூடவே ஒரு சட்னியும் தராங்க. இது இவங்களோட ஊரோட ஸ்பெஷல் அப்படிங்கிறதும் சொல்கிறாங்க. எல்லா ஊர்லேயும் போண்டாவும் சட்னியும் கிடைக்குமேம்மா, ஏமா ஊருட்டுற அப்படின்னு தானே கேட்குறீங்க. ஓகே, வந்ததுக்கு ஏதாவது ஸ்பெஷலாக சாப்பிட்ணும் இல்லையா, சுற்றி மட்டும் பார்த்துட்டு போனோம் அப்படின்னா மனசு நிறைவாக இருக்கும், வயிறு நிறையணும் இல்லை. ஆளுக்கு ஒரு வெங்காய போண்டாவை வாங்குங்க, கொஞ்சம் சட்னியை தொட்டு சாப்பிடுங்க, அதை டேஸ்ட் பண்ணிகிட்டே நம்ம அடுத்த இடத்துக்கு கொஞ்ச நேரத்தில் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, தர்காவை பார்த்த சந்தோஷத்தோட ஒரு பாட்டு கேட்டுட்டு மீண்டும் நெய்யலாமா? ஸ்டே டியூன்.

கேட்ட பாட்டு நினைத்தாலே இணைக்கும் திரைப்படத்திற்காக விஜய் ஆண்டனி எழுதி இசையமைத்து பாடியது. போவோமா ஊர்கோலம்ல இவ்வளவு நேரமும் ஒரு சூப்பரான ஊரை சுத்தி பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா, அதுதான் குஜிலியம் பாறை. ஸோ திண்டுக்கல்லாம் அமைஞ்சிருக்க இந்த குஜிலியம் பாறையை எவ்வளோ அழகாக சூப்பராக சுற்றி பார்த்துட்ருக்கோம். ஸோ நிறைவான பகுதிக்கு வந்துட்டோம். ஸோ நிறைவாக என்ன நல்லா பார்த்தோன்னு ஒரு ரீகால் பண்ணி பாருங்கள். இந்த பக்கம் திரும்பி பாருங்கள், லெஃப்டில் சூரியகாந்தி பூக்கள் சொல்லக்கூடிய விவசாயத்தோட அழகு. ஸோ இந்த பக்கம் ரைட்டில் பாருங்கள், மலைகள் சொல்லக்கூடிய இயற்கையோட அழகு. கொஞ்சம் நேராக பார்த்தீங்கன்னா ஆடு மாடுகள் சொல்லக்கூடிய கிராமத்து வாழ்க்கை. ஸோ கொஞ்சம் பின்னாடி இப்போ தான் நம்ம கடந்து வந்தோம், மாப்பிள்ளை மீராந்தர்கா சொல்லக்கூடிய ஆன்மீக நம்பிக்கை, பக்கத்திலேயே குட்டி குட்டியாக இருக்கக்கூடிய கோயில்கள், பெரிய கோயில்கள் சொல்லக்கூடிய பாரம்பரியம், இது எல்லாம் சேர்ந்து தான் குஜிலியம் பாறையை தனித்துவமாக மாற்றி காட்டுது. பெரிய நகரங்கள், பெரிய கட்டிடங்கள், பிரபலமான சுற்றுலாத்தலங்கள், இது மட்டும்தான் அழகு அப்படின்னு இல்லை. சில நேரங்களில் ஒரு மஞ்சள் நிற சூரியகாந்தி வயல், பக்கத்தில் தெரியக்கூடிய குட்டி மலை, சாலையோரம் நடந்து செல்லக்கூடிய ஆட்டு மந்தை, மாடு மேய்க்கும் ஒரு விவசாயி, ஒரு சின்ன கோயில், ஒரு தர்கா, ஒரு கிராமத்து டீ கடை, இது எல்லாம் சேர்ந்து தரக்கூடிய அனுபவம் கூட ஒரு உண்மையான பயணம் தான். ஸோ பயணம் முடிஞ்சாச்சு, இவ்வளோ நேரமும் நம்ம எங்கிருந்தோம், குஜிலியம் பாறை. ஸோ டிராவல் முடிஞ்சாச்சு, எல்லாரும் அவங்கவுங்க வேலையை பார்க்க போகலாம். பட் இப்போ இன்னைக்கு நம்ம திண்டுக்கல்ல இருக்கக்கூடிய ஒரு குஜிலியம் பாறையை போய் ரசிச்சுட்டு வந்தது

0: ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸ் இல்லையா? இந்த எக்ஸ்பீரியன்ஸோட நிகழ்ச்சியிலிருந்து இப்போதைக்கு டாடா பாபாய் சொல்லி கிளம்பிக்கிறது. நான் உங்கள் ஆர்ஜே நிஷா. ஸ்டே டியூன்ட். நேரம் 10:30. இனி தொடர்வது கவிதையும் கானமும்.
1: நேயர்கள் அனைவருக்கும் இனிய உற்சாகம் கலந்த உள்ளம் கனிந்த காலை நல் வணக்கம். இது உங்கள் அபிமான FM ரெயின்போ 103 MHz கோயம்புத்தூர். நேயர்கள் இனி கேட்கலாம் உங்கள் அபிமான கவிதையும் கானமும்.

நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல்ல அறிவு வேண்டும் எனும் முண்டாசு கவியின் பட்டாசு வைர வரிகளை உங்கள் நினைவிற்கு தந்து இந்த இனிய தருணத்தில் உங்களோடு இணைகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு. காதலோடு அவள் கரம் கோர்த்து இதயவழி கவி பாடிய நாட்கள் நினைவில் நிலைக்க, தாகம் தவிர்க்கும் தடாகமாய் காதல் கீற்றாக என் வாழ்வில் வந்த ஒளி அவள். காணல் நீராய் காட்சி மாற்றம் பெற்று வானுலகு சென்றாயோ என்னவளே, உன்னை எங்கு தேடினும் யான் காணாது தோற்கின்றேன் இன்றும். ஊரார் உற்றாரே உரைக்கிறேன் கேளீர், உம் எல்லலால் எமக்கு கவலை இயலாது. நீரில்லாத மீனாய் நிலம் இல்லாத வேராய் நெருப்பை புசிக்கின்றேன், நெருஞ்சியில் படுக்கின்றேன் இன்னும் ஆழமாய் அவள் சுவாசம் தேடி.

வான வீதிகளில் இசை மேகங்களை வர்ண ஜாலங்களாக தூவிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கோவை. நேயர்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். மெல்லினங்கள் ஒன்றிணைந்த பெண்மையின் உருவகம், மல்லிகையின் வாசமும் மஞ்சத்தின் மந்தாரமும் கூட காதல் பண் இசைக்கும் கண்ணியானவள் என்னவள். காவிய வழிதனில் மேன்மையாக எடுத்து இயம்ப முற்படின் முத்தாய்ப்பான கண்கூடு அவள் காட்டும் காதலின் பிணைப்பு. எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்வாள், ஏகாந்தமாய் இல்ல நலன் காப்பால், காலச்சக்கரம் சுழலச் சுழல ஞானத்தின் மீதேறி எம்மை ஆழ்வாள். எடையில்லா மென்மையின் இலக்கணம் அவள், இடையின அழகியலின் இலக்கியமும் அவளே. சிறப்புரைய அவள் பற்றி கவி புனைந்தால் காதலுக்கு கண்கூடு அவள், கசடர மொழிபவளும் அவளே. கருணையின் கீர்த்தி அவள், எம் காலத்தின் கட்டாயமும் அவளே. எம் காலத்தின் கட்டாயமும் அவளே.

0: FM Rainbow 103 இசையோடு என்றென்றும் நீங்கள்.
1: அன்பு நேயர்களே, நீங்கள் கேட்டு ரசித்து மகிழ்ந்த வண்ணம் உள்ளீர்கள். இந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான FM Rainbow கோயம்புத்தூர் வழங்கிக் கொண்டிருக்கும் கவிதையும் கானமும். பிரிவினும் கூடுகைக்கு ஆள் சேர்க்கும் நேர்காணல் இது. வம்புக்கு பட்டியலிட்ட எம் பெயர் நீக்க ஆற்றாமையை காரணித்து விளம்பும் எம் மடல் மனு இது. கண்ணீர் அனுபவத்தை அள்ளித் தெளிக்க சிவப்பு கம்பளம் விரித்து பிரிவை பரிசளித்து வரவேற்க முயல்கிறது என் வாழ்க்கை. இயன்றவரை தடுக்க முயல்வதாக இருமாப்புடன் எதிர்த்து என் இதயம் நின்றாலும் காலம் போடும் கோலங்களில் நம் காதலின் பிரிவு மட்டும் தப்பிவிடுமா என்ன? உன் பிரிவால் செழுமை மலர்களை சுவைக்காத வண்டாக கானக அருவிதனில் கலந்திடா தென்றலாக அம்புலியை வடிக்க ஆர்வமில்லாத கவிஞனாக நான் மாற எனக்கு திறனில்லை, உடலில் திடமும் இல்லை. பிரிவு எனும் ஆயுதத்தால் இதயம் அறுத்து இரண்டாய் பிரித்து இன்னல் தர விளையும் நின் சூழ்ச்சிதான் புரிகிறது.

எல்லாம் சரிதான், ஒரு பதில் மட்டும் சொல். உன் நினைவுகளை மட்டும் எந்த ஆயுதத்தால் எண்ணிலிருந்து கிழித்து அகற்ற இயலும் என? பிரிவு எனும் மைதானத்தில் பார்வையாளனாக கூட இருக்க விரும்பா என்னை. களம் காண முன்வர வேண்டி பிரிவிற்கான சாசனம் நீ எழுதுவது சரிதானா என் உயிரே?

வான வீதிகளில் இசை மேகங்களை வர்ணஜாலங்களாக தூவிக்கொண்டிருப்பது உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ கோயம்புத்தூர். இந்த நிகழ்ச்சி கவிதையும் கானமும். புரியாத புதிராய் மிளிர்ந்த காதலை புரிய வைக்க புத்துணர்வு கலந்து புதிய புரிதலுடன் புறப்பட்டதோர் இதயம். புதிரான அனுபவம் புதுமையுடன் கிடைத்தது. புத்துலகமாக பூத்த அவனது காதல் புரிதலுக்கு அவளுக்கு கடினமும் அல்ல. புரிந்து இருந்தும் புரியாதது போல நடனிக்கும் அவள் புரிந்து கொண்டு அவனகம் இணைய புரிதலுடன் வரும் நாள்தான் எப்பொழுதோ. புரியாமல் ஒருவேளை தமக்கு மட்டும் புதிர் நிலையில் அவன் காதல் பூத்துள்ளதோ என்னவோ.

புரிய வைக்க முயற்சித்தால் அவளுக்கு புரிதல் வந்து புரிந்து கொள்வாளோ? புரியாத புதிரா காதல் என்ன? புரிகிறது புரிகிறது, புரிதலே இல்லாமல் புதிர் என எண்ணி அவள் புரியாத ஒன்றாய் கடந்து செல்கின்றாள்.

நேயர்கள் இதுவரை கேட்டு ரசித்து மகிழ்ந்த நிகழ்ச்சி உங்கள் அபிமான எஃப்எம் ரெயின்போ 103 கோவை வழங்கிய கவிதையும் கானமும். இன்றைய நிகழ்ச்சியில் வலம் வந்த கவிதைகளும் கானங்களும் கட்டாயம் உங்கள் இதயத்தில் நிறைத்திருக்கும் என்ற நம்பிக்கையில் மீண்டும் ஒரு இனிய தருணத்தில் சந்திக்கின்றேன் என கூறி விடைபெறுகின்றேன். நான் உங்கள் ஆர்ஜே சந்துரு. நன்றி நேயர்களே.

இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்தியலை 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேயர்கள் இப்போது கேட்கலாம் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சி தரும் முதல் பாடல்.

கேட்டால இனிக்கும் திரைப்பட பாடல் முதல் பாடல் தந்தது எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிய அந்த பாடல் காதல் மன்னன் படத்திற்காக. நேரம் 11:45:47.

எஸ் ஜானகியோடு பாடினார் எஸ் பி பாலசுப்ரமணியம். பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் பருவராகம். நேரம் 11:14:48. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலியினை 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில் நீங்கள் கேட்டு ரசித்துக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல்கள். தொடரும் பாடல்.

நேயர்களே, நீங்கள் கேட்ட அந்த பாடலை பாடியிருந்த ஹரிஹரன். பாடல் இடம்பெற்ற அந்த திரைப்படம் கனவே கலையாதே. நிகழ்ச்சி தரும் அடுத்த பாடல் கேட்டாலே இனிக்கும் நிகழ்ச்சிக்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் சித்ரா இவர்கள் பாடியிருக்கும் இந்த பாடல் மங்கை ஒரு கங்கை.

இனிமையான பாடல்கள் அணைகளை உங்களை பரவசப்படுத்திக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நினைவூட்டுகிறோம் நேர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல் நிகழ்ச்சியில் தொடரும் பாடல் எஸ்பி பாலசுப்ரமணியம் மற்றும் ஜானகி, படம் கைராசிக்காரன்.

நேர்களே, உங்கள் கடிகாரத்தின் நேரத்தை சரிபார்த்துக் கொள்ளுங்கள். நேரம் இப்போது 11:32:09. கேட்டாலே இணைக்கும் திரைப்பட பாடல்களை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியினை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை கோயம்புத்தூர் ஆகாஷ்வாணி.

0: இனிமையான பாடல்கள் நேயர்களே, உங்களை பரவசப்படுத்தி பாடல்களை வழங்கிக் கொண்டிருக்கிறது உங்கள் அபிமான 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். நேரம் இப்போது 11:42:21. இனி தொடரும் பாடல் டிசம்பர் பூக்கள் படத்திற்காக.
1: அழகாக சிரித்தது அந்த நிலவு,
2: அதுதான் எதுவோ
1: அனலாக கொதித்தது இந்த மனது.

நீங்கள் கேட்ட அந்த பாடல் டிசம்பர் பூக்கள். இந்த திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி மற்றும் ஜெயச்சந்திரன் பாடிய பாடலை கேட்டோம். நேரம் 11:47.

ஏணிப்படிகள் திரைப்பட பாடலை கேட்டோம். பாடியிருந்தார் எஸ்பி பாலசுப்ரமணியம். நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சி கேட்டாலே இனிக்கும். வழங்கியது உங்கள் அபிமான 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம்.

1:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 1:10 என்னுயிர் தோழி. பிற்பகல் 1:45 மாநில செய்திகள் திருச்சிராப்பள்ளியில் அஞ்சலாகும், 1:55 பாடல் 1. 2 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு டெல்லி அஞ்சலாக இடம்பெறும். பிற்பகல் 2:30 மணிக்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் நிகழ்ச்சியில் இன்று இடம்பெறும். திட்டம் சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம், அதனைத் தொடர்ந்து திரைகானம் அளிக்கும். 2:30 மணிக்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகின்றார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். 2:55 வானிலை அறிக்கை. 3 மணிக்கு பகல் ஒளிபரப்பு நிறைவு பெறும். எமது மாலை ஒருவரப்பில் 5:30 திரையிசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக.

நேயர்கள் இப்போது கேட்கலாம் இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பாகும் நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள். இந்த அறிவிப்பினை தொடர்ந்து 12:05 ஆங்கிலத்தில் செய்திகள் டெல்லி அஞ்சலாக, 12:10 சங்கீதச்சார் நிகழ்ச்சியில் கருக்குறிச்சியே ரவி மற்றும் ஏ லக்ஷ்மி அவர்களின் வீணை இசை இடம்பெறும். உடன் கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம் நிகழ்ச்சி சென்னை அஞ்சலாக. 12:40 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல்,

இன்றைய மாலை ஒலிபரப்பில் 6:10 பாமாலை இடம்பெறும், 6:30 மாநில செய்திகள் சென்னை அஞ்சல், 6:40 மணி முதல் 7 வரை முல்லைவனம். இன்றிரவு 7 திரைகானம், 7:10 மாவட்ட செய்திகள். இதில் ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் இடம்பெறும். 7:30 தமிழில் செய்திகள் சென்னை அஞ்சல். இன்றிரவு 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள். அதனைத் தொடர்ந்து 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளைய வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். 8 மனோரஞ்சிதம், 8:30 மனோரஞ்சிதம் இடம்பெறும். முன்னதாக 8:30 நாடாளுமன்றத்தில் இன்று இடம்பெறும். 9:00 ஆங்கிலத்தில் செய்தி தொகுப்பு, 9:30 ஸ்பாட்லைட் டெல்லி அஞ்சல், 10:00 நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் இடம்பெறும் டெல்லி அஞ்சலாக, 11:00 நிகழ்ச்சி நேரில் அதனைத் தொடர்ந்து வானிலை இடம்பெறும், 11:05 ஆங்கிலத்தில் செய்திகள் இடம்பெறும்.

இதுவரை இந்த அலைவரிசையில் இன்று ஒலிபரப்பா நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் இதுவரை கேட்டோம். இன்னும் சில நொடிகளில் மணி 12:05 ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

0: கிருபயாபாலய சுவாதி திருநாள் கீர்த்தனை சாருகேசி ராகம் மிஸ்ர சாப்பு தாளம்.
1: இது போயிடும் நான்

இதுவரை சங்கீத சாரலில் காரக்குறிச்சியே ரவி, காரக்குறிச்சியே லக்ஷ்மி ஆகியோரின் வீணை இசை கேட்டீர்கள். கே ஹரீஷ் அவர்கள் மிருதங்கம். இரவு 9:30 க்கு

கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். நிகழ்த்தியவர் ஈரோடு எஸ் பாலாஜி அவர்கள். ஆகாஷ்வாணி சென்னை மத்தியலை 720 கிலோஹெர்ட்ஸில் நேயர்கள் நிகழ்ச்சிகளை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள். இரவு 9:30 கனகதாரா ஸ்தோத்திர வைபவம் இசை பேருரை கேட்கலாம். இனி தமிழில் செய்திகள் தொடரும். ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் ஜமீர் அக்தர். தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹோர்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இனி விரிவான செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், வளர்ச்சியடைந்த இந்தியாவை உருவாக்கும் நமது பயணத்தில் ஒவ்வொருவரின் பங்களிப்பையும் புதுப்பிக்கும் வகையில் ஹர்கர் திரங்கா இயக்கத்தை வலுப்படுத்த வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார். நாட்டிற்கு நமது சிறப்பான பங்களிப்பை வழங்க வேண்டும் என்ற உற்சாகத்தை தேசிய கொடி ஏற்படுத்தி தருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். இவ்வாண்டின் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தை வந்தே மாதரம் தேசிய பாடலுக்கு அர்ப்பணிப்பதாகவும் பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளாா்.

0: நீட் வினாத்தாள் முறைகேடு தொடர்பாக மாணவர்கள் புதுதில்லியில் நடத்திய போராட்டத்தின்போது காவல்துறையினர் மேற்கொண்ட நடவடிக்கைக்கு எதிர்ப்பு தெரிவித்து மக்களவையில் காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளின் உறுப்பினர்கள் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. இன்று காலை அவை தொடங்கியதும் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு இப்பிரச்சினை குறித்து விவாதிக்க வேண்டும் என எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கோஷங்களை எழுப்பினர். மாணவர்கள் போராட்டத்தின்போது காவல்துறையினர் நடத்திய தாக்குதல் குறித்து மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா அவையில் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்று அவர்கள் கோரிக்கை வைத்தனர். தொடர்ந்து அமளி நீடித்ததால் முதலில் நண்பகல் 12 மணி வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் மக்களவை ஒத்திவைக்கப்பட்டது. மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தை ஒத்திவைத்துவிட்டு தில்லியில் மாணவர்கள் மீது நடத்தப்பட்ட தாக்குதல் குறித்து விவாதிக்க வேண்டும் என்று எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் வலியுறுத்தினர். இதற்கு அனுமதி மறுக்கப்பட்டதை அடுத்து அவர்கள் அமளியில் ஈடுபட்டனர். இதனையடுத்து மாநிலங்களவையும் நண்பகல் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. இருப்பினும் நிதி குறித்த நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்த அறிக்கை மற்றும் நகர்ப்புற வீட்டு வசதித்துறை, சமூக நீதித்துறை, ரயில்வே துறை ஆகியவற்றின் அறிக்கைகளும் அவையில் தாக்கல் செய்யப்பட்டன. பின்னர் அவை கூடிய போது அமளி நீடித்ததால் மாநிலங்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. அரசு மின்னணு சந்தை ஜெம்மின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் ஜெம்மில் 12 லட்சத்திற்கும் மேற்பட்ட சிறு குறு நிறுவனங்கள் பதிவு செய்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். இதில் மகளிர் தலைமையிலான 2 லட்சம் நிறுவனங்களும் 42,000த்திற்கும் மேற்பட்ட புத்தொழில் நிறுவனங்களும் பதிவு செய்துள்ளதாக அவர் கூறியுள்ளார். பிரதமர் திரு நரேந்திரமோடி தலைமையிலான மத்திய அரசின் திட்டங்கள் மூலம் அனைத்து தொழில் நிறுவனங்களுக்கும் வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். ஜெம் மூலம் அரசு அலுவலகங்களில் வெளிப்படை தன்மையுடன் பொருட்களை வாங்கி வருவதாக திரு பியூஷ் கோயல் கூறியுள்ளார். இந்திய கடற்படை தலைமை தளபதி அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் 4 நாள் பயணமாக இன்று மொரீஷியஸ் புறப்பட்டார். அந்நாட்டுடன் இருதரப்பு கடல்சார் ஒத்துழைப்பை வலுப்படுத்தவும் பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்படவும் அவரது இந்த பயணம் வழிவகுக்கும் என்று பாதுகாப்பு அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அட்மிரல் கிருஷ்ண சுவாமிநாதன் இந்த பயணத்தின்போது மொரீஷியஸ் நாட்டு தலைவர்கள் மற்றும் மூத்த அதிகாரிகளை சந்தித்து பேசவுள்ளார். கடல்சார் பாதுகாப்பு, இருதரப்பு ஒத்துழைப்பு மற்றும் கூட்டாக கடற்படையை வலுப்படுத்துவது உள்ளிட்ட பல்வேறு முக்கிய விஷயங்கள் குறித்து அந்நாட்டு தலைவர்களுடன் அவர் விவாதிக்க உள்ளார். உலக அளவிலான ஜவுளி சந்தையின் தேவைக்கேற்ப தரமான ஜவுளி மற்றும் ஆடைகளை நெசவாளர்களும் ஆடை வடிவமைப்பாளர்களும் தயாரிக்க வேண்டும் என்று ஜவுளி அமைச்சகத்தின் செயலர் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்துள்ளார். புதுதில்லியில் இன்று தேசிய ஆடை வடிவமைப்பாளர்கள் கருத்தரங்கை தொடங்கி வைத்து பேசிய அவர், உலகத்தரத்திலான ஜவுளியை உற்பத்தி செய்வதன் மூலம் வருவாயை கணிசமாக பெருக்க முடியும் என்று கூறினார். ஆடை வடிவமைப்பு மற்றும் வேலைப்பாடுகளை உருவாக்குவதில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். இந்தியாவின் கலாச்சாரம் மற்றும் பாரம்பரியத்தை வெளிப்படுத்தும் வகையில் நெசவாளர்களும் வடிவமைப்பாளர்களும் சிறப்பாக செயல்பட்டு வருவதாகவும் திருமதி நீலம் ஷாமிராவ் தெரிவித்தார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: மத்திய அரசு மேற்கொண்ட முயற்சிகள் காரணமாக நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுவதையொட்டி மத்திய அமைச்சர் திரு பூபேந்தர் யாதவ் எழுதியுள்ள கட்டுரையை தமது சமூக வலைதளத்தில் பகிர்ந்துள்ள பிரதமர், வன உயிரினங்களை பாதுகாப்பதற்கு அரசு மிகுந்த முக்கியத்துவம் அளித்து வருவதாக குறிப்பிட்டுள்ளார். திரு பூபேந்தர் யாதவின் கட்டுரையில் கடந்த 2020ஆம் ஆண்டு 30,000 சதுர கிலோமீட்டர் பரப்பளவாக இருந்த சிங்கங்களின் வாழ்விடம் தற்போது 35,000 சதுர கிலோமீட்டராக அதிகரித்துள்ளது என்று குறிப்பிட்டுள்ளதையும் பிரதமர் சுட்டிக்காட்டியுள்ளார். கடந்த 2015ஆம் ஆண்டு 523ஆக இருந்த சிங்கங்களின் எண்ணிக்கை 2025ஆம் ஆண்டு 891ஆக அதிகரித்துள்ளது என்பதையும் பிரதமர் தமது சமூக வலைதள பதிவில் தெரிவித்துள்ளார். இந்நாளையொட்டி மக்களவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வெளியிட்டுள்ள பதிவில், நாட்டில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை 891ஆக அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த 5 ஆண்டுகளில் இந்த எண்ணிக்கை 32% அதிகரித்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்நாளையொட்டி மத்திய வனத்துறை அமைச்சர் திரு

0: உபேந்தர் யாதவ் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில், மத்திய அரசின் பல்லுயிர் பெருக்க பாதுகாப்பு நடவடிக்கையின் மூலம் இந்தியாவில் ஆசிய சிங்கங்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளதாக தெரிவித்துள்ளார். சிங்கங்களை வனப்பகுதிகளில் பாதுகாப்பதில் வன அலுவலர்கள், பாதுகாவலர்கள் மற்றும் பொதுமக்களின் பங்களிப்பு மிகவும் முக்கியமானது என்று திரு உபேந்தர் யாதவ் கூறியுள்ளார். ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. இது தொடர்பாக ஊடகம் ஒன்றுக்கு பேட்டியளித்த ஈரான் நாடாளுமன்ற செய்தி தொடர்பாளர் திரு ஹசன் ஹுஷாகோ, தேசிய பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு இதற்கான ஒப்புதலை அளித்துள்ளதாக தெரிவித்தார். இதற்கான சட்ட மசோதா நாடாளுமன்றத்தில் கடந்த மாதம் 13ஆம் தேதி கொண்டுவரப்பட்டது. எதிர்க்கட்சிகளின் விவாதமின்றி பாதுகாப்பு மற்றும் வெளியுறவு கொள்கை குழு அளித்துள்ள பரிந்துரையின் பேரில் இதற்கு நாடாளுமன்றத்தின் ஒப்புதல் கிடைத்துள்ளதாகவும் திரு ஹசன் உஷாகு கூறினார். ஜார்க்கண்ட் பணியாளர் தேர்வாணையத்தின் தேர்வு வினாத்தாள் முன்கூட்டியே வெளியான விவகாரம் தொடர்பாக ராஞ்சியில் மாணவர்கள் மற்றும் இளைஞர்கள் பேரணி நடத்தினர். இது தொடர்பான தேர்வுகள் ரத்து செய்யப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி இவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். மாணவர்களின் 98% கோரிக்கைகளும் நிறைவேற்றப்பட்டதாக ஜார்க்கண்ட் மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதனிடையே அம்மாநில முதலமைச்சரின் இல்லம் முன்பாக போராட்டத்தில் ஈடுபட்ட எதிர்க்கட்சித் தலைவர் திரு பாபுலால் மராண்டி, பிஜேபி மாநில தலைவர் திரு ஆதித்ய சாஹூ உள்ளிட்டோரை காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். ஜம்மு காஷ்மீரின் உதம்பூர் மாவட்டத்தில் சமரத் திட்டத்தின் கீழ் மகளிருக்கு கைவினைப் பொருட்கள் திறன் மேம்பாட்டு பயிற்சி திட்டம் சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வருகிறது. கைத்தறி நெசவு மற்றும் கம்பளி தயாரிப்பில் அவர்களின் திறனை மேம்படுத்துவதற்கு 1 மாத கால பயிற்சி அளிக்கப்படுகிறது. கம்பளி தயாரிப்பில் பதப்படுத்துதல், கை நெசவு மற்றும் மதிப்பு கூட்டப்பட்ட பொருட்களை உற்பத்தி செய்வது போன்றவற்றில் பயிற்சிகள் அளிக்கப்படுகிறது. இதன் மூலம் கிராமப்புற பகுதிகளில் உள்ள மகளிர் சுய வேலைவாய்ப்பு பெறுவதற்கு வழிவகை ஏற்பட்டுள்ளதாக எமது ஜம்மு செய்தியாளர் தெரிவிக்கிறார். நாட்டுப்பற்றையும் ஒருமைப்பாட்டையும் மக்களிடையே வலுப்படுத்தும் நோக்கில் இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கம் நாடு முழுவதும் நடைபெற்று வருகிறது. பிஜேபி சார்பில் நாகாலாந்து மாநிலம் கோஹிமாவில் இன்று இதனையொட்டி 3 வர்ண தேசிய கொடியேந்திய இருசக்கர வாகன பேரணி நடைபெற்றது. இந்த பேரணியை அம்மாநில அமைச்சர் திரு தெம்ஜென் எலாங் கொடியசைத்து தொடங்கி வைத்தார். முன்னதாக நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர், தேசிய கொடியின் பெருமையையும் மாண்பையும் மக்களுக்கு எடுத்துச் சொல்வதில் இளைஞர்கள் முக்கிய பங்காற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். ஹிமாச்சல பிரதேசம், உத்தராகண்ட், மேற்கு மத்திய பிரதேசம், கிழக்கு ராஜஸ்தான் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் அடுத்த 24 மணி நேரத்திற்கு கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஹரியானா, பஞ்சாப், உத்தரப்பிரதேசம், பீகார் மற்றும் சண்டிகரில் மிதமான மழை பெய்யக்கூடும் என்றும் அந்த மையம் தெரிவித்துள்ளது. தமிழ்நாடு பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டியில் சேலம் அணி இன்று மதுரை அணியை எதிர்கொள்கிறது. திண்டுக்கல்லில் இப்போட்டி 7:30 தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இல்லந்தோறும் தேசிய கொடியேற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் ஆர்வத்துடன் பங்கேற்க வேண்டும் என்று பிரதமர் திரு நரேந்திர மோடி கேட்டுக் கொண்டுள்ளார். எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்றத்தின் இரு அவைகளும் பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டன. அரசு மின்னணு சந்தையின் வர்த்தகம் கடந்த 10 ஆண்டுகளில் 155,000 கோடி ரூபாயாக அதிகரித்துள்ளதாக மத்திய வர்த்தகத்துறை அமைச்சர் திரு பியூஷ் கோயல் தெரிவித்துள்ளார். உலக சிங்கங்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. ஹார்மோஸ் நீரிணை பகுதியில் பாதுகாப்பை வலுப்படுத்துவதற்கான செயல் திட்டத்திற்கு ஈரான் நாடாளுமன்றம் ஒப்புதல் அளித்துள்ளது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
1: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 12:50:38. மெல்லிசை பாடல்கள் கேட்கலாம். நிகழ்ச்சியின் தொடக்கமாக வி. ராஜ்குமார் பாரதி பாடியிருப்பது.

நேரம் 12:55. நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிசான் வாணி நிகழ்ச்சி இந்த அலைவரிசையில் ஒலிபரப்பாகும். மெல்லிசை பாடலை கேட்டு ரசித்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நிகழ்ச்சியில் தொடரும் பாடலை பாடியிருக்கின்றார் வாணி ஜெயராம்.

நினைவூட்டுகிறோம் நீங்களே. இன்று பிற்பகல் 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று இடம்பெறுவது சுகன்யா சமிருதி யோஜனா திட்டம். அதனைத் தொடர்ந்து 2:30 ஊர் பொறுத்தலை நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகின்றார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள் நேர்களை. இன்று பிற்பகல் 2:30 ஊர் பொறுத்தல நிகழ்ச்சியில் இன்னும் சில நொடிகளில் 1:05 ஆங்கில செய்தியறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலாக கேட்கலாம்.

வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வான் சிந்தும் அமுதத்தின் வடிவெடுத்து வந்தாயோ, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே, வண்டமிழின் தேனமுதாய் வடிவுற்ற சுடரே. செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, செவ்விதழ் புன்னகையில் தெய்வத்தின் அருளிருக்க, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே, சிற்றடி தளர்நடையால் செழுமை தரும் செல்வமே. கலங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே. களங்கமில்லா சிரிப்பினிலே கவலைகள் கரைந்திடுமே, கள்ளமில்லா கண்களிலே பேரண்டம் மிளிர்ந்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. சிறு விரலால் கைப்பிடித்து நீ நடக்கும் வேளையிலே ஜென்மத்தின் பயன் பேராய் அகிலமே சிலிர்த்திடுமே. மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மழலை சொல் அமுதினிலே மயங்கிடும் மாந்தரெல்லாம், மல்லிகை பூச்சிரிப்பில் மலர்ந்திடும்.

மே வையகமும் தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே. தாயின் மடி சார்ந்து நீ தூங்கும் அழகினிலே இறைவனின் சாந்தமும் இணையற்று நின்றிடுமே. புவியாளும் பெருங்குணமும் புகழோடு நலன்களும் குறையாது உடைச்சேர தெய்வங்கள் வாழ்த்திடுமே. ஆன்றோர் வழி நின்று அறிவொளியாய் மிளிர்ந்தே நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே, நீடூழி காலம் நிலமிதில் வாழியவே.

0: இன்றைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி நம்மிடையே கருத்துக்களை பகிர்கிறார் மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள். உடன் உரையாடுபவர் கே பரமேஸ்வரி.
1: தாய்ப்பால் குடிக்கும் குழந்தைக்கு விட்டமின் டி மற்றும் அயன் கொடுக்கறதுனால என்ன நன்மைகள் இருக்கு? அது கட்டாயம் கொடுக்கணுமா மேம்?
2: ஆக்சுவலாக இப்போ எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க, ஏன்னா தாய்ப்பால் வந்து முழுமையான ஒரு உணவு, எல்லா சத்துமே அதில் இருக்குனாலும் இப்போ விட்டமின் டி குறைவாக இருக்கு, அயனும் குறைவாக இருக்கிறதுனால உலக சுகாதார நிறுவனம் சொல்லுது எல்லா பேபிஸ்க்குமே வந்து நீங்கள் விட்டமின் டி கொடுங்க, சப்ளிமெண்டேஷன் கொடுங்க பேபிஸ்க்கு அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் விட்டமின் டி எல்லா பேபிஸ்க்குமே கொடுக்குறாங்க. அயன் சத்து வந்து ஒரு 3 மந்த்ஸ் 4 மந்த்ஸ் வரைக்கும் தேவையில்லை, அதுக்கப்புறமா அயனும் கொடுக்கலாம், அயன் ட்ராப்ஸும் கொடுக்கலாம். சப்போஸ் அந்த உங்கள் மதருக்கு வந்து டிஃபிஷியன்சி இருக்குது அப்படின்னா அந்த பேபிஸ்க்கெலாம் ஸ்டார்டிங்லேருந்தே வந்து கொடுத்துட்றாங்க. இப்போ மதர் நல்லா ஹெல்த்தியாக இருக்காங்க அப்படின்னா ஒரு மேபி விட்டமின் டி மட்டும் வேணால் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், அயன் வந்து இம்மீடியட்டாக தேவையில்லை. அதேமாதிரி பவுடர் பாலே கொடுத்து வளர்க்குற குழந்தைங்களுக்கெலாம் பார்த்திங்கன்னா அந்த மில்க்லேயே எல்லாமே இருக்கும், விட்டமின் டி அயன் எல்லா சத்தும் அதிலே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்க பேபிஸ்க்கும் நம்ம தனியாக கொடுக்க வேணும்னு அவசியம் இல்லை. அந்த பவுடர் மில்க்கே தான் சில பேபிஸ் குடிக்குது, அந்த மாதிரி பேபிஸ்க்கு அதிலேயே எல்லா சத்துமே இருக்கும்.
1: ஓகே. பிறந்த குழந்தைங்களுக்கு மஞ்சள் காமாலை வர்றது ரொம்ப காமனாக இருக்குது, அந்த மஞ்சள் காமாலையை குணமாக்குறதுக்கு தாய்ப்பால் முக்கியத்துவம் வகிக்குதா?
2: சரி, மஞ்சள் காமாலை நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் எ ஃபிசியலாஜிக்கல் ப்ராசஸ். வயதுக்குள்ளே இருக்கும் போது அதுக்கு அம்மாவுடைய பிளட் இருக்கும், வெளில வந்ததோ அது வந்து ஃபீட்டல் ஹீமோக்ளோபின் வந்து அடல் ஹீமோக்ளோபினாக மாறும். அப்படி மாறுறப்ப தான் அந்த ஜாண்டிஸாக வந்து அது வெளியில் தெரியுது, அது ஒரு 2-3 டேஸில் அப்படி கிராஜுவலாக ரெடியூஸ் ஆகிடும். ஸோ அதை வந்துக்கும் தாய்ப்பாலுக்கும் ஒன்றும் சம்மந்தம் இல்லை, நார்மலாக நம்ம வந்து ஃபீட் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆட்டோமேட்டிக்காக அது வந்து நம்ம கொஞ்ச நேரம் வெயிலில் இளம் அந்த வெயில் நம்ம காலையில் வைக்க சொல்லுவோம் 10 மினிட்ஸ் பேபியை. ரொம்ப ஜாண்டிஸ் அதிகமாக இருக்க அளவு அப்படின்னா அங்கே ப்ளூ லைட் இருக்கும் ஹாஸ்பிட்டலில், அந்த ஃபோட்டோ தெரப்பின்னு சொல்கிறது. ஸோ அதில் வச்சு பேபியை வச்சு அது நார்மல் லெவலுக்கு ஜாண்டிஸ் வந்த பிறகு அனுப்பிச்சிருவோம். பட் ஜாண்டிஸ், நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது இட்ஸ் அ நார்மல் ப்ராசஸ், எல்லா பேபிக்குமே ஜாண்டிஸ் வந்து தான் கிளியர் ஆகும். பட் சில பேபிஸ்க்கு தாய்ப்பால் ஒத்துக்காது, அந்த பேபிஸ்க்கு தான் அந்த தாய்ப்பாலை செரிமானம் பண்ணக்கூடிய அந்த என்சைம் இருக்காது, அதெல்லாம் ரேர் தான் அந்த ப்ராப்ளம்ஸ்லாம். அப்படி இருக்க பேபிக்கு தாய்ப்பால் கொடுத்தாலே ஜாண்டிஸ் வரும், அது ரொம்ப ரேர். அந்த பேபிஸ்க்கு மட்டும்தான் நாங்கள் வந்து மதர் ஃபீட் வந்து வேணான்னு சொல்லுவோம், பட் அது இட்ஸ் வெரி வெரி ரேர், அதையும் ஞாபகம் வச்சுட்ருக்காதீங்க. மற்ற நார்மலாக இருக்கிற எல்லா பேபிஸ்க்குமே நியூபார்ன் ஜாண்டிஸ்ன்றது வெரி வெரி காமன், அதுக்கும் தாய்ப்பாலுக்கும் சம்மந்தம் இல்லை, நீங்கள் நார்மலாக எப்போதும் போல பேபிக்கு ஃபீட் பண்ணிகிட்ருக்கலாம்.
1: ஓகே மேம். அதே போல் தாய்ப்பால் கொடுக்குற குழந்தைக்கு நோய் எதிர்ப்பு சக்தி வந்து தாய்ப்பாலில் இருந்தால் அதிகமாக கிடைக்குதா? இப்போ இதுவே ஃபார்முலா மில்க் குடிக்கிற குழந்தைக்கு அந்த இம்யூனிட்டி பவர்ன்றது கம்மியாக இருக்குமா?
2: சி, தாய்ப்பால் குடிக்கிற குழந்தைக்கு டெஃபரெண்ட்டாக இதுதான் சுப்பீரியராக இருக்கும். தாய்ப்பால் குடிக்கிற குழந்தையும் பவுடர் மில்க் குடிக்கிற குழந்தையும் நீங்கள் கம்பேர் பண்ண சொன்னீங்கன்னா தாய்ப்பால் குடிக்கிற குழந்தை டெஃபரெண்ட்டாக இட் இஸ் அ சுப்பீரியர் சைடு. ஏன்னா எதிர்ப்பு சக்தி வர்றது மட்டும் இல்லை, அந்த மதர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பாண்டிங், அந்த ஃபீலிங் ஆஃப் கம்ஃபர்ட்டு அம்மா கிட்ட இருக்கோன்ற அதுக்கு நல்லா தெரியும், அந்த ஹார்ட் பீட் வந்து ஃபீல் ஆகும். ஸோ வயிற்றுக்குள்ளே இருக்கும் போதும் பேபிக்கு வந்து அந்த ஹார்ட் பீட் ஃபீல் ஆகும், அதே பிறந்த பிறகும் அது ஃபீல் ஆகிறப்ப அதுக்கு வந்து ஒரு ஃபியர் இருக்காது வெளி உலகத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு. ஸோ அந்த கம்ஃபர்ட் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஒரு பேபி வந்து நல்லா போல்டாக நல்ல எனர்ஜியாக எல்லாத்தையும் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுற மாதிரி அந்த மாதிரி ஒரு தைரியமான ஒரு பேபினா அது மதர் ஃபீட் குடிக்கிற பேபிஸ்க்கு அந்த கேரக்டர்ஸ் வந்து ஆட்டோமேட்டிக்காக வரும். அதை தவிர பிரெயின் க்ரோத், ஐ க்ரோத் எல்லாம் வந்து மதர் ஃபீட் எடுக்கிற பேபிஸ்க்கு சுப்பீரியராக தான் இருக்குன்றத ரிசர்ச்சர்ஸ் சொல்லுது. எதிர்ப்பு சக்தி நல்லாயிருக்கும், அது மாதிரி அது சக் பண்ணி குடிக்கிறப்ப என்ன ஆகும்னா அந்த லங்ஸில் வந்து அதுக்கு வந்து நல்ல ஒரு டெவலப்மெண்ட் இருக்கும். ஸோ லங் டெவலப்மெண்ட், நர்வ் டெவலப்மெண்ட்டு, சளி அதிகமாக பிடிக்காது, அதே மாதிரி வயிற்றால போகிறது அந்த மாதிரி பிரச்சனைகளும் வராது. ஏன்னா டேரெக்டாக மதர்கிட்டேருந்து வரப்போ இன்ஃபெக்ஷன் எதுவும் கிருமிங்க அதில் மிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும். ஸோ அட் எனி டைம் வந்து மதர் மில்க் தான் பெஸ்ட்டு பேபிக்கு கம்பேர்ட் டு த பவுடர் மில்க். அதோட வெயிட் போடுறதும் பார்த்தீங்கன்னா மதர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபிலாம் அந்த அளவுக்கு பயங்கரமாக வெயிட் போடுறதுலாம் இருக்காது, பட் பவுடர் மில்க்கு பாசிபிள்.
1: ஓகே மேம். இப்போ மிக்ஸ்டு ஃபீடிங் கொடுக்குறாங்களே மேம், தாய்ப்பாலும் கொடுக்குறாங்க பவுடர் பாலும் கொடுக்குறாங்க அப்படின்னா அந்த குழந்தை எப்படி மேம் இருப்பாங்க?
2: பவுடர் மில்க் மட்டுமே குடிக்கிற பேபி நல்லா தான் இருக்கும். ஏன்னா பவுடர் மில்க் எப்படி அவங்க ப்ராசஸ் பண்ணுறாங்க, இட்ஸ் மெயின்லி இட் இஸ் மேட் ஒன்லி ஃபார் த நியூபார்ன். ஸோ அப்படி இருக்கப்போ ஒரு தாய்கிட்டேருந்து வரக்கூடிய தாய்ப்பாலில் என்ன மாதிரியான விகிதத்தில் அந்த சத்துக்கள் இருக்கோ அதை ஒத்து தான் இதுலேயும் இருக்கும் இந்த பவுடர் மில்க்லேயும். அதனால பெருசாக ஒன்றும் பேபிக்கு வந்து ஒன்றும் சேஞ்சஸோ இல்லை டிஃபிகல்ட்டிஸோ குறைபாடுகளோ எதுவும் இருக்காது, எல்லாமே அதே மாதிரி தான் இருக்கும். இது ஆனால் சுப்பீரியர் ஆஃப்கோர்ஸ், தாய்கிட்டேருந்து டைரெக்டாக எடுக்கிறப்ப எந்த பிரச்சனையும் வரதுக்கான வாய்ப்புகள் குறைவாக தான் இருக்கும்.
1: ஓகே மேம். இப்போ தாய்ப்பால் கொடுக்கறதால தாய்க்கு ஏற்பட்ட உடல்நல

0: நன்மைகள் என்ன மேம்?
1: டெஃபினட்டாக நிறைய நன்மைகள். ஒன்று வந்து பெரிய நன்மை என்னென்னா, நம்ம பேபியை நம்ம பார்த்துக்க முடியுன்ற ஒரு கான்ஃபிடென்ஸ். எந்த மதராக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ஒரு குட்டி பேபியை பார்த்துக்கணுன்னா ரொம்ப டஃப்பான ஜாப் அது. அதுவும் ஃபஸ்ட் டைம் மதர்ன்றக்கப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்போ ஃபீட் பண்ணுறப்ப என்ன ஆகிடும்னா, பேபியும் மதரும் குயிக்காக ஜெல்லாகிடுவாங்க. சரி, எதுக்கு பேபி அழுகுது, அது என்ன பண்ணால் சமாதானம் ஆகும், அது எப்படி வச்சுக்கணும், எல்லாமே மதருக்கு வந்து நல்லா லேர்ன் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மதரும் பேபியும் சூப்பராக ஒரு டீம் ஆகிடுவாங்க. இதுதான் வந்து ஃபஸ்ட்டு இம்பார்ட்டண்ட்டு. அதனால தான் ப்ரெஸ் ஃபீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறது, இம்மிடியட்டாக ஃபீட் பண்ண வைக்கிறது. ஸோ தட் தே ஜெல் வித் ஈச் அதர் வெரி நைஸ்லி வெரி குயிக்லி. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா, மதருக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ், அதான் நம்ம சொன்னோம் ஃபஸ்ட்டு. ரெண்டாவது இன்டெரக்டாக பார்த்தீங்கன்னா, வெயிட் லாஸ் ஆகும், வெயிட் ஏறாது. சப்போஸ் சுகர் ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா சுகர் கண்ட்ரோலில் இருக்கும், இல்லை சுகர் வராது. அதை தவிர லாங் டேர்ம் எஃபெக்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நல்லா ஃபீட் பண்ணுற மதருக்கு ப்ரெஸ்ட் கேன்சர் வர்றதுக்கான வாய்ப்புகளும் குறைவு. இதெல்லாம் ரிசர்ச்லேயே ப்ரூவன். ஸோ அதனால் எல்லா மதருமே வந்து நம்மளுடைய டியூட்டியாக அதை நினைக்கணும். இந்த நன்மைகளுக்காக மட்டும் கிடையாது, இட்ஸ் எவ்ரி மதர்ஸ் டியூட்டி. ஃபஸ்ட்டு 1 இயர் ஷுட் பி டெடிக்கேட்டட் டு த பேபி. இதுதான் நான் ஒரு ஆப்ஸ்டெட்ரிஷியனாக பல குழந்தைங்கள பார்க்குறோம்ல வருஷம். ஸோ அப்போ பார்க்குறப்ப இந்த எந்த பேபியாக இருந்தாலும் அந்த 1 இயராவது அந்த குழந்தைக்காக நம்ம வந்து அது கூட இருக்கணும். அது ஃபீட் பண்ணிவிட்டு அதை கேர் பண்ணுறதுன்றது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்.
0: ஓகே மேம்.

0: இப்போ வந்து குழந்தையே பார்த்துட்டு இருக்காதால நிறைய மதர்ஸ் வந்து அவங்களோட ஹெல்த்தே பார்த்துக்க மாட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு என்ன ஆலோசனை மேம் நீங்கள் வழங்குறீங்க?
1: அப்படி வந்து ஓவரா வந்து ஹெல்த்தையே பாத்துக்காம இருக்கிறது, ஹெல்த்தை பாத்துக்காம இருக்கிறது மட்டும் இல்ல, நிறைய பேர்லாம் வந்து மூஞ்சி கழுவிட்டு ஒரு பொட்டு வச்சுக்கிறது கூட வந்து அப்படியே இருப்பாங்க. நான் எங்க வெளில போறேன், நான் எதுக்கு ட்ரெஸ் போட்டு நல்ல ட்ரெஸ் போட்டுக்கணும், நைட்டிலே இருக்கிறவங்க எல்லாம் இருக்காங்க, ஹாஸ்பிட்டல் கிளினிக்கே நைட்டில் தான் வருவாங்க, கேட்டா எந்த ட்ரெஸ்ஸுமே பத்தலாம் மேடம் எனக்கு இந்த நைட்டி தான் பார்த்ததுன்ட்டு 24 hours நைட்டிலே இருப்பாங்க சில பேர். அதனாலதான் நான் சொல்லுவேன், எப்பயுமே நம்ம ஒரே ஒரு குழந்தை பிறந்திருக்கு, பிறந்ததுமே என்னம்மா திடீர்னு உனக்கு 25 எக்ஸ்ட்ராவா ஆயிடுச்சாம்மா, என்ன ஃபியூ மந்த்ஸ் தானே, வி ஆர் ஸ்டில் மேபியோ 23, 24, 25, 26 ஸ்டில் யூ ஆர் வெரி யங். அதனால அப்பையும் வந்து உங்களை நல்லா கேர் பண்ணிக்கோங்க, நல்லா ட்ரெஸ் பண்ணிக்கோங்க, ஹாஸ்பிட்டல் வரும்போது நல்ல சாரீஸ் எடுத்து உடுத்துங்க. அதே மாதிரி வீட்டில் நீங்கள் நைட்டி போட்டுக்கிறீங்கனாலும் கட்டாயமாக ஒரு நாளைக்கு 3-4 நைட்டிஸ் சேஞ்ச் பண்ணணும், ஒரே நைட்டியில் காலையிலேருந்து அடுத்த நாள் காலை வரைக்கும் இருக்கக்கூடாது. அது வந்து ஒன்று வந்து ஹைஜீன் சைடு, இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்வெட்டிங் ஸ்வெல்ல நிறைய பேபிஸ்க்கு பிடிக்கவே பிடிக்காது, ஃபீட்ஸே எடுக்காது, உங்களுக்கு என்ன ரீசனே தெரியாது. ஆக்சுவலாக நம்ம நைட்டில் இருக்கிற ஸ்மெல்லு அதுக்கு பிடிக்காது. ஸோ அதனால் கட்டாயமாக 3-4 times நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. கம்ஃபர்டபுள் காட்டன் நைட்டிஸு, ஜிப்பு பாப்பா கண்ணத்தில் குத்துற மாதிரி உறுத்துற மாதிரி அந்த மாதிரிலாம் வந்து யூஸ் பண்ணாதீங்க. அதுமாதிரி ஃபீடிங் பிரேசியர்ஸ் வாங்கி வச்சுக்கோங்க, ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும், பிரேசியர் போடாமல் இருக்கக்கூடாது. பிரேசியர் போடலைனாலே ரொம்ப வந்து இந்த பிரஸ்ட் வந்து பெயினும் அதிகமாகிடும், இன்னும் ஃபீட் பண்ணுறவங்களுக்கு டக்குன்னு கொஞ்சம் பால் இதானா கூட பெயின் ரொம்ப பெயின் ஜாஸ்தி ஆகிடும். ப்ளஸ் அந்த ஷேப் இதெல்லாம் உங்களுக்கு வந்து ஓரளவு மெயின்டைன் ஆகணும் அப்படின்னா ஃபீடிங் டைமில் கட்டாயமாக பிரேசியர் போடணும். அதே மாதிரி ப்ரெக்னென்சிலையும் கட்டாயமாக பிரேசியர் போடுங்க, காட்டன் யூஸ் பண்ணுங்கள். அதேமாதிரி பிரேசியர்ஸையும் 2-3 times சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நல்ல ஒரு உங்களுக்கு வேணும்னா வாசனை கூட போட்டுக்கோங்க, ஆனால் பாப்பாவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங் அந்த ஸ்மெல்ஸ் வந்து பேபிஸ்க்கு எப்பயுமே பிடிக்காது. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் லைட்டாக ஸ்மெல்ஸாக இருக்கிற மாதிரி பவுடர்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரியே இன்னொன்று வந்து அந்த சமைச்சிட்டு நீங்கள் வந்து உடனே வந்து ஃபீட் பண்ணிங்கனாலும் நைட்டியை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. அதை நாங்கள் எல்லாருக்கிட்டையுமே சொல்லுவோம், ஏன்னா அந்த ஃபுட்டோடைய அந்த ஸ்மெல்லு, ஆயில், சில சமயம் அந்த மிளகாயோடைய நெடியெல்லாம் கூட நம்ம நைட்டியில் அப்படியே இருக்கும், படிஞ்சிருக்கும். ஸோ சில பேபிஸ் பயங்கர சென்சிட்டிவாக இருக்கும், அதுக்கு இதெல்லாம் சுத்தமாக பிடிக்காது, அதனால் அதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ அதனால் ட்ரெஸ்ஸு சேஞ்ச் பண்ணுறது, சுத்தமாக வச்சுக்கிறது, நம்மளை கட்டாயமாக 2 times பாத் எடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து சிம்பிள் திங்ஸை, பட் இட் ஆல் வில் மேக் யூ ஃபீல் குட். ஸோ அதுதான் நான் சொல்கிறேன், நல்லா அழகாக ட்ரெஸ் பண்ணிட்டு வாங்க ஹாஸ்பிட்டலுக்கு வரும்போது கூட. தட்ஸ் வாட் யூ ஷுட் கேர் யுவர் செல்ஸ் ஆல்சோ. அதே மாதிரி தான் பொசிஷன், முதல்ல நான் சொன்னேன், நல்ல பொசிஷனில் வச்சு கரெக்டாக நீங்கள் ஃபீட் பண்ணுறப்ப இந்த பேக் பெயின், நெக் பெயின்லாம் வரவே வராது. அதே மாதிரி டெலிவரிக்கு அப்புறமும் ஒரு அப் டு ஃபீடிங் ஒரு 6 months வரைக்குமாவது அயன் கால்சியம் டேப்லெட்ஸ் எடுங்க, இல்லை DHA ஒரு டேப்லெட் இருக்கும், அது எடுக்கிறப்ப அது மில்க்லையும் செக்ரெட் ஆகும், அது பேபியோட பிரெயின் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். DHAயும் அப் டு 1 year வரைக்கும் நீங்கள் ஃபீட் பண்ணுறீங்க அப்படின்னா ஷியராக கால்சியம் எடுத்துக்கலாம், அட்லீஸ்ட் 1 நாள் கால்சியம், 1 நாள் அயன், அந்த மாதிரி எடுக்கிறப்ப உங்களுக்கு வந்து இந்த ரொம்ப டயர்ட் ஆக மாட்டீங்க, பேக் பெயின் சிவியராக இருக்காது. இப்போ சப்போஸ் நம்ம ஒரு 6 months ஜாயின் பண்ண ஒர்க் ஆனாலும் கூட இது ரெண்டையும் மேனேஜ் பண்ணணும்னா நீங்கள் உங்களையும் வந்து நல்லா கேர் பண்ணிக்கணும், கரெக்டாக சாப்பிடணும், நமக்கு வேணுங்கிற லிக்விட் டயட்டை அதையும் எடுத்துக்கணும். அதே மாதிரி நல்லா சாப்பிட்றதுக்கும் நமக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி சாப்பிடணும், அதுதான் முதலே நான் சொன்னேன், பாப்பா கூட்டுறதுக்கு முன்னாடி முதல்ல நீங்கள் ஃபஸ்ட்டு சாப்பிடுங்க அப்புறமா பாப்பாவுக்கு ஊட்டுங்க அப்படின்றது தான் நான் சொல்கிறது. அதே மாதிரியே வீட்டில் இருக்கிறவங்க, இப்போ நம்ம எல்லாமே மதருக்கு தான் சொன்னோம், பட் மதர் ஃபீடிங்கை பொறுத்தவரை வீட்டில் இருக்கவங்களுடைய ரோல் ரொம்ப ரொம்ப ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நிறைய நேரங்களில் இப்போ இங்கே சிட்டிஸில் கூட அவ்வளோ பிரச்சனை இல்லை, கிராமங்கள்லலாம் நாங்கள் ரொம்ப கஷ்டப்படுவோம், ஏன்னா அந்த பொண்ணுக்கு வந்து ப்ரைவசின்றதே இருக்காது, அது எப்படி ஃபீட் பண்ணோம், ஒரு ப்ரைவசியே இல்லாமல் ஒரு ரூம் கூட கொடுக்க வேணாம், பட் ஒரு மூளையாவது ஒரு ஓரத்தில் ஒரு ஸ்க்ரீனையாவது கட்டி அந்த ஒரு இதை கொடுங்கம்மா. சின்ன பிள்ளைங்க ஃபீட் பண்ணுறதுக்கு ரொம்ப சங்கடப்படுவாங்க, அதுவும் பார்த்தீங்கன்னா விசிட்டர்ஸ் முடியவே முடியாது, எவ்வளோ சொன்னாலும்

0: கேட்க மாட்டாங்க. வந்து ஜென்ஸ் எல்லாரும் அங்கே அந்த ரூமுக்குள்ளே உட்காந்துருப்பாங்க. அந்த தாய்க்கு வந்து தாய்ப்பாலே கொடுக்க முடியாது, அவ்வளோ கஷ்டப்படுவாங்க. ஸோ அதனால் வீட்டில் இருக்கவங்க சப்போர்ட்டிங் த மதர் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அது ஃபஸ்ட்டு 10 days அவங்களுக்கும் பாப்பாவுக்கும் ஜெல் ஆகிற டைம், அந்த டைம் வந்து அவங்களுக்கு நல்ல ப்ரைவசி. அதே மாதிரி என்கரேஜ்மெண்ட்டு, நிறைய வீட்டில் என்னென்னா குழந்தை அழ ஆரம்பிச்சது அடுத்து அவ்வளோதான், வீடே கிடுக்கெடுக்கும், ஐயோ பாப்பாளுது பாப்பாளுது, ஃபீட் பண்ணு ஃபீட் பண்ணு, ப்ரெஷர். அப்போ என்னாகும், அது சரியாக லேட்ச் ஆகலை, அந்த பாப்பா வந்து சரியாக ஃபீடிங் லேர்ன் பண்ணலன்னா அந்த மதர் மேலே பயங்கர ப்ரெஷர் வந்துடும், உடனே பால் பவுடர் கரைச்சி டக்குன்னு ஊதி விட்டுருவாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்ம வீட்டில் இருக்கிறவங்க வந்து புரிஞ்சுக்கணும். இட் வில் டேக் சம் டைம். அம்மாவுக்கு ஒரு டைம் கொடுக்கணும், அந்த பாப்பாவுக்கும் டைம் கொடுக்கணும். இல்லைனா உடனே குத்தமான குத்தமாக இருக்கும், பாப்பா பால் குடிக்க மாட்டேங்குது, பாப்பா கக்குது, பாப்பா தும்முது, பாப்பா வந்து தூங்கிருது, இப்படி வரிசையாக ஒரே கம்மி. அம்மா பிறந்த குழந்தை கொஞ்சம் டைம் கொடுங்கம்மா, எடுத்ததுமே இவ்வளோ பெரிய குத்து பத்திரிக்கேன், அதுக்கு புரியாது பேசாமல் இருக்குது, ஆனால் பின்னாடி உங்களை வச்சு செய்ய போது பாருங்கன்னு சொல்லுவேன்னா அந்த பாட்டிங்க கிட்டலாம். ஸோ அதனால அந்த ஃபஸ்ட்டு 10-15 days வந்து அந்த மதருக்கு ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுங்க, அவங்களுடைய தன்னம்பிக்கையை வந்து பூஸ்ட் பண்ணுங்கள், அவங்க பேபியோட ஜெல்லாறதுக்கு டைம் கொடுங்க, ப்ரைவசி கொடுங்க, நல்ல உணவை கொடுங்க. 1-2 hours உணவை கொடுத்து கட்டாயமாக உன்னால் ஃபீட் பண்ண முடியும். உன்னை விட யார் பெஸ்ட் பர்சன், உன் பாப்பாவை தூக்கிறதுக்கு பயப்படாத, தைரியமாக தூக்கு அப்படின்ற ஒரு தைரியத்தை கொடுத்து ஃபீட் பண்ண வைக்க வேண்டியது வீட்டில் உள்ள பெரியவங்களுடைய டியூட்டி. ஸோ இது வந்து நாங்கள் எல்லாருக்கிட்டமே நாங்கள் சொல்லி தான் அனுப்பிச்சிருவோம், சொல்லி அனுப்புவோம். பட் இருந்தாலுமே நான் இந்த இன்டர்வியூ மூலமாக எல்லாருக்கும், வீட்டில் இருக்கவங்களுக்குலாம் தயவுசெய்து பெரியவங்க இந்த ஒரு ஹெல்ப் பண்ணுங்க அந்த பொண்ணுக்கு, அந்த பேபிக்கும்.
1: ஓகே மேம், பிரசவத்திற்கு பிறகு கருப்பை சுருங்கிறதுக்கும் தாய்ப்பாலுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? தாய்ப்பால் வந்து கருப்பையை சுருங்க வைக்கிறதுக்கு ஏதாவது முக்கிய பங்கு வகிக்குதா?
0: ஆமாம்மா, கட்டாயமாக. ஏன்னா தாய்ப்பால் சுரக்கிறதுக்கு வந்து ஒரு ஹார்மோன் ஆக்சிடோசின் தேவை. அந்த ஆக்சிடோசின் பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை நல்லா சுருங்க வைக்கும். ஸோ தாய்ப்பால் நல்லா கொடுக்குறாங்கன்னா அதனால தான் இம்மீடியட்டாக கொடுத்துருவோம், பேபியை ஃபீட் பண்ண வைப்போம், அப்போ ப்ளீடிங் கம்மியாயிடும். ப்ளஸ் மதருடைய கர்ப்பப்பை நல்லா சுருங்குறப்ப என்ன ஆகும்னா தாய்க்கு வந்து ஃபர்தராக எப்படி இருந்தாலும் ஒரு 30-40 days வரைக்கும் கூட நிறைய பேருக்கு ப்ளீடிங் இருக்கும், கொஞ்சமாக இருக்கும். ப்ளீடிங் வந்து ரொம்ப ஹெவியாக இல்லாமல் கொஞ்சமாக இருக்கும் ப்ளீடிங். ஸோ அதனால் இம்மீடியட்டாக தாய்ப்பால் கொடுக்கறது, அதுவும் ஃபஸ்ட்டு 2 months ரொம்பவே வந்து இந்த கர்ப்பப்பை சுருங்கி நார்மல் அதோட இதுக்கு வரத்துக்கு, இயல்பு நிலைக்கு வரத்துக்கு இந்த தாய்ப்பால் கொடுக்கறது ரொம்ப உதவியாக இருக்கும்.
1: ஓகே, அந்த கர்ப்பப்பை சுருங்கிறதுக்கு எவ்வளோ நாட்கள் மேம் எடுக்கிறதுக்கும்?
0: ரியலாக பார்த்தீங்கன்னா அப்படியே டெலிவரி ஆன அடுத்த செகண்டு இவ்வளோ பெருசாக இருக்கிற கர்ப்பப்பை சரண் அப்படியே ரிஜிஸ்டரிங் படி பலூன் ஊதுனதை நம்ம காத்தெடுத்து விட்டோன்னா எப்படி விசுனு வந்துடும், அது மாதிரி சரண் சுருங்கிட்டு வந்துடும். வித்தின் ஒரு 3-4 days பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் அதோடைய நார்மல் சைஸை விட கொஞ்சம் ஸ்லைட்டாக பிக்கராக இருக்கும். பட் வித்தின் 3-4 days உள்ளே போயிடும், அந்த வயிற்றில் இருக்க ஸ்பேஸ் எல்லாம் பழையபடி குடலுக்கெல்லாம் விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இறங்கி போயிடும் கீழே. ஸோ வித்தின் எ வீக் போயிடும் அது. பட் கம்ப்ளீட்டாக அதோட ரத்த ஓட்டம்லாம் குறைஞ்சி இதாகிறதுக்கு 6 weeks, அதை தான் நம்ம வந்து 6 வாரம் வந்து போஸ்ட்மார்ட்டம் பீரியட்னு சொல்கிறோம். ஸோ அந்த 6 வாரம் வந்து இந்த உடம்புல ஏற்பட்ட அந்த ப்ரெக்னென்சினால் ஏற்பட்டக்கூடிய மாற்றங்கள் எல்லாமே மாறி அந்த ஹார்மோன்ஸ்லாம் குறைஞ்சி திரும்ப கர்ப்பப்பை வந்து பழையபடி சுருங்கி உடலில் உள்ள நீரெல்லாம் கிளியர் ஆகி ரத்தத்தினுடைய அளவெல்லாம் பழையபடி போய் அதெல்லாம் மாறுறதுக்கு தான் அந்த 6 வாரங்கள்.
1: ஓகே மேம்.

0: போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம். போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் அப்படின்னா என்ன, அதை எப்படி கையாள்வது?
1: ரியலாக அதை ஐடென்டிஃபை பண்ணணும். அது வந்து ப்ளூன்னு சொல்லுவோம். போஸ்ட்பார்ட்டம் ப்ளூஸ்ன்றது வந்து ஆரம்ப கட்டத்தில் ஒரு லைட்டாக வரும், எல்லாருக்குமே வரும். குழந்தை பிறந்ததும் பார்த்தீங்கன்னா பயங்கர ஹாப்பியாக அப்படியே அது பிங்க்குன்னு சொல்கிறது, போஸ்ட்பார்ட்டம் பிங்க்கு. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா அப்படியே தாங்க முடியாத ஒரு மகிழ்ச்சி தான், அப்படியே ஒரு மாதிரி இருப்பாங்க. ஒரு டூ டேஸ் கழிச்சு பார்த்தீங்கன்னா அந்த ஹார்மோன்ஸ் எல்லாம் கீழே போயிடும், அந்த ப்ரெக்னென்சி ஹார்மோன்லாம். அப்படி கீழே போகிறப்ப பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த ஒரு ஃபீலிங் டவுன், நம்மளால் எதுவும் முடியாது. அதுவும் பார்த்திங்கன்னா யாரும் இல்லை கவனிச்சிக்கிறதுக்கு, சாப்பாடெல்லாம் கரெக்டாக கொடுக்கறதுக்கு வந்து அவங்களுக்கு வசதி இல்லை, யாரும் பார்த்துக்கிறதுக்கு இல்லை, பேபி இவங்களே ஹோல் நைட்டு. ஏன்னா நியூபார்ன் வந்து தூங்கவே தூங்காது, இது வந்து ஜென்ரல் ரூலு. அதனால் நைட்டு ஃபுல்லாக அழுதுகிட்டே தான் இருக்கும் அது. ஸோ அப்போ அதை கவனிச்சுக்கணும். அப்போ வந்து யாராவது ஒருத்தர் அந்த பேபியை நைட்டு பார்த்துக்கணும். அந்த மதருக்கு டே டைமில் நல்லா ஃபுட்டு கொடுக்கணும், நல்லா கேர் பண்ணணும். இதெல்லாம் இருந்தாலே அந்த ப்ளூஸ் வந்து அப்படியே லைட்டாக இருக்கும், அப்படியே போயிடும், பெருசாக மாறாது. பட் இந்த மாதிரியான கேர் எதுவும் இல்லை, அவங்களுக்கு வந்து லைட்டாக ப்ளூஸ் இருக்குது, ஷீ ஹாஸ் டிஃபிகல்ட்டி ஃபுட்டு, இது எல்லாத்துக்குமே டிஃபிகல்ட்டி இருக்குது, ரெஸ்ட் இல்லை, தூக்கம் இல்லை. அதோட இப்போ சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபேமிலியிலே இருக்கும் சைக்கேட்ரிக் ப்ராப்ளம்ஸ் இருக்கும், இல்லை சில லேடிஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கும். அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு என்ன ஆகும்னா அந்த ப்ளூஸ் வந்து கிராஜுவலாக அப்படியே போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷனுக்கு போயிடுவாங்க. ஸோ அது டிஃப்ரெண்ட்டாகவே தெரியும், அவங்களுக்கு எதுலேயுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காது. பேபியை ஹேண்டில் பண்ண மாட்டாங்க, பேபிக்கு ஃபீட்ஸ் கொடுக்க மாட்டாங்க, நம்ம கண்ணை பார்த்தே பேச மாட்டாங்க, தலை குனிஞ்சிட்டே தான் இருப்பாங்க. எப்பொழுதும் அவங்க பேசக்கூடியதெல்லாம் பார்த்திங்கன்னா விரக்தியாக இருக்கும், அந்த பேபிக்கும் பேபி மேலே எந்த ஒரு அஃபெக்ஷனோ எதுவும் இருக்க மாட்டாங்க. ஸோ இதுலேருந்து நம்ம கண்டுபிடிச்சிடலாம், நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு மதருக்கும் ஒரு வித்தியாசமான எந்த பிஹேவியர் இருந்தாலுமே அது டெஃபினட்டாக போஸ்ட்பார்ட்டம் டிப்ரெஷன் தான். அதையும் நம்ம வந்து கவனிக்காமல் விடுறோம், அதை வந்து க்யூர் பண்ணாமல் விடுறோம்னா அது வந்து போஸ்ட்பார்ட்டம் சைக்கோசிஸ்ன்னு சொல்லுவோம். அது டோட்டலாக அவங்க வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்ட நோயாளியாக மாறிடுவாங்க, அது லாஸ்ட் ஸ்டேஜ். ஸோ ஆரம்ப கட்டத்தில் இந்த ப்ளூஸில் இருந்தால் அப்படியே ஸ்டார்ட் ஆகும். ஸோ பெரும்பாலான சமயங்களில் அதனால தான் நாங்கள் சொல்லி அனுப்புறது, நல்லா அந்த பிரசவமான பெண்மணிக்கு நல்ல உணவு, ரெண்டாவது நல்ல ஒரு ரெஸ்ட், அட்டிகல் நைட் மட்டுமாவது ரெஸ்ட்டு, இந்த ரெண்டு கேர், மாரல் அண்டு இந்த ஃபிசிக்கல் சப்போர்ட் கொடுத்தாலே மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் பார்த்தீங்கன்னா அந்த ஃபர்ஸ்ட் 10 டேஸ் 11 டேஸ்லேயே அந்த ப்ளூஸ் எல்லாம் அப்படியே கிராஜுவலாக டிசப்பியர் ஆயிரும்.
0: ஓகே மேம். மேம் அதே போல் பிரசவத்திற்கு பிறகு ஃபர்ஸ்ட் மாதவிடாய் வந்து எப்போது மேம் தொடங்கும்?
1: அது ஒவ்வொருத்தரும் உடம்பு வாகப்படுறது. ஏன்னா இந்த ஃபீடிங் ஹார்மோன் இருக்கிறப்ப மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பீரியட்ஸே வராது நிறைய பேருக்கு, இல்லைனா ஒரு 2-3 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை அப்படி வரலாம். பட் யூஸ்வலாக அந்த ஃபர்ஸ்ட் சொன்ன 6 வீக்ஸ் மோஸ்ட்லி வராது. அந்த 6 வீக்ஸ்க்கு அப்புறம் தான் பீரியட்ஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்கும். ஏன்னா அந்த 6 வீக்ஸ் வந்து கர்ப்பப்பை சுருங்கக்கூடிய டயத்தில் நிறைய பேருக்கு அது வரைக்குமே கூட லைட்டாக பீரியட்ஸ் வந்து வந்துக்கிட்டு இருக்கலாம். பட் ரொம்ப ஏர்லியர்னா 3 வீக்ஸ், டெலிவரி ஆன 3 வாரம் வந்து டெஃபினட்டாக வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் பீரியடில் தான் இருக்கும். அதுக்கப்புறமா தான் பீரியட்ஸ் வரதுக்கு வாய்ப்பு. இப்படி யூஸ்வலாக 6 வீக்ஸ், 6 வாரம்.
0: மாதவிடாய் நேரங்களிலும் மாதவிடாய் பிறகும் குழந்தைக்கு பால் புகட்டலாமா? பாலோட உற்பத்தி அதே மாதிரி வருமா?
1: அல்ல இல்ல, பால் கொடுக்கறதுக்கும் அந்த மாதவிடாய்க்கும் ஒன்றும் சம்மந்தம் இருக்காது. அவங்க ஃபீடிங் பண்ணலாம், பட் என்னென்னா பீரியட்ஸ் வந்துருச்சுன்னா நீங்கள் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அதுக்கப்புறம் திரும்ப ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் இருக்கும். சப்போஸ் நல்லா ஃபீட் பண்ணீங்க, உங்களுக்கு பீரியட்ஸே வரல அப்படின்னா உங்களுக்கு ப்ரெக்னென்சிக்கான சான்சஸ் கம்மி. பட் ஆனால் அப்பயும் கேர்ஃபுல்லாக தான் இருக்கணும். சில பேருக்கு பார்த்தீங்கன்னா 3-4 மந்த்ஸ் பீரியட்ஸ்

0: வராது, அப்படியே விட்டுருவாங்க. கடைசியில் பார்த்தா ப்ரெக்னெண்டாக இருப்பாங்க, அது கூட தெரியாமல் 4-5 மந்த்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சு வருவாங்க. ஸோ அதனால் ஃபீடிங் டயத்தில் சான்சஸ் ஆஃப் ப்ரெக்னென்சி கம்மியாக இருக்கும் பீரியட்ஸ் வரல அப்படின்னா. அதே மாதிரி அப் டு 1 இயர் 1.5 இயர்ஸ் வரைக்கும் கூட சில பேருக்கு வந்து ஃபீடிங் டயத்தில் பீரியட்ஸே வந்து வராமல் இருக்கும், அது கூட நார்மல் தான். ஒன்ஸ் ஃபீடிங் ஸ்டாப் பண்ணதும் ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு வந்து பீரியட்ஸ் வந்து ரெகுலராக வர ஆரம்பிச்சிடும்.
1: ஓகே மேம்.
2: இதுவரை தாய்ப்பாலின் முக்கியத்துவம் மற்றும் தாய்மார்களுக்கான வழிகாட்டுதல் பற்றி மகப்பேறு மருத்துவர் டாக்டர் ஜெயஸ்ரீ சர்மா அவர்கள் வழங்கிய ஆலோசனைகளை கேட்டீர்கள். உடன் உரையாடியவர் கே. பரமேஸ்வரி. இதன் நிறைவு பகுதியை நாளைய எண்ணுயிர் தோழி நிகழ்ச்சியில் கேட்கலாம்.
3: இந்த நிகழ்ச்சியை பத்தின கருத்துக்களை சொல்லணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க எங்க கிட்ட சொல்லுங்க. AIRChennai@gmail.com என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ அல்லது நிகழ்ச்சி இயக்குனர் ஆகாஷ்வாணி சென்னை காமராஜர் சாலை சென்னை 6004 என்ற முகவரிக்கு கடிதம் மூலமாகவும் எழுதி அனுப்பலாம். நன்றி, வணக்கம்.
2: படைப்பு ஆகாஷ்வாணி சென்னை.
4: ஹாய் கலை, எப்படி இருக்க?
5: நல்லா இருக்கேன் தமிழ். வா உள்ள வா.
4: என்ன சாப்பிடுற?
5: இப்பதாண்டி சாப்பிட்டு வந்தேன், தண்ணி மட்டும் கொடு.
4: பா என்னமா வெயில் அடிக்குது.
5: தண்ணி இருக்கட்டும், இந்தா தர்பூசணி பழம், இத சாப்பிடு.
4: சரி, வெயிலுக்கு இதுவும் நல்லதுதான் கொடு.
5: என்னடி இவ்ளோ இனிப்பா இருக்கு?
4: இது வாங்கல, வீட்லயே வளர்ந்தது தமிழ். சாப்பிட்டு சும்மா விதைய போட்டு விட்டோம், அது முளைச்சு இப்ப நல்லா வளர்ந்துருச்சு. அது மட்டும் இல்லடி, இப்பெல்லாம் நான் வீட்டு மாடியிலேயே காய்கறி செடிகளை வளர்க்கறேன், எங்க மாடியையே தோட்டமாக்கிட்டேன்.
5: அப்படியா? சூப்பர் கலை, கேட்கவே நல்லா இருக்கே.
4: ஆமா, நம்ம பிள்ளைகள் ஆரோக்கியமா வளரணும்ல, அதான் கீரைகள் காய்கள் பழங்கள் போன்ற எல்லா செடியையும் இயற்கை உரம் போட்டு வீட்லயே வளர்க்கறேன்.
5: ஆமா, இயற்கையான உணவு எடுத்துக்க இது நல்ல வழிமுறை தான். அப்ப இப்பவே நானும் எங்க வீட்டு மாடிய இயற்கை முறையில காய்கறி தோட்டமாக்க ஆரம்பிச்சிடுறேன்.
2: பொன்னியின் செல்வங்கள் வாசிப்பும் ஆய்வும். வரலாற்றில் பொன் எழுத்துகளால் பொறிக்கப்பட்ட கல்கியின் பொன்னியின் செல்வன் புதினத்தை வாசிப்பவர் ராமசுவாமி சுதர்சன், அதனை தொடர்ந்து ஆய்வுரை வழங்குபவர் ஐங்கரன். நமது மொழியின் கலாச்சாரத்தின் அடையாளத்தை சென்னை ஆகாஷ்வாணியின் 102.3 விவித பாரதி தமிழ் பண்பலையில் தினம்தோறும் இரவு 9 மணி முதல் 9:15 வரை கேட்டு மகிழலாம்.
6: சில நொடிகளில் மாநில செய்திகள். திருச்சிராப்பள்ளியில் இருந்து அஞ்சல் ஆகும்.

வணக்கம். ஆகாஷவாணி திருச்சிராப்பள்ளி மாநில செய்திகள் வாசிப்பவர் புனிதராஜ். தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. இனி விரிவான செய்திகள். நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளில் எதிர்க்கட்சிகளின் அமளி காரணமாக நாடாளுமன்ற இரு அவைகளும் இன்று பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளன. மாநிலங்களவை இன்று கூடியதும் நிதி, வீட்டு வசதி, நகர்ப்புற வளர்ச்சி, ரயில்வே, சமூக நீதி, அதிகாரமளிப்பு துறைகள் சார்ந்த நாடாளுமன்ற நிலைக்குழுவின் அறிக்கை அவையில் சமர்ப்பிக்கப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவைத்தலைவர் திரு சி பி ராதாகிருஷ்ணன் பூஜ்ய நேரத்தை எடுத்துக்கொள்ள முயன்றபோது நீட் விவகாரம் உள்ளிட்ட பல்வேறு பிரச்சினைகளை எதிர்க்கட்சிகள் எழுப்பியதால் அவை முன்னதாக நண்பகல் வரையிலும் பின்னர் பிற்பகல் 2 மணி வரையிலும் ஒத்திவைக்கப்பட்டது. மக்களவையிலும் இதே பிரச்சினை எதிரொலித்ததால் அவை முதலில் நண்பகல் வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் மக்களவை கூடிய போது பலத்த அமளியின் ஊடே நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 அவையில் அறிமுகம் செய்யப்பட்டது. மத்திய சட்ட அமைச்சர் திரு அர்ஜுன் ராம் மெஹ்வால் இதனை அறிமுகம் செய்தார். பல்வேறு தீர்வாயங்களின் திறன், தனித்துவம், வெளிப்படைத்தன்மை, தகுதி நிலைப்பாடுகளில் சமச்சீர் தன்மை கொண்டு வருவதை நோக்கமாக கொண்டு இந்த மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. தேசிய அளவிலான தீர்வாய

0: அமைப்பதற்கும் இந்த மசோதா வகை செய்கிறது. மேலும் கனிம வள ஒழுங்குமுறை மேம்பாட்டு மசோதாவை மத்திய நிலக்கரி மற்றும் கனிம வளத்துறை அமைச்சர் திரு ஜி கிஷன் ரெட்டியும், கேரள மாநிலத்தின் பெயர் மாற்றம் தொடர்பான மசோதாவை மத்திய உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த ராயும் தாக்கல் செய்தனர். தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திருத்த மசோதா 2026 அவையில் இன்று தாக்கல் செய்யப்பட்டது. 1962 தேசிய கூட்டுறவு மேம்பாட்டுக் கழக சட்டத்திற்கு மாற்றாக இம்மசோதா அறிமுகம் செய்யப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அவை நடத்தும் அலுவலர் அவை அலுவல்களை நடத்த எதிர்க்கட்சியினர் ஒத்துழைக்க வேண்டுமென்று கேட்டுக்கொண்டதற்கு யாரும் செவி மடுக்காமல் நீட் விவகாரம் உள்ளிட்ட பிரச்சினைகளில் அமளியில் ஈடுபட்டதால் மக்களவை பிற்பகல் 2 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. தேசிய வரைவு மின்கொள்கை 2026 இறுதி வடிவத்தில் உள்ளதாக மத்திய மின்துறை அமைச்சர் திரு மனோகர் லால் தெரிவித்துள்ளார். மாநிலங்களவையில் துணை கேள்விகளுக்கு இன்று பதிலளித்த அவர், சீர்மிகு மின் விநியோக முறையை வலுப்படுத்துவதை நோக்கமாக கொண்டு இந்த கொள்கை வடிவமைக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டார். மின்சார தேவை மற்றும் மின் விநியோக மேலாண்மையை சீரமைத்து முறையான மின் விநியோகத்திற்கு இது வழிகோலும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். தமிழ்நாட்டில் அனைத்து கல்வி நிறுவனங்கள், பல்கலைக்கழகங்கள், அரசு அலுவலகங்கள், பொதுத்துறை நிறுவனங்கள் உள்ளிட்ட பொது அமைப்பு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. இத்தீர்மானத்தை முன்மொழிந்து பேசிய முதலமைச்சர் திரு ஜோசப் விஜய், தமிழ்தாய் வாழ்த்து முதலில் பாடப்படுவதை தமது அரசு எப்போதும் விட்டுக் கொடுக்காது என்றார். தமிழ் மொழி வெறும் மொழி மட்டுமல்ல, நம் உணர்வு, உயிர் என்றும் குறிப்பிட்டார். தமிழ்மொழி பேசாத மக்கள் இல்லாத நாடே இந்த உலகத்தில் கிடையாது என்றும் அவர் தெரிவித்தார். மொழி பிரச்சினையை பொறுத்தவரை எந்தவித சமரசத்திற்கும் அரசு இடம் தராது என்றும், கட்சி வேறுபாடுகளை களைந்து இத்தீர்மானத்தை ஒருமனதாக நிறைவேற்றி தர வேண்டும் என்றும் முதலமைச்சர் வேண்டுகோள் விடுத்தார். இத்தீர்மானத்தின் வாசகங்களை சுட்டிக்காட்டிய முதலமைச்சர், தமிழ்நாட்டில் 1970களிலிருந்து அனைத்து அரசு நிகழ்ச்சிகளிலும் கல்வி நிறுவனங்களிலும் தமிழ்தாய் வாழ்த்து பாடல் முதலில் பாடப்பட்டுள்ளது மரபுபடியும் அரசாணைகளின் வாயிலாகவும் பின்பற்றப்பட்டு வருவதாக தெரிவித்தார். தமிழ்தாய் வாழ்த்து தமிழ் மொழிக்கும் தமிழர் பண்பாட்டிற்கும் செலுத்தப்படும் மரியாதையின் வெளிப்பாடாகும் என்பதை இந்த சட்டப்பேரவை வலியுறுத்துவதாக முதலமைச்சர் குறிப்பிட்டார். இத்தீர்மானத்தை ஆதரித்து திமுக, அஇஅதிமுக, காங்கிரஸ், விசிக, பாமக, இந்திய கம்யூனிஸ்ட், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சி உறுப்பினர்கள் பேசினர். இந்த விவாதத்தின் போது பேசிய சில உறுப்பினர்கள் இந்த தீர்மானத்திற்கு இடையூறு வராத அளவிற்கு இதை சட்டமாக்க வேண்டும் என்று குறிப்பிட்டனர். இதற்கு பதிலளித்த பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர், இந்த தீர்மானம் ஒட்டுமொத்த அவையின் தீர்மானம் மட்டுமல்ல, உலக தமிழ் மக்களின் குரலாக இருப்பதால் இத்தீர்மானத்திற்கு யாருடைய அனுமதியும் பெற தேவையில்லை என்று குறிப்பிட்டார். கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை தமிழகத்தில் உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். சட்டப்பேரவையில் அவை விதி 110 கீழ் இன்று அறிக்கை தாக்கல் செய்து பேசிய அவர், இதன்படி சன்னரக நெல் குவிண்டால் ஒன்றுக்கு 289 ரூபாயும் பொதுரக நெல் 159 ரூபாயும் ஆதரவு விலை உயர்த்தப்பட்டுள்ளதாக கூறினார். மத்திய அரசு வழங்கும் நிதியுடன் சேர்த்து சன்னரகம் குவிண்டால் ஒன்றிற்கு 2750 ரூபாயும் பொதுரக நெல்லிற்கு 2600 ரூபாயும் வழங்கப்படும் என்றும் அறிவித்துள்ளார். கரும்பு டன் ஒன்றிற்கு 709.50 ரூபாய் ஊக்கத்தொகையாக வழங்கப்படும் என்றும் கூறினார். இதன் மூலம் விவசாயிகளுக்கு மத்திய அரசு வழங்கும் 3290 ரூபாயுடன் இணைந்து டன்னிற்கு 4000 ரூபாய் வரை வழங்கப்படும் என்றும் கூறினார். இந்த கூடுதல் விலை இதுவரை எந்த அரசாலும் வழங்கப்படவில்லை என்றும் முதலமைச்சர் குறிப்பிட்டுள்ளார்.
1: நெல் கொள்முதல் பருவம் வரும் செப்டம்பர் 1 தொடங்க இருப்பதால் குறைந்தபட்ச ஆதரவு விலையுடன் மாநில அரசின் ஊக்கத்தொகையாக சன்னரக நெல்லுக்கு குவிண்டால் 1 ரூபாய் 289 பொது ரக நெல் 1 ரூபாய் 159 என உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு ஊக்கத்தொகையாக டன் 1 ரூபாய் 709.50 வழங்கப்படும். இதன் மூலம் விவசாயிகளுக்கு டன் 1 ரூபாய் கரும்பு விலையாக கிடைக்கப்பெறும்.
0: சட்டப்பேரவை நடைபெறும் நாட்களில் கேள்வி நேரம் மிக முக்கியமானது என்பதால் பேரவை உறுப்பினர்களின் கேள்விக்கான விடைகளை விரைந்து அனுப்புமாறு துறை அமைச்சர்கள் அதிகாரிகளை அறிவுறுத்த வேண்டும் என்று பேரவைத் தலைவர் திரு ஜே சி டி பிரபாகர் கேட்டுக் கொண்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் மாநில செய்தி அறிக்கை.
2: Yeah. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். மூவர்ண தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை

0: போற்றுவோம்.
1: தமிழகத்தில் MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். முன்னதாக இன்று காலை செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இந்த கலந்தாய்விற்கு இருப்பிட சான்று சமர்ப்பிக்காத மாணாக்கரின் நலனை கருத்தில் கொண்டு உயர்நீதிமன்ற வழிகாட்டுதலின்படி தற்காலிகமாக பள்ளிக்கல்வி சான்றிதழ்களை அடிப்படையாக கொண்டு முன்னுரிமை வழங்கப்படும் என்றும் தெரிவித்தார். தமிழகத்தில் தேசிய குடற்புழு நீக்க சிறப்பு முகாம் இன்றும் வரும் 17ஆம் தேதியும் நடைபெறுகிறது. திருவண்ணாமலை வேங்கிக்கால் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளியில் ஆட்சித்தலைவர் திருமதி வந்தனா கார்க் இம்முகாமை துவக்கி வைத்ததோடு உறுதிமொழி செய்து வைத்தார். பெரம்பலூரில் இம்மாத்திரைகளை விநியோகித்து பேசிய ஆட்சித்தலைவர் திருமதி சரண்யா ஹரி, கர்ப்பிணி மற்றும் பாலூட்டும் தாய்மார்கள் தவிர்த்து அனைவருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரைகள் வழங்கப்படும் என்று கூறினார். காஞ்சிபுரத்தில் குடற்புழு நீக்க மாத்திரைகளை ஆட்சித்தலைவர் திருமதி ஸ்னேகா மாணாக்கருக்கு இன்று வழங்கினார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரம் அருள்மிகு பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் விமரிசையாக இன்று கொண்டாடப்படுகிறது. இந்நாளையொட்டி இப்பகுதி விழா கோலம் பூண்டுள்ளதாக எமது அரியலூர் செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: அரியலூர் மாவட்டத்தில் கங்கை கொண்ட சோழபுரத்தை தலைநகராக உருவாக்கிய ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரையான இன்று அரசு விழாவாக பிரகதீஸ்வரர் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவை மாவட்ட ஆட்சியர் மிர்லாலினி தொடங்கி வைத்து பேசினார். அப்பொழுது ராஜேந்திர சோழன் போரிலும் சரி, நீர் மேலாண்மை, அரசியல் என எதிலுமே சளைத்தவராக இருந்ததில்லை. 250 ஆண்டு சோழர்களின் தலைநகராக இருந்துள்ளது என பேசினார். ராஜேந்திர சோழனின் பிறந்தநாளை ஒட்டி கங்கை கொண்ட சோழபுரம் விழா கோலம் பூண்டுள்ளது. விழாவில் அனைத்து துறை அரசு உயர் அதிகாரிகள், தொல்லியல் துறை அதிகாரிகள், பொதுமக்கள், சுற்றுலா பயணிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அரியலூர் செய்தியாளர் ராம்குமார்.
1: மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து இன்று வினாடிக்கு 5,311 கனஅடியாக குறைந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 78.69 அடியாக உள்ளது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து இன்று 8,000 கனஅடியாக அதிகரித்துள்ளது. காமன்வெல்த் விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்ற தடகள வீரர்கள் கேலோ இந்தியாவின் பெருமையை பறைசாற்ற வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இப்போட்டியில் பதக்கம் வென்ற வீரர்களுடன் புதுடெல்லியில் கலந்துரையாடிய அவர், இளம் வீரர்கள் உத்வேக உணர்வுடன் விளையாட்டுகளில் களமிறங்குவது தேசத்தின் கௌரவம் என்றார். தங்களது சிறப்பான செயல்பாடுகள் மூலம் நாட்டிற்கு பெருமை தேடி தந்திருப்பதாகவும் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார். பதக்கம் வென்றவர்கள் தத்தம் அனுபவங்களை பிரதமரிடம் பகிர்ந்து கொண்டனர். பளுதூக்கும் வீராங்கனை சாய்கோம் மீராபாய் சானுவிடம் பேசிய பிரதமர், அவரது வெற்றி எதிர்கால தலைமுறையினருக்கு மாபெரும் உந்து சக்தியாக இருக்கும் என்று பாராட்டினார். கிளாஸ்கோவில் சிதிலமான இந்திய வரைபடம் குறித்து கண்டனம் தெரிவித்த குத்துச்சண்டை வீராங்கனை லவ்லினாவின் துணிச்சலுக்கு பாராட்டு தெரிவித்த பிரதமர், தனது வெற்றியை கொண்டாடும் தருணத்தில் இது தொடர்பான கேள்வியை அவர் எழுப்பியது பாராட்டிற்குரியது என்றும் தெரிவித்தார். மீண்டும் தலைப்புச் செய்திகள். நடுவர் மன்ற சீர்திருத்த மசோதா 2026 மக்களவையில் இன்று அறிமுகம் செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் அரசு நிகழ்ச்சிகளில் தமிழ்தாய் வாழ்த்து கட்டாயம் முதலில் பாடப்பட வேண்டும் என வலியுறுத்தும் தீர்மானம் தமிழக சட்டப்பேரவையில் இன்று ஒருமனதாக நிறைவேறியது. கரும்பு மற்றும் நெல்லுக்கான ஆதரவு விலை உயர்த்தப்படுவதாக முதலமைச்சர் திரு விஜய் அறிவித்துள்ளார். MBBS BDS மருத்துவ படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியலை மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர் அருண்ராஜ் சென்னையில் இன்று பிற்பகல் வெளியிடுகிறார். மாமன்னன் ராஜேந்திர சோழன் பிறந்த ஆடி திருவாதிரை கங்கை கொண்ட சோழபுரத்தில் இன்று விமரிசையாக கொண்டாடப்படுகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை முடிவடைந்தது.
3: இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர் 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசை. நேரம் இப்போது 1:55:42. பாடல் ஒன்று, திரையிசை கேட்கலாம்.

ஒலித்துக் கொண்டிருக்கும் யூத் படத்திற்காக எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடிக்கொண்டிருக்கும் இந்த பாடலோடு நிறைவு பெறுகின்றது பாடல் ஒன்று திரை இசை நிகழ்ச்சி. இன்னும் சில நொடிகளில் 2 மணிக்கான ஆங்கில செய்தி அறிக்கை டெல்லியிலிருந்து அஞ்சலா கேட்கலாம்.

0: or heavy to very heavy rainfall over East Rajasthan, Himachal Pradesh, Uttarakhand and West Madhya Pradesh for the day. In Himachal Pradesh, intermittent rain has been continuing across most parts of the state this morning. More than 100 roads have been disrupted in several parts of the state due to landslides triggered by heavy rainfall. A report.
1: The monsoon has once again become active in Himachal Pradesh, with intermittent light rain being reported from several areas, including the state capital Shimla. According to the Meteorological Center Shimla, an orange alert for heavy rainfall has been issued for four districts of the state today: Kangra, Sirmaur, Mandi and Kullu. In view of the weather warning, people have been advised to exercise caution and stay away from rivers and streams. Meanwhile, landslides caused by heavy rainfall have disrupted traffic on more than 100 roads across the state. As many as 255 electricity transformers and around 20 drinking water supply schemes have also been affected. Ritesh Kapoor, Akashwani News, Shimla.
0: In Odisha, IMD has forecast formation of a fresh low-pressure area over the northwest Bay of Bengal around the 13th of this month. A cyclonic circulation is likely to form around tomorrow, bringing another spell of rainfall to the state. And now before we end the bulletin, the headlines once again. Parliamentary Affairs Minister Kiran Rijiju appeals to opposition to allow Home Minister Amit Shah to make his statement and respond to issues raised by members without any disruption. Four bills, including Tribunals Reforms Bill 2026, introduced in Lok Sabha. Bill aims to improve transparency and efficiency in functioning of tribunals. Protesting students begin their march towards Jharkhand Assembly over alleged irregularities in recruitment examinations. Har Ghar Tiranga movement gains momentum as Tiranga rallies organized across the nation. Over 10 lakh people evacuated as Typhoon Dolphin batters parts of eastern China. World Lion Day being celebrated today, Prime Minister Narendra Modi says India scripted successful conservation journey from 523 lions to 891 in last 10 years. And with that, we end the midday news.
2: Namaskar.
3: நிலையத்து நேரம் இப்போது 2:15:20. மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைக்கான நிகழ்ச்சியை கேட்டு ரசிக்கலாம். முன்னதாக
4: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்கலாம் சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். சுகன்யா சம்ருதி திட்டம் என்பது இந்திய அரசால் 2015 துவங்கப்பட்டது. இது பெண் குழந்தைகளின் உயர்கல்வி, திருமணம் போன்ற எதிர்கால திட்டங்களுக்கான சேமிப்பு திட்டமாகும். இந்திய அரசின் செல்வமகள் சேமிப்பு திட்டம் என்பது பெண் குழந்தைகள் மேம்பாட்டுக்கான ஒரு சேமிப்பு திட்டமாக உருவாக்கப்பட்டது. இத்திட்டத்தின்படி 10 வயதிற்குட்பட்ட பெண் குழந்தைகள் பெயரில் அவர்களது பெற்றோரோ அல்லது பாதுகாவலரோ குறைந்தபட்சமாக தொகையாக ₹1000 செலுத்தி அஞ்சலகங்களில் அல்லது வங்கிகளில் கணக்கை தொடங்கலாம். ஒவ்வொரு நிதியாண்டிலும் குறைந்தபட்சமாக ₹1000 இக்கணக்கில் செலுத்தப்பட வேண்டும். மொத்தம் 14 ஆண்டுகள் அல்லது பெண்ணுக்கு திருமணம் ஆகும் வரை பணம் செலுத்த வேண்டும். ஒரு நிதியாண்டில் குறைந்தபட்சம் ₹1000 அதிகபட்சமாக ₹150,000 வரை வைப்பு தொகையாக செலுத்தலாம். ஆண்டிற்கு 8.2% வட்டி இத்திட்டத்திற்கு வழங்கப்படுகிறது. இக்கணக்கில் ஒரு நிதியாண்டில் செலுத்தப்படும் தொகைக்கு வருமான வரிவிலக்கு அளிக்கப்படுகிறது. முதிர்வு தொகையை 2021 இறுதியில் பெறலாம். மேலும் பெண்ணுக்கு 18 வயது நிறைவடையும் போது அவரது கல்வி அல்லது திருமண செலவுக்காக கணக்கில் உள்ள தொகையில் 50% பெற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் குழந்தை 10 வயதை அடையும் பொழுது அவர் பெயரில் இக்கணக்கை தொடங்கலாம். ஒரு பெண் குழந்தைக்கு ஒரு கணக்கு மட்டுமே தொடங்கப்பட வேண்டும். பெண் குழந்தையின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் தங்கள் குழந்தையின் பெயரில் பிறப்பு சான்றிதழுடன் கணக்கை தொடங்கலாம். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகள் மட்டுமே இத்திட்டத்தின் கீழ் பயன்பெற முடியும். குறிப்பிட்ட முதலீட்டு தொகையை குறிப்பிட்ட தேதிக்குள் செலுத்த தவறினால் இக்கணக்கு செயலிழந்துவிடும். அவ்வாறு செயலிழக்கும் கணக்கை தவணை தவறிய ஒவ்வொரு ஆண்டிற்கும் ₹50 வீதம் அபராதம் செலுத்தி மீண்டும் செயல்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும். 18 வயது முடியும் வரை பெண்ணின் பெற்றோர்கள் அல்லது பாதுகாவலர்கள் இந்த கணக்கை

0: சேர்க்க வேண்டும். 18 வயது பூர்த்தியடைந்த பிறகு யார் பெயரில் இந்த கணக்கு இருக்கிறதோ அவரே கணக்கை இயக்க வேண்டும். ஒருவேளை யார் பெயரில் கணக்கு தொடங்கப்பட்டதோ அவர் இறந்துவிட்டால் கணக்கை மூடி பணம் எடுக்கலாம். அதே போல கணக்குதாரருக்கு மோசமான உடல் நலக்குறைவு ஏற்பட்டாலோ பெண்ணின் பாதுகாவலர் இறந்து கணக்கில் பணம் செலுத்துவது சிரமமாக இருந்தாலோ தகுந்த ஆதாரங்களை கணக்கு வைத்திருக்கும் அலுவலகத்தில் சமர்ப்பித்து கணக்கை முன்கூட்டியே நிறுத்தி பணத்தை எடுக்கலாம். ஆனால் கணக்கை தொடங்கி 5 ஆண்டு காலமாவது ஆகியிருக்க வேண்டும். இத்திட்டத்தில் கணக்கு தொடங்கப்பட்டிருக்கும் பெண் 10ஆம் வகுப்பு நிறைவு செய்த பிறகு அல்லது 18 வயது நிறைவடைந்த பிறகு மேற்படிப்பிற்காக கணக்கில் இருக்கும் மொத்த தொகையில் 50% எடுத்துக் கொள்ளலாம். சுகன்யா சமிருதி திட்டம் முதலீடு செய்ய தொடங்கி 21 வயதில் கணக்கு நிறைவடையும். இருப்பினும் 18 வயது நிறைவடைந்த பெண் தன் திருமணத்தை முன்னிட்டு கணக்கை நிறுத்தி பணத்தை எடுத்துக் கொள்ளலாம். இத்திட்டத்தில் சேர விரும்பும் பயனாளிகள் பெண் குழந்தையின் ஆதார் கார்டு, பிறப்புச் சான்றிதழ் ஆகியவற்றை அஞ்சலகங்களிலோ அல்லது வங்கிகளிலோ செலுத்தி இத்திட்டத்தினில் பங்கேற்று பயனடையலாம். மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் வரிசையில் இன்று நாம் இடம்பெற கேட்டோம் சுகன்யா சம்ருதி யோஜனா, செல்வமகள் சேமிப்பு திட்டம். நாளை மீண்டும் வேறொரு திட்டத்தினை பற்றி தெரிந்து கொள்ளலாம்.
1: இனி திரைகானம் கேட்கலாம்.

நேர்களை, நீங்கள் கேட்ட அந்த பாடல் ஹரிணி மற்றும் முன்னிகிருஷ்ணன் இவர்கள் பாடிய பாடலது, படம் பார்வை ஒன்றே போதுமே. நேர்களை, தினமும் காலை மணி 6:55 சரண்ஸ் மருத்துவமனையின் நலமே விளைய நேர்களுக்கு நினைவூட்டுகிறோம். இன்று பிற்பகல் 2:30 ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகின்றார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுங்கள். திரைகாணம் நிகழ்ச்சி நிறைவு செய்ய வரும் பாடல் இது.

துள்ளாத மடமும் துள்ளும் படத்திற்காக சித்ராவோடு பாடினார் ஹரிகரன். நிறைவு பெற்ற இந்த நிகழ்ச்சி மத்திய அரசின் மகத்தான திட்டங்களோடு திரைகாணம் நிகழ்ச்சி. அடுத்த நிகழ்ச்சி தொடர்கிறது. நேரம் 2:30.

0: எஃப்எம் ரெயின்போ 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெறவிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தருகிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: வணக்கம் டாக்டர், எப்படி இருக்கீங்க?
2: வணக்கம், நான் நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க?
1: நானும் நலமா இருக்கேன் டாக்டர். நேற்றைய நிகழ்ச்சியில நீங்க புற்றுநோயோட வகைகள் பத்தி சொல்லிருந்தீங்க, எந்த வயதினர் அதிகமாக பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிற பத்தி சொல்லிருந்தீங்க, அதற்கான சிகிச்சைகள் எப்படிலாம் கொடுக்கலாம், அதற்கான சிகிச்சைகள் எப்படிலாம் கொடுத்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற பல தகவல் ஷேர் பண்ணிருக்கீங்க. இன்றைய நிகழ்ச்சியிலும் அதை சார்ந்துதான் சில கேள்விகளும் கேட்க போறோம். சொல்லுங்க டாக்டர்.
2: வணக்கம், நான் டாக்டர் சந்தோஷ்குமார். நான் கோவையில் கதிர்வீச்சு புற்றுநோய் சிகிச்சை நிபுணராக இருக்கிறேன். நாம நேத்திக்கு நோயோட வகைகள், அதற்கான வேற வித்தியாசமான சிகிச்சைகள், அதை எப்படி தடுக்கிறது, அதை ஏர்லியாக எப்படி கண்டுபிடிக்கிறதுங்கிறது பற்றி பேசணும். இன்றைக்கும் உங்களோட தொடர்ச்சியாக அதை பற்றி பேச போகிறதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி.
1: புற்றுநோய்க்கு வந்து கதிரியக்க சிகிச்சை முறைகள் அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுக்குறீங்க. என்ன வகையான புற்றுநோய்க்கு வந்து கதிரியக்க சிகிச்சை முறைகள் அப்படிங்கிறது சூட்டபிளாக இருந்துட்டு இருக்கு, இதற்கான ரிசல்ட் எந்த அளவுக்கு இருக்கு?
2: நம்ம நேத்திக்கு விவாதிச்சப்ப புற்றுநோய் வந்து ரெண்டு வகையான இருக்கு அப்படின்னு சொன்னோம். சாலிட் டியூமர்ஸ், அதாவது வந்து கட்டியாக இருக்கக்கூடிய புற்றுநோய், அதுக்கப்புறம் வந்து ஹெமட்டலாஜிக்கல் டியூமர்ஸ், பிளட் கேன்சர், ரத்த புற்றுநோய். இதுல வந்து சாலிட் டியூமர்ஸ்க்கு தான் வந்து நம்ம கதிர்வீச்சு சிகிச்சை ரொம்ப தேவைப்படுது. ஒரு சின்ன ஒரு உதாரணம் சொல்றேன், எப்படின்னு கதிர்வீச்சு சிகிச்சை ஏன் பயன்படுது, எப்படி பயன்படுது அப்படின்ட்டு. இப்போ நம்ம ஒரு வாய்க்கால் இருக்குது, அந்த வாய்க்காலில் வந்து தண்ணி நல்லா ஃப்ரீயாக போயிட்டு இருக்குது. அப்போ அந்த இடத்துல அந்த வாய்க்காலில் ஒரு பெரிய பாறை வந்து உட்காந்துருது, ஏதோ அந்த யாரோ ஒரு பாறையை போட்டுட்டு போயிடுறாங்க. நம்ம ஊர்க்காரங்க என்ன பண்ணுவாங்க, அந்த வாய்க்காலில் அந்த பாறையை ஒரு ஏதோ கட்டி கடப்பாறை வச்சு எடுத்துருவாங்க. எடுத்துட்டு திருப்பி அந்த தண்ணி போகிறத நார்மலாக போகுதுன்னு சொல்லி சந்தோஷப்படுவாங்க. இப்போ அந்த பாறையை எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி ஊற்றி பார்ப்பாங்க. தண்ணி ஊற்றி பார்த்து அந்த பாறையை கொஞ்சம் கொஞ்சமாக நவுத்த பார்ப்பாங்க.
3: அக்கா, வேலை கிடைச்சிடுச்சு.
4: ஆஹா, வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
3: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ், ஜாக்கெட்.
4: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலேயே செலவா?
3: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
4: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
3: ஆனா அக்கா
4: பாரு, பருமானத்துல ஒரு பகுதியை எப்பவும் சேமிக்கணும். ஆனா பாட்டி குடுக்காம நழுவ முடியாது.
3: சரி அக்கா, என்னோட பாட்டி உன்னோட பட்ஜெட்.
4: சரி, போட்டு என்ன?
5: ஆர்பிஐ சொல்கிறது,
6: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
2: முடியுது. இதே எக்ஸ்ரேஸ் வச்சுதான் நம்ம கதிர்வீச்சு சிகிச்சையும் கொடுக்குறோம். அது என்ன பண்ணுது, அந்த கண்ணுக்கு தெரியாத அந்த எக்ஸ்ரேஸ் வந்து உடம்புல எங்க அந்த கேன்சர் இருக்குதோ, அந்த கேன்சருங்கிறது நான் நேத்துக்கு ஒரு சொல்லியிருந்தேன், உடம்புல தேவையில்லாத செல்கள் அதிகமாக வளர்ச்சி அடையறதுனால வரையறதுன்ட்டு. அதிகமாக வளர்ச்சி அடைகிற செல்களை வந்து இந்த எக்ஸ்ரேஸ் என்ன பண்ணுதுன்னா, அந்த செல்லு இருக்கிற டிஎன்ஏ அப்படிங்கிற அந்த மரபணுவை உடைச்சு அதை கொல்லுது. அதை கொல்றது மூலமா அந்த செல்களை கொண்டு அந்த கேன்சர் செல் மேலும் வளர்ச்சி அடையாமல் தடுத்து கேன்சரை குணப்படுத்துது. அப்ப இந்த கதிர்வீச்சு சிகிச்சை வந்து ஒரே நாளில் கொடுக்குற சிகிச்சை கிடையாது, பேஷண்ட்டை பொறுத்து 20 நாளோ 30 நாளோ டெய்லி வந்து ஒரு 10-15 மினிட்ஸ் நம்ம கொடுக்கக்கூடிய சிகிச்சையாக இருக்குது. அப்படி கொடுக்கறது மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக அந்த உடம்புல இருக்கிற கேன்சர் செல்களை நம்ம வந்து அழித்து அந்த கட்டியை நம்ம வந்து சின்னது பண்ணி அந்த கேன்சருக்கான வைத்தியத்தை நம்ம செய்கிறோம். இதுதான் இந்த கதிர்வீச்சு சிகிச்சை முறை.
1: இப்போ வந்து கதிரியக்க சிகிச்சை முறை வந்து நீங்கள் பயன்படுத்துறீங்க, இந்த கதிரியக்கம் இதனால வந்து வேற வகையான சைடு எஃபெக்ட்ஸில் ஒரு வேற வகையான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா? அந்த கதிரை வந்து பார்க்கவே கூடாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி கதிர்களில் நீங்கள் எப்படி இயக்குறீங்க?
2: இந்த கதிர்வீச்சு சிகிச்சை அப்படிங்கிறது அதுக்காக தனியாக ஒரு நவீன மிஷின் இருக்குது. கதிர்வீச்சு சிகிச்சை இயந்திரம் வந்து நம்ம பார்த்தோம்னா லீனியர் ஆக்சலரேட்டர்னு சொல்லி சொல்கிறோம். இதில் வந்து கேன்சர் நோயாளிகளுக்காகவே பிரத்யேகமாக உருவாக்கப்பட்ட ஒரு மிஷின் அது. அதில் வந்து கண்ணுக்கு தெரியாத கதிர்வீச்சு சிகிச்சைகள் உருவாகி வருது. எப்படி ஒரு சிடி ஸ்கேன் மிஷின் நீங்கள் பல பேர் பார்த்துருப்பீங்க, அதில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பேஷண்ட் போய் படுத்துருவாங்க, படுத்ததுக்கு அப்புறமா அந்த கவுச் வந்து மூவ் ஆகும், மூவ் ஆகி பேஷண்ட்டோட ஸ்கேன் எடுக்கும். அதே மாதிரி இந்த லீனியர் ஆக்சலரேட்டருங்கிற அந்த யந்திரத்தில் பேஷண்ட் படுத்துருவாங்க, படுத்ததுக்கு அப்புறமா அந்த கதிர்வீச்சு இயந்திரம் வந்து சுத்தும், சுத்தி அந்த பேஷண்ட்டுக்கு எங்கே கேன்சர் இருக்கோ அந்த இடத்துக்கான கதிர்வீச்சை நம்ம கொடுக்க முடியும். இதில் வந்து சைடு எஃபெக்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பெருசாக எதுவும் இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன்னா இது எந்த மாதிரியான

0: டெக்னாலஜியில் வருது அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒருத்தருக்கு வயிற்றுல கட்டி இருக்குது அப்படின்னா, அந்த வயிற்றுல எங்கே இருக்குதோ அந்த கட்டியிருக்கிற இடத்துக்கு மட்டும்தான் நம்ம கதிர்வீச்சு கொடுப்போம். அதுக்கு பக்கத்தில் இருக்கிற இடங்களுக்கு வந்து டோஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் நம்ம கொடுப்போம். அதனால் பெரிய சைட் எஃபெக்ட்ஸ் இருக்காது. அப்படின்னாலும் சின்ன சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் வந்து, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இப்போ ஒருத்தவங்களுக்கு இருக்க கர்ப்பப்பை புற்றுநோய் இருக்கவங்களுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம்னா சின்ன சைட் எஃபெக்ட்ஸ் அதாவது தாங்கிக்கூடிய அளவில் தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சில பேருக்கு வந்து வாமிட் வரலாம், கொஞ்சம் வந்து லூஸ் மோஷன் வரலாம், இந்த மாதிரி எல்லாம் இருக்கும். ஆனால் நம்மளுடைய முக்கியமான நோக்கம் வந்து அந்த கட்டியை கரைக்கிறது தான். கதிர்வீச்சு சிகிச்சைனால பயப்படக்கூடிய சைட் எஃபெக்ட்ஸ் அப்படிங்கிறது பெருசாக எதுவும் கிடையாது. நோயாளிக்கு எந்த ரிஸ்க்கும் இல்லாத புற்றுநோய் கட்டி அழிக்கிறதுக்கான வைத்தியத்தை மட்டும் தான் நம்ம அதில் செய்கிறோம்.
1: ஓகே டாக்டர், இன்று நிகழ்ச்சியில் கதிரியக சிகிச்சை முறைகள் குறித்து நீங்கள் நிறையா தகவல் ஷேர் பண்ணிட்டு இருக்கீங்க. மேலும் அதை சார்ந்த சில கேள்விகள் உங்ககிட்ட இருக்குங்க. தொடர்ந்து பேசுவோம் ஒரு பாடலுக்கு பிறகு. நந்திருங்கள் 103 பண்பலையோடு.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8222649459
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316858288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான UTR எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள். FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்றுக் கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
2: இந்த நிகழ்ச்சியில் வந்து நீங்கள் கதிரியக்க சிகிச்சை முறைகள் பற்றி நீங்கள் ஷேர் பண்ணிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து புற்றுநோயினால் பாதிக்கப்பட்டு உள்ளார வராங்க அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சுன்னா முதலாவது அவங்களுக்கு ஆரம்பிக்கக்கூடிய சிகிச்சை என்னவாறு இருக்கும், அடுத்தடுத்து அவங்களோட கேன்சரோட ஸ்டேஜஸ் வந்து நீங்கள் எப்படி பிரிக்கிறீங்க, இறுதி கட்டமாக அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சிகிச்சை முறைகள் எப்படி இருக்கும், அவங்களோட விண்டோ பீரியட்னு சொல்லுவாங்களே இத்தனை நாட்கள்லாம் வந்து அவங்களால கியூர் ஆக முடியும் அப்படிங்கிற பற்றி இருக்குமே.
3: நீங்கள் கேட்டதுனால நான் ரெண்டு முக்கியமான கேன்சர் வச்சு நான் சொல்கிறேன் எப்படி ட்ரீட்மெண்ட் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. முக்கியமாக வந்து லேடிஸுக்கு மோஸ்ட் காமன் கேன்சர் வந்து பிரஸ்ட் கேன்சர் தான். இப்போ பிரஸ்ட் கேன்சரை பொறுத்த வரைக்கும் நான் ஏற்கனவே ஒரு உதாரணம் சொன்னேன், உடனே ஆப்ரேஷன் பண்ண முடியுமா இருந்தால் முதல்ல ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கட்டி வந்து உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்க முடியலன்னா என்ன பண்ணுவாங்கன்னா, பிரஸ்ட் கேன்சர் பேஷண்ட்டுக்கு ஃபஸ்ட்டு கீமோதெரப்பி அப்படிங்கன்னு சொல்லக்கூடிய வைத்தியம் கொடுப்பாங்க. அண்டு கீமோதெரப்பி வந்து பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் வைத்தியம் வந்து ஒரு 6 மாதத்துலேருந்து 1 வருஷம் வரைக்கும் எடுக்கலாம். கீமோதெரப்பி வந்து 3 வாரத்துக்கு 1 தடவை 2 வாரத்துக்கு 1 தடவை கொடுப்பாங்க. அப்போ கீமோதெரப்பி முடிகிறதுக்கு 4 to 6 மாதம் ஆயிரும். அந்த கீமோதெரப்பி முடிஞ்சதுக்கப்புறமா அந்த கட்டி கரைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ஆப்ரேஷன் பண்ணுவாங்க. ஆப்ரேஷன் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா சதையை வந்து பரிசோதனைக்கு அனுப்புவாங்க. அந்த பரிசோதனை ரிசல்ட்ஸை பொறுத்து கட்டி திருப்பி வருமா இல்லையாங்கிறது நம்ம அந்த பரிசோதனையில் கண்டுபிடிக்க முடியும். பெத்தாலஜி ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. அந்த பெத்தாலஜி ரிப்போர்ட்டில் அந்த அதை பேஸ் பண்ணி பேஷண்ட்டுக்கு ஃபர்தராக இன்னும் கீமோதெரப்பியோ ரேடியோதெரப்பியோ தேவையான நம்ம முடிவு பண்ணுவோம். மோஸ்ட்லி ரேடியோதெரப்பி தேவைப்படுற மாதிரி இருந்துச்சு அப்படின்னா அந்த பேஷண்ட்டுக்கு ரேடியோதெரப்பி கொடுப்போம். ஸோ பிரஸ்ட் கேன்சர் பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட் வந்து 6 months to 1 year வரைக்கும் தேவைப்படலாம். 3 types ஆஃப் கேன்சர் ட்ரீட்மெண்ட்டும் பிரஸ்ட் கேன்சரில் தேவைப்படும். சர்ஜரி, கீமோதெரப்பி, ரேடியோதெரப்பி, பேஷண்ட் டு பேஷண்ட் சின்ன சின்ன மாற்றங்கள் இருந்தாலும் இந்த 3 therapy தேவைப்படுற மாதிரியான வைத்தியங்கள் தான் பிரஸ்ட் கேன்சரில் வரும். இதே ஆண்களுக்கு ஒன் ஆஃப் த மோஸ்ட் காமன் கேன்சர்ஸ் வந்து லங் கேன்சர். லங் கேன்சர் பொறுத்த வரைக்கும் லங்கில் வந்து நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கட்டி ரொம்ப சின்னதாக இருந்தால் சர்ஜரி பண்ணுவாங்க. அப்படி பண்ண முடில அப்படின்னா கீமோதெரப்பி, கீமோதெரப்பி வந்து ஒரு 2 to 3 months அது மாதிரி கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து ரேடியோதெரப்பி கதிர்வீ சிகிச்சை கொடுப்பாங்க. இது மாதிரி கேன்சருடைய எங்கே கேன்சர் வந்திருக்கோ அதை பொறுத்தவரைக்கும் ட்ரீட்மெண்ட் மாறும். ஆனால் ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்லணும்னா எந்த வகையான கேன்சராக இருந்தாலும் ஒரு 6 மாதம் அது மாதிரி டைம் எடுக்கும் ட்ரீட்மெண்ட் முடிகிறது.
2: 6 மாதம் அப்படிங்கிறது ஒரு டைம். அந்த டைமுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து கேன்சர் மறுபடியும் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்களா, அந்த 6 மாதத்துக்கு அப்புறம் அந்த கேன்சர் அப்படிங்கிறது வராமே இருக்காங்களா?
3: கேன்சரை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட்டை முடித்ததுக்கப்புறமும் வந்து கண்டினியூஸாக வந்து அவங்க ஃபாலோஅப்பில் இருக்க வேண்டியது ரொம்ப முக்கியம். ஊரில் ரொம்ப காமனான வியாதி அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா சுகரு, ப்ரெஷர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சில பேஷண்ட்ஸுக்கு வந்து லைஃப் டைம் ஃபுல்லாகவே அவங்க சுகர் ப்ரெஷருக்கு மெடிசன்ஸ் போட்டுட்டு இருக்க வேண்டியது இருக்கும். கேன்சரை பொறுத்த வரைக்கும் ட்ரீட்மெண்ட்டுங்கிறது லைஃப் டைம் தேவைப்படாது, மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட்ஸுக்கு தேவைப்படாது. நாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி 6 மாதம் 1 வருஷத்தில் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம ஒரு ஸ்கேன் எடுத்து பார்த்துட்டு ரெகுலராக செக்அப் பெற வேண்டியது ரொம்ப முக்கியம். என்ன தான் வந்து நம்ம கேன்சரை வந்து நம்ம முற்றிலும் குணப்படுத்தினாலும் அது திருப்பி வர்றதுக்கான வாய்ப்பு பேஷண்ட்டுக்கும் மாறும். சில பேஷண்ட்டுக்கு வந்து ஏர்லி ஸ்டேஜ்னா திருப்பி வரதுக்கான வாய்ப்பு கம்மி, ஆனால் கொஞ்சம் லேட்டர் ஸ்டேஜ் 3rd stage 4th stage இருக்கவங்களுக்கு திருப்பி வரதுக்கான வாய்ப்பு அதிகங்கிறனால

0: எல்லா பேஷண்ட்டுமே வந்து 2 மாசம் 3 மாசத்துக்கு ஒரு தடவை செக்அப் வர சொல்லுவோம். தேவை இருந்தால் ஸ்கேன் எடுப்போம், அவங்கள பரிசோதனை பண்ணி பார்ப்போம். அது மாதிரி வந்து குறைஞ்சது 5 வருஷம் வரைக்குமாவது கண்டிப்பாக அவங்க வந்து ஃபாலோஅப் இருக்க வேண்டியது ரொம்ப அவசியம். 5 வருஷத்துலேருந்து சில பேஷண்ட்டுக்கு 10 வருஷம் வரைக்கும் கூட அவங்களுக்கான ரெகுலர் ஃபாலோஅப் தேவைப்படும்.
1: இப்போ பொதுவாக அந்த கேன்சர் ரிலேட்டடாக நிறைய இடத்துல வந்து அவேர்னஸ் கேம்பெயின் எல்லாம் கண்டக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அதோட காசு வந்து இந்த கேன்சர் புற்றுநோய் இல்லாத ஒரு சமுதாயத்தை உருவாக்கணும் அப்படிங்கிறது தான். ஸோ மக்கள்கிட்ட எந்த அளவுக்கு விழிப்புணர்வு இன்னும் இருக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க?
0: சில வருடங்களுக்கு முன்னாடியே கம்பேர் பண்ணுறப்ப வந்து புற்றுநோய்க்கான விழிப்புணர்வு இன்னைக்கு நம்ம மக்கள்கிட்ட நிறையவே இருக்குது. குறிப்பாக வந்து நம்ம ஏற்கனவே விவாதித்த மாதிரி சிகரெட்டு போதை பழக்கம், அப்புறம் வந்து மது பழக்கத்தினால கேன்சர் வருதுங்கிறது மக்கள் எல்லாமே தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அப்புறம் வந்து ரொம்ப நம்ம உணவு பழக்கங்கள் பற்றியும் பேசணும். இது மாதிரி சில தவறான உணவு பழக்கங்களையும் கேன்சர் வருதுங்கிறது ஓரளவுக்கு மக்கள் தெரிஞ்சு வச்சிருக்கிறாங்க. அந்த விதத்தில் வந்து நம்மளுடைய சமூகம் வந்து எதனால் கேன்சர் வருதுங்கிறது தெரிஞ்சிருக்கிற அளவுக்கு விழிப்புணர்வு எல்லாருக்கிட்டையுமே இன்றைக்கி ஓரளவுக்கு இருக்குது. ஆனால் எந்த விழிப்புணர்வு நம்ம மக்கள்கிட்ட இன்னும் கம்மியாக இருக்குது அப்படின்னா, கேன்சர்னால் இன்னும் பயப்படுறதும், கேன்சர்னால் அதுக்கு ட்ரீட்மெண்ட் வேணாம் அப்படின்னு சொல்லி பயந்து வீட்டில் உட்காரதும் நிறைய பேர் பார்க்குறோம். ஃபார்ச்சுனேட்டாக நிறைய பேர் இன்றைக்கி படித்தவங்க கூட சில பேரோட தவறான கைடன்ஸ்னால, எனக்கு வந்த ஒரு பேஷண்ட்டில் ஒருத்தவங்க வந்து என்னென்னா, ஒரு யங் மதர், அவங்களுக்கு வந்து ஒரு 35 to 40 இயர்ஸ் தான் ஏஜ் இருக்கும். அவங்க வந்து ஆரம்பத்தில் அவங்களுக்கு பிரஸ்ட் கேன்சர் வந்து ரொம்ப சின்ன கட்டியாகவே கண்டுபிடிச்சிட்டாங்க. ஆனால் அவங்களோட சொந்தக்காரங்களோ யாரோ ஒருத்தங்க தவறாக கைடன்ஸ் பண்ணி என்ன பண்ணிட்டாங்கன்னா, உனக்கு எந்த ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாலும் சரியாகாது, இதெல்லாம் வந்து ஹாஸ்பிட்டல் போய் காசு செலவு பண்ண வேணாம் அப்படிங்கிற மாதிரி அவங்கள தவறாக கைடன்ஸ் பண்ணிட்டாங்க. அவங்களும் பயந்துக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம ட்ரீட்மெண்ட்லாம் பார்த்தா நம்ம உடம்பு தாங்காது அப்படிங்கிற மாதிரியான மற்றவங்க சொல்கிறது கேட்டு பயந்துக்கிட்டு, ரொம்ப ஈஸியாக குணப்படுத்தக்கூடிய சின்ன கேன்சர் புற்றுநோயை வந்து அவங்க வைத்தியம் பார்க்காம 2 வருஷத்தில் வந்து ரொம்ப பெருசாக பரவி உடம்பு ஃபுல்லாக பரவி, அதுக்கப்புறமா அவங்களுக்கு ஃபுல்லாக குணப்படுத்த முடிய ட்ரீட்மெண்ட்டை கொடுக்க முடியல, வியாதி ரொம்ப பெருசாகி அவங்க வந்து அதுக்கப்புறமா வந்து அவங்க ரொம்ப உடல்நிலை மோசமாயிருச்சு. இதை நான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கேன்சரை பொறுத்த வரைக்கும் நம்ம ஊரில் ஏன் கேன்சர் வருதுங்கிறத நம்ம மக்கள் ஓரளவுக்கு புரிஞ்சு வச்சுருக்கிறாங்க. ஆனால் கேன்சர் வந்தால் என்ன ட்ரீட்மெண்ட் பண்ணுறது அப்படிங்கிற பயம் கண்டிப்பாக மக்களுக்கு இன்னும் இருக்குது. அந்த கேன்சர்னால பயந்துக்கிட்டு அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் ஏதாவது பிரச்சனை வந்துடுமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இன்னும் ட்ரீட்மெண்ட் நிறையா பண்ணாமல் இருக்காங்க. கண்டிப்பாக கேன்சருக்கான சிகிச்சை முறைகள், நவீன சிகிச்சை முறைகள் நிறையா வந்துருச்சு. ஈஸியாக சிகிச்சை பண்ணிட்டு நல்ல ஆரோக்கியமாக வாழக்கூடிய வாய்ப்புகள் இன்றைக்கி நிறையா இருக்குது. அந்த விழிப்புணர்வு கண்டிப்பாக மக்களுக்கு தேவை.
1: ஓகே டாக்டர், இந்த நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுவதற்கான காரணங்கள், அதற்கான கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து நீங்கள் நிறைய விஷயங்கள் எங்களுக்காக சொல்லிட்டு இருக்கீங்க. மேலும் சில தகவல்கள் உங்ககிட்ட நாங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். அதற்கு முன்னதாக ஒரு பாடல் கேட்போமா?

0: கதை இன்னும் வரும் என்ன கதை. FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் கேட்டு பயன்பெற்று கொண்டிருக்கும் இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்து கொண்டிருக்கிறார் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள்.
1: டாக்டர், இன்று நிகழ்ச்சியில நிறைய தகவல்கள் எங்களுக்காக நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப நிகழ்ச்சி நிறைவு பகுதிக்கு வந்திருக்கிறோம். எங்களுடைய நேயர்கள் இந்த நிகழ்ச்சியை கேட்டிருக்காங்க, ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்க. அவர்களுக்கு இந்த நிகழ்ச்சி நிறைவாய் முத்தாய்ப்பாய் என்ன சொல்ல விரும்புறீங்க?
2: கோவை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கு, கடந்த 2 நாட்களாக நம்ம கேன்சர் பற்றி பல விஷயங்கள் பேசிகிட்டு இருக்கோம். இவ்வளவும் நீங்கள் பொறுமையாக உட்காந்து கேட்டது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. கேன்சரை பொறுத்த வரைக்கும் இது வரைக்கும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டது எதனால் கேன்சர் வருது, அதை எப்படி அதுக்கு டாக்டர் போய் பார்க்கறது, அதுக்கு என்ன வகையான சிகிச்சை முறைகள் இருக்குது, சர்ஜரி எப்போ பண்ணுறது, கீமோதெரப்பி எப்போ கொடுக்கறது, கதிர்வீச்சு சிகிச்சை எப்படி கொடுக்கறதுங்கிறத கண்டிப்பாக நீங்கள் எல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். உங்கள் வீட்டில் தெரிஞ்சவங்களுக்கு யாராவது உங்களுக்கு கேன்சரோ இல்லை கேன்சருக்கான அறிகுறிகளோ இருந்தால் கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த விழிப்புணர்வை நீங்கள் பரப்புங்க. கேன்சருங்கிறது முடிவல்ல, கேன்சருங்கிறது பல பேருக்கு அதுலேருந்து குணமாகி அது ஒரு தொடக்கமாக இருந்து அதுலேருந்து அவங்க பல நல்ல விஷயங்களை செஞ்சுருக்கிறாங்க. கேன்சர் அப்படின்னாலே பயப்படாமல் கண்டிப்பாக முன்னாடி வந்து அதற்கான சிகிச்சை செஞ்சுக்கிட்டு நல்ல ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் எல்லாரையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்கிறேன்.
1: இவ்வளோ நேரம் நான் கேட்ட கேள்விகள் எல்லாத்துக்கும் ரொம்பவும் அழகாக தெளிவாக பொறுமையாக அருமையாக நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணீங்க. உங்களுக்கு வந்து எங்களுடைய ஆகாஷவாணி எஃப்எம் ரெயின்போ சார்பாக வாழ்த்துக்கள் மற்றும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம்.
2: ஆகாஷவாணி கோவை எஃப்எம் ரெயின்போ நேயர்களுக்கும் கேட்டுக்கொண்டிருக்கும் அனைத்து மக்களுக்கும் எனது நன்றிகள். இந்த நிகழ்ச்சி மூலமாக எஃப்எம் ரெயின்போவில் பங்கு கொண்டு உங்கள் அனைவரும் சந்தித்தது எனக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி.
0: FM Rainbow 103 கோயம்புத்தூர் நேயர்கள் இதுவரை கேட்டு பயன்பெற்ற இந்த நிகழ்ச்சி ஊர்புறத்திலே. இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சியில் புற்றுநோய் ஏற்படுத்தும் விளைவுகள், அதற்கு கொடுக்கப்படும் கதிரியக்க சிகிச்சை முறைகள் குறித்து விளக்கம் தந்தவர் கோயம்புத்தூர் புற்றுநோய் கதிரியக்க சிகிச்சை நிபுணர் மருத்துவர் சந்தோஷ்குமார் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு ஜி விஜயகுமார், நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார். இத்துடன் இன்றைய ஊர்புறத்திலே நிகழ்ச்சி நிறைவு பெறுகிறது.

கல்யாணராமன் படத்திற்காக எஸ்பி சைலஜா பாடிய பாடலை கேட்டோம். நிலையத்தில் நேரம் இப்போது 3 மணி. இது ஆகாஷ்வாணியின் கோயம்புத்தூர் வானொலி நிலையம் 300.3 மீட்டர், 999 கிலோஹெர்ட்ஸ் அலைவரிசையில். இன்றைய பகல் ஒலிபரப்பு இத்துடன் நிறைவு பெறுகின்றது. எமது அடுத்த ஒலிபரப்பு இதே அலைவரிசையில் இன்று மாலை 5:28 ஆரம்பமாகும். வணக்கம் நேயர்களே.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம் மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நமது இன்றைய மாலை நிகழ்ச்சிகள் யாவும் இனிதே ஆரம்பமாகின்றன. நேரம் 5:30:45. திரை இசை கேட்கலாம். முதலில் முள்ளும் மலரும் திரைப்படத்திலிருந்து ஜென்சி பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் திரையிசை ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 5:45:20. திரையிசையில் தொடரும் பாடல் சிவப்பு மல்லி திரைப்படத்திற்காக கே.ஜே. யேசுதாஸ், பி. சுசிலா பாடியது.

திரை இசையில் தொடரும் பாடல் மண் வாசனை திரைப்படத்திற்காக மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயமுத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:05. நிலையத்தில் இன்றும் நாளையும் ஒலிபரப்பாகவுள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. தொடரும் நிகழ்ச்சி 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், 7:10 மாவட்ட செய்தியில் ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் இடம்பெறும், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடி மரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். 8:00 மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல், 8:30 மனோரஞ்சிதம்.

0: தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள். இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி அஞ்சல், 8:30 மனோரஞ்சிதம் தொடர்கிறது, 9:15 ஸ்பாட்லைட், 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம் டெல்லி அஞ்சல், 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 11:10 மத்திய அலை 999 கிலோஹெர்ட்ஸில் நிகழ்ச்சிகள் நிறைவு பெறுகின்றன. இனி தொடர்ந்து நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை மணி 6:05 ஆங்கிலத்தில் செய்திகள், 6:10 எனைத்தானும் நல்லவை கேட்க, 6:15 பக்தி மாலையில் பி சுசிலா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், மின்மினி, எஸ் எம் அபுல் பரஹத், வாணிஜெயராம் மற்றும் கே பி சுந்தராம்பாள் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். 6:35 விவசாயிகளுக்கான செய்திகள், 6:45 மாநில செய்திகளை தொடர்ந்து 6:55 நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள். நாளை காலை 7 மணிக்கு முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்பிரியா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறும். 7:25 சேவை செய்திகள், 7:30 நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, 8:30 மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசையில் என் ஜெயகிருஷ்ணன் பாட்டு இடம்பெறும், சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்த சுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30 கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும். நாளை பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:10 சங்கீத சாரலில் சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும். பி ஞானதேவ் வயலின், புவன் ஜி நீலகண்டன் மிருதங்கம். 12:50 மெல்லிசை பாடல்கள், 1:10 என்னுயிர் தோழி, 1:55 பாடல் ஒன்று, 2:15 மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சியில் NIRVIK திட்டம் குறித்து இடம்பெறும், 2:30 ஊர்ப்புறத்திலே கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் சுமதி ஜோதிராஜ் நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55 வானிலை அறிக்கை, நாளை மாலை 5:30 திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10 பாமாலை, 6:40 முல்லை வனம், நாளை இரவு 7 மணிக்கு திரை கானம், 7:25 உழவர்களுக்கான அறிவிப்புகள், 7:30 ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில் செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள், சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் PS அருணமான் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர். நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்புகள் கேட்டீர்கள். தொடர்வது ஆங்கிலத்தில் செய்திகள்.
1: This is Akashwani, the news read by Nishit Kumar. Parliament has passed the Taxation and Other Laws Amendment Bill 2026 today, with Rajya Sabha returning it to the Lok Sabha after discussion. The Lok Sabha has already passed the bill. Union Finance Minister Nirmala Sitharaman had moved the bill in the upper house. Replying to discussion, Ms. Sitharaman said the objective of the bill is to strengthen India's manufacturing ecosystem, attract further investment

ஒலித்த பாடலுடன் பாமாலை நிறைவு பெறுகிறது. நினைமூட்டுகிறோம் நேயர்களே, இன்று இரவு 7:30 ஏறும் ஊறும் நிகழ்ச்சியில் வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில் தடிமரங்கள் என்ற தலைப்பில் தகவல்களை வழங்குகிறார் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே.டி. பார்த்திபன் அவர்கள். இன்னும் சில நொடிகளில் விளம்பரங்களைத் தொடர்ந்து மாநில செய்திகள். சென்னை அஞ்சல்.

0: வாழ்த்துக்கள். இப்ப நிறைய ஷாப்பிங்.
1: ஆமா, புது மொபைல், ஜீன்ஸ் ஜாக்கெட்.
0: இருங்க சார், சம்பளத்துக்கு முன்னாலே செலவா?
2: இன்ஸ்டன்ட் லோனும் கிடைக்கும்.
0: முதல்ல பட்ஜெட் போட கத்துக்க, அப்புறம் செலவு பண்ணு.
1: ஆனா அக்கா
0: பாரு, பருமானத்துல ஒரு பகுதிய எப்பவும் சேமிக்கணும். ஆனா பார்ட்டி குடுக்காம நழுவ முடியாது.
1: சரி அக்கா, என்னோட பார்ட்டி உன்னோட பட்ஜெட்.
3: ஆர்பிஐ சொல்கிறது,
4: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
5: இவன் என் தம்பி, ரொம்ப குறும்புக்காரன். காலேஜ் படிக்கிறப்ப மார்க் ஷீட்டை போட்டோஷாப் பண்ணி அப்படியே காட்டுவான். நேத்து கரண்ட் பில் ஜீரோ இருந்ததை பார்த்தேன். அப்போ இவன் கண்டிப்பா போட்டோஷாப் பண்ணிருப்பான்னு நினைச்சேன். இல்லனா கரண்ட் பில் எப்படி ஜீரோவா ஆகும்? கேட்டா சொல்றான், அண்ணா எல்லாம் மேல இருக்கிறவனோட மகிமை. சோலார் பேனல் இருக்குதுல்ல, ஓ இது நல்லா இருக்கே தம்பின்னு சொன்னேன். பிரதமரின் சூரிய வீடு இலவச மின்சார திட்டம் இப்போதே பிஎம் சூரியகர்.gov.in என்ற இணையதளத்தில் பதிவு செய்யுங்கள்.
6: வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் ஷியாபலா. தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவை

0: பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை தெரிவித்துள்ள அவர் இது தொடர்பாக நாளிதழில் வெளியான கட்டுரையையும் பகிர்ந்துள்ளார். நடப்பு நிதியாண்டில் இதுவரை எஃகு உற்பத்தி 2.6% அதிகரித்துள்ளதாக அந்த கட்டுரையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். சமூக வலைதளத்தில் இக்கோரிக்கையை விடுத்துள்ள அவர் நாட்டின் ஒற்றுமைக்கான வலிமையை இந்த இயக்கம் எடுத்துரைப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இந்த இயக்கத்தின் கீழ் நடைபெறும் பேரணியில் பங்கேற்பதோடு வந்தே மாதரம் பாடலையும் பாட வேண்டும் என்று திரு அமித்ஷா வலியுறுத்தியுள்ளார். தமிழகத்தில் நடைபெறும் அனைத்து நிகழ்ச்சிகளிலும் முதலில் தமிழ்தாய் வாழ்த்தை கட்டாயம் பாட வேண்டும் என்ற அரசினர் தனி தீர்மானத்தை பேரவையில் ஒருமனதாக நிறைவேற்றி தந்ததற்காக அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். சமூக வலைதளத்தில் இதனை பதிவு செய்துள்ள அவர் தமிழ் மொழியின் தொன்மை, தனித்தன்மை, பெருமை மற்றும் தமிழர்களின் உணர்வை போற்றி பாதுகாக்கும் வகையிலான இந்த வரலாற்று சிறப்புமிக்க தீர்மானம் தமிழ்தாய்க்கு செலுத்தப்படும் உயரிய மரியாதையாகும் என்று குறிப்பிட்டுள்ளார். இந்த தீர்மானம் நிறைவேறிய இந்நாள் வரலாற்றில் என்றென்றும் நிலைத்திருக்கும் என்றும் திரு விஜய் தெரிவித்துள்ளார். அரசு நிகழ்ச்சிகளில் முதலில் வந்தே மாதரமும் அதைத் தொடர்ந்து தேசிய கீதமும் பாட வேண்டும் என்றும் பின்னர் தமிழ்தாய் வாழ்த்து பாட வேண்டும் என்றும் மத்திய அரசின் அறிவிப்பாணையில் வற்புறுத்தவில்லை என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் மத்திய அரசு தெரிவித்துள்ளது. இது தொடர்பான வழக்கு தலைமை நீதிபதி திரு எஸ் ஏ தர்மாதிகாரி, நீதிபதி திரு அருள்முருகன் அமர்வு முன்பு விசாரணைக்கு வந்தபோது மத்திய அரசு சார்பில் ஆஜரான கூடுதல் சொலிசிட்டர் ஜெனரல் திரு ஏ ஆர் எல் சுந்தரேசன் தமிழ்தாய் வாழ்த்தை கடைசியில் பாட வேண்டும் என்று அந்த ஆணையில் தெரிவிக்கப்படவில்லை என்றார். இவ்வழக்கின் விசாரணை அடுத்த வாரத்திற்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. ஆவின் பால் தட்டுப்பாடின்றி விநியோகம் செய்யப்படுவதை தாவேக அரசு உறுதி செய்ய வேண்டும் என்று பாமக தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மாநிலம் முழுவதும் கடந்த சில நாட்களாக ஆவின் பாலுக்கு தட்டுப்பாடு ஏற்பட்டிருப்பதாக குறிப்பிட்டுள்ளார். இதனை களைய உறுதியான நடவடிக்கைகளை தாவேக அரசு மேற்கொள்ள வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். ஆவின் பால் கொள்முதல் விலையை லிட்டருக்கு 10 ரூபாய் உயர்த்தி கொள்முதலை அதிகரிக்க வேண்டும் என்றும் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் கோரியுள்ளார். கோவை மற்றும் மதுரையில் மெட்ரோ ரயில் திட்டங்களுக்கு மத்திய அரசு ஒப்புதல் அளிக்க வேண்டும் என்று தேமுதிக வலியுறுத்தியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியின் பொருளாளர் திரு எல் கே சுதீஷ் இன்று புதுதில்லியில் மத்திய அமைச்சர் திரு மனோகர்லாலை சந்தித்து கோரிக்கை மனுவினை அளித்தார். தமிழகத்தின் பொருளாதார வளர்ச்சிக்கு இந்த திட்டங்கள் உதவிடும் என்றும் திரு சுதீஷ் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை.
1: நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை hargartiranga.com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம். தேசிய கொடியை ஏற்றுவோம். தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.
0: தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. இது தொடர்பாக அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் மத்திய அமைச்சர் திரு தயாநிதி மாறன் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இப்பிரச்சினையில் காங்கிரஸ் கட்சியின் இருவேறு நிலைப்பாட்டினை மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்று குறிப்பிட்டுள்ளார். தமிழகத்தில் தொகுதி மறுவரையறையே கூடாது என்று காங்கிரஸ் மற்றும் அதன் கூட்டணியான தாவேக அரசு கூறியிருப்பதை அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். இது இதர மாநிலங்களுக்கு பொருந்துமா என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். தொகுதி மறுவரையறையின் மூலம் தெலுங்கானா மாநிலத்தின் பிரதிநிதித்துவம் அதிகரிக்கும் என்று காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த அம்மாநில முதலமைச்சர் திரு ரேவந்த் ரெட்டி கருத்து தெரிவித்துள்ளதாகவும் அவர் கூறியுள்ளார். இப்பிரச்சினையை வைத்து காங்கிரஸ் தமிழகத்தில் அற்ப அரசியல் புரிவதாக திரு தயாநிதி மாறன் தெரிவித்துள்ளார். உதகை தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்கான பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன. இப்பூங்காவில் 400,000 மேற்பட்ட மலர் செடிகள் நடவு செய்யப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார்.
2: நீலகிரி மாவட்டத்திற்கு ஆண்டுதோறும் சுமார் 30 லட்சத்திற்கும் அதிகமான சுற்றுலா பயணிகள் வருகின்றனர். இரண்டாம் சீசனான செப்டம்பர் மற்றும் அக்டோபர் மாதங்களில் தமிழகத்தைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளை காட்டிலும் வெளிமாநில மற்றும் வெளிநாடுகளைச் சேர்ந்த

0: சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் வருவார்கள். சுற்றுலா பயணிகளை மகிழ்விக்கும் பொருட்டு பூங்கா முழுவதிலும் மலர் செடிகள் நடுவு செய்யப்படும். இந்நிலையில் இரண்டாம் சீசனுக்காக தற்பொழுது உதகை தாவரவியல் பூங்கா தயார் செய்யும் பணிகள் துரிதகதியில் நடந்து வருகிறது. பூங்கா முழுவதிலும் 45 வகைகளில் 400,000+ மேற்பட்ட மலர் செடிகள் நடுவு செய்யப்பட்டு வருகின்றன. முதற்கட்டமாக இத்தாலியன் பூங்காவில் மேரிகோல், டேலியா, டெய்சி, கேலண்டுலா உட்பட பல்வேறு வகையான மலர் நாட்டுகள் நடுவு செய்யப்பட்டுள்ளன. செப்டம்பர் மாதம் 2வது வாரத்திற்கு மேல் பெரும்பாலான செடிகளில் மலர்கள் பூத்து சுற்றுலா பயணிகளின் கண்களுக்கு விருந்து படைக்க உள்ளது. உதகையிலிருந்து சரவணன்.
1: தமிழகத்தின் ஒரு சில பகுதிகளில் அடுத்த இரு தினங்களுக்கு மழைக்கு வாய்ப்புள்ளதாக வானிலை ஆய்வு மையத்தின் தென்மண்டல இயக்குநர் டாக்டர் வி ஆர் துரை தெரிவித்துள்ளார். இன்று எமது செய்தியாளரிடம் பேசுகையில் அவர் இவ்வாறு கூறினார்.
2: தமிழக கடலோரப் பகுதிகளில் கீழ்மட்ட வளிமண்டலத்தில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பாதை நிலவுகிறது. இதன் காரணமாக அடுத்த 2 நாட்களுக்கு மேற்குத்தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் சென்னை, செங்கல்பட்டு, திருவள்ளூர், காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, கடலூர், சிவகங்கை, புதுக்கோட்டை மாவட்டங்கள் மற்றும் புதுவையில் ஓரிரு இடங்களில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. ஏனைய தமிழகம், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் இடிமின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும். சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரையில் அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். மாலை இரவு நேரங்களில் நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது.
1: மாவட்ட செய்திகள். நாமக்கல் மாவட்டத்தில் பொதுமக்களிடமிருந்து பெறப்படும் கோரிக்கை மனுக்கள் மீது உடனுக்குடன் நடவடிக்கை எடுக்குமாறு ஆட்சியர் திரு மதுபாலன் துறை அலுவலர்களுக்கு அறிவுறுத்தினார். தூத்துக்குடி மாவட்டத்தில் 400,000+ மேற்பட்ட சிறார்களுக்கும் 100,000+ மேற்பட்ட மகளிருக்கும் குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கப்பட உள்ளதாக ஆட்சியர் திரு விஷு மகாஜன் தெரிவித்துள்ளார். கடலூர் மாவட்டத்தில் சமூக பொறுப்புணர்வு நிதியின் கீழ் 25 லட்சம் ரூபாய் மதிப்பில் பெறப்பட்ட மீட்பு உபகரணங்களை ஆட்சியர் திரு சிபி ஆதித்ய செந்தில்குமார் இன்று தீயணைப்பு மற்றும் மீட்புப் பணித்துறைக்கு வழங்கினார். திருவண்ணாமலை மாவட்டத்தில் தேசிய குடற்புழு நீக்க மாத்திரை வழங்கும் முகாமினை ஆட்சியர் திருமதி வந்தனா கர்க் இன்று தொடங்கி வைத்தார். நாகை மாவட்டம் அக்கரைப்பேட்டை மீனவ கிராமத்தில் மாணவர்கள் பங்கேற்ற போதைப் பொருளுக்கு எதிரான விழிப்புணர்வு பேரணி இன்று நடைபெற்றது. மதுரை மீனாட்சி அம்மன் ஆவணி மூல திருவிழா இன்று கொடியேற்றத்துடன் தொடங்கியது. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து வினாடிக்கு 8,000 கன அடியாக அதிகரித்துள்ளது. விளையாட்டுச் செய்திகள். 23 வயதுக்கு உட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. நைஜீரியாவின் லாகோஸில் நடைபெற்ற இப்போட்டியில் நிக்கில் வாக், ஜாய் ஸ்டாலின் ராஜ், பிராச்சி மற்றும் ஜெஃபர்லின் தங்கப்பதக்கம் வென்றனர். ஆக்ரி, கனகலட்சுமி, தேஜஸ் பாட்டீல், லோகேஷ் விமானி, லக்ஷ்யா பத்சர் ஆகியோர் வெள்ளிப்பதக்கம் வென்றனர். மொராம்பா, ஆர்யா, ஷௌர்யா, அன்கேஸ், ஹெமேஷ், தனிஷ்கா, அனுப்பிரியா மற்றும் ஸ்ரேயா வெண்கலப் பதக்கம் வென்றனர். ஹாங்காங் ஓபன் ஜூனியர் ஸ்குவாஷ் போட்டியில் இந்தியாவின் ஆத்யா புதியா தங்கப்பதக்கம் வென்றார். மகளிர் 17 வயதுக்கு உட்பட்டோருக்கான பிரிவில் அவர் இப்பதக்கத்தை கைப்பற்றினார். ஜமைக்கா சர்வதேச பேட்மிண்டன் போட்டியில் இந்தியாவின் ரூபன் சாய் பிரதீக் இணை பட்டம் வென்றது. மலேசியாவுக்கு எதிரான 21 வயதுக்கு உட்பட்டோருக்கான 3வது நட்புணர்வு ஹாக்கி போட்டியில் இந்தியா 5-3 என்ற கோல் கணக்கில் வெற்றி பெற்றது. பெங்களூருவில் நடைபெற்ற இப்போட்டியில் அர்ஜுன் 2 கோல் அடித்தார். நிதின், ரோஷன் மற்றும் மணிமாறன் தலா 1 கோல் அடித்தனர். 5 போட்டிகளை கொண்ட இந்த தொடரை முதல் 3 ஆட்டங்களில் வெற்றி பெற்று இந்தியா கைப்பற்றியுள்ளது. ஆசிய படகு மாரத்தான் சாம்பியன் போட்டியில் இந்தியா 1 தங்கம் உட்பட 7 பதக்கங்களை வென்றது. ஆடவர் 3.4 கிலோமீட்டர் பிரிவில் ரவீந்தர் சிங் தங்கப்பதக்கத்தையும் அக்ஷய் மற்றும் ஜெகன்பீர் வெண்கலப் பதக்கத்தையும் வென்றனர். மகளிர் பிரிவில் ஜாஸ்மின் வெள்ளிப்பதக்கம் வென்றார். ஆடவர் 10 கிலோமீட்டர் பிரிவில் சச்சின், ஜெகன்பீர் மற்றும் கலப்பு குழு பிரிவிலும் இந்தியாவிற்கு வெண்கலப் பதக்கம் கிடைத்தது. சர்வதேச இளையோர் வில்வித்தை போட்டி கொரியாவில் இன்று தொடங்கியது. இந்தியாவின் சார்பில் அதித்தி கோபிசந்த் சுவாமி, வைஷ்ணவி குமார் பாட்டீல் உட்பட 8 பேர் இதில் பங்கேற்றுள்ளனர். மீண்டும் தலைப்புச் செய்திகள். எஃகு துறை சீரான வளர்ச்சியை கண்டு வருவதாக பிரதமர் திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கத்தில் நாட்டு மக்கள் அனைவரும் பங்கேற்க வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கேட்டுக் கொண்டுள்ளார். தமிழ்தாய் வாழ்த்து தொடர்பான தீர்மானம் சட்டப்பேரவையில் ஒருமனதாக நிறைவேற ஒத்துழைப்பு அளித்த அனைத்து கட்சிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்வதாக முதலமைச்சர் திரு விஜய் கூறியுள்ளார். தொகுதி மறுவரையறை தொடர்பான பிரச்சினையில் காங்கிரஸ் நிலைப்பாட்டில் தெளிவில்லை என்று திமுக குற்றம் சாட்டியுள்ளது. 23 வயதுக்குட்பட்டோருக்கான காமன்வெல்த் வாள்வீச்சு போட்டியில் இந்தியா 4 தங்கம் உட்பட 17 பதக்கங்களை வென்றது. செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.
3: இனி விளம்பரம்.
4: காலம் மாறி பெய்கிற மழையோ புயலோ சூறாவளியோ கவலைய மறந்துடுங்க, பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே. இயற்கை பேரிடரோ இல்ல வேறு ஏதோ பயிர் பாதிப்போ.

0: फसल बीमा योजना से करीब 2,00,000 करोड़ रुपए क्लेम के रूप में किसानों को मिले
1: हैं।
2: விரைவில் பதிவு செய்யுங்கள்.
3: காப்பீட்டு நிறுவனம் விவசாய கடன் குழு பொது சேவை மையங்களை தொடர்பு கொள்ளவும் அல்லது
2: பயிர் காப்பீடு தொடர்பான தகவல்களுக்கு ஹெல்ப் லைன் எண் 1447 அழைக்கவும்.
4: பயிர் காப்பீடு செய்யுங்க, பாதுகாப்பு கவசம் கிடைச்சிடுமே.
5: ஏற்பாடு ஆயிடுச்சு.
6: எதுக்கு?
5: குட்டியோட ஃபீஸுக்கு.
6: காட்டு.
5: உடனடியாக 20,000 ரூபாய் லோனா?
6: யாரு குடுக்கறாங்கன்னு தெரியுமா? எவ்வளவு வட்டி?
5: லோன் ஒழுங்குபடுத்தப்பட்ட நிறுவனங்களிடமிருந்து வாங்க. எவ்வளவு தேவையோ அவ்வளவு வாங்க. அதுவும் சரி பார்த்து வாங்க.
6: ஏற்பாடு ஆயிடுச்சு. சம்பளத்தை அட்வான்ஸா அனுப்பிருக்கேன்.
7: RBI சொல்கிறது,
8: சரியான நிதி நடைமுறைகள் உங்களை பாதுகாக்கும்.
9: ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 6:42. முல்லை வனம் திரை இசைப்பாடல்கள் கேட்கலாம். முதலில் TM சவுந்தரராஜன் பாடியது ராஜா திரைப்படத்திற்காக.

நினைவூட்டுகிறோம் நேயர்களே, நாளை இரவு 7:30 மணிக்கு இந்திய அரசின் வேளாண்மை மற்றும் உழவர் நல அமைச்சகம் வழங்கும் கிஷான் வாணி கேட்க தவறாதீர்கள் நேயர்களே. முல்லை வனத்தில் தொடரும் பாடல் திக்கு தெரியாத காட்டில் திரைப்படத்திலிருந்து எஸ்பி பாலசுப்ரமணியம், எல்ஆர் ஈஸ்வரி, வசந்தா மற்றும் சாய்பாபா பாடிய பாடல்.

ஆகாஷவாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையத்தில் முல்லை வனத்தில் திரை இசை ஒலித்து கொண்டிருக்கும் நேரம் 6:59:30. தொடரும் பாடல் வசந்த மாளிகை திரைப்படத்திற்காக பி. சுசிலா பாடியது.

முல்லை வனத்தில் திரை இசை நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது மாவட்ட செய்திகள். இன்று இடம்பெறும் மாவட்டம் ராணிப்பேட்டை, சென்னை அஞ்சல்.

0: இன்று தமிழ்நாடு சட்டமன்ற நடவடிக்கைகள் பற்றிய விமர்சனம் கேட்டீர்கள். எழுதியவர் எல் ராமதாஸ் அவர்கள், வாசித்தவர் ஷியாமிளா. ஆகாஷ்வாணி ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் வழங்குபவர் எம் சுமன் அவர்கள்.
1: ராணிப்பேட்டை மாவட்டம் நெமிலி ஊராட்சி ஒன்றியம் நெடும்புலி ஊராட்சியில் ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சி துறையின் சார்பில் விக்ஷத் பாரத் வேலை வாய்ப்பு மற்றும் வாழ்வாதாரத்துக்கான உத்தரவாத திட்டத்தின் கீழ் ரூபாய் 24 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக ஈஸ்வரன் கோவில் நீர் சேகரிப்பு குளம் வெட்டும் பணிகள் நடைபெற்று வருவதை மாவட்ட ஆட்சியர் திருமதி பிரியா ரவிச்சந்திரன் பார்வையிட்டு ஆய்வு செய்தார். தொடர்ந்து நெடும்புலி மற்றும் நாகவேடு ஊராட்சியில் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளிகளுக்கான வீடு தேடி ரேஷன் பொருட்கள் வழங்கும் பொது விநியோக திட்டத்தின் செயல்பாடுகள் குறித்து ஆய்வு மேற்கொண்டார்.

0: இத்திட்டத்தின் கீழ் நெடும்புலி ஊராட்சியில் 90 பயனாளிகளுக்கு, நாகவேடு ஊராட்சியில் 71 பயனாளிகளுக்கு பயனடைந்து வருவதாக தெரிவித்தார். ரேஷன் பொருட்கள் முறையாக வந்தடைகிறதா, பொருட்களின் தரம் எவ்வாறு உள்ளது என்பது குறித்து பயனாளிகளிடம் கேட்டறிந்தார். அரக்கோணம் ரயில் நிலையத்தில் அம்ரித் பாரத் திட்டத்தின் கீழ் 53 கோடி செலவில் நடைபெற்று வரும் வளர்ச்சி திட்ட பணிகள் குறித்து தெற்கு ரயில்வே பொது மேலாளர் சுபாராவ் ஆய்வு மேற்கொண்டார். மேலும் 93 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் தண்டவாள சீரமைப்பு பணிகளும் அரக்கோணத்தில் புதிதாக அமைத்து வரும் யார்டு பகுதியிலும் ஆய்வு மேற்கொண்டு அதிகாரிகளுடன் ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் அவர் பேசுகையில், அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்தில் புதிய ரயில் நிலையம் பயன்பாட்டிற்கு வருகிறது. தற்பொழுது 12 மீட்டர் மற்றும் 6 மீட்டர் அளவு கொண்ட பாதசாரிகள் நடைபாதை அமைக்கப்பட்டு வருவதாகவும், இப்பணிகள் நிறைவு பெற்று பின்பு பயனாளிகளின் பயன்பாட்டிற்கு கொண்டு வரப்படும் என தெரிவித்தார். மேலும் அரக்கோணம் செங்கல்பட்டு வழி மார்க்கத்தில் இரு வழி மார்க்கம் அடுத்த ஆண்டு முதல் டெண்டர் விடப்பட்டு பணிகள் துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், அரக்கோணம் ரேணிகுண்டா மார்க்கமும் அடுத்த ஆண்டு துவங்க வாய்ப்பு இருப்பதாகவும், வெள்ளிவாக்கம் அம்பத்தூர் இடையே தற்பொழுது முதல் கட்டமாக 5 மற்றும் 6 தண்டவாளங்கள் அமைக்க திட்டமிட்டிருப்பதாக தெரிவித்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காடு அடுத்த புதுப்பாடி கிராமத்தில் வேளாண்மை மற்றும் வேளாண் தொழில்நுட்ப வேளாண்மை முகமை அட்மா திட்டத்தின் கீழ் உழவர் திருவிழா மற்றும் கண்காட்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. அப்பொழுது பேசிய மாவட்ட ஆட்சியர், அட்மா திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு விஞ்ஞானிகள் கண்டுபிடித்த தொழில்நுட்ப தகவல்களை நேரடியாக கொண்டு சேர்ப்பது இதன் நோக்கமாகும். இந்த திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு மாநில மற்றும் மாவட்ட அளவில் பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன. பயிற்சி மட்டுமல்லாமல் விஞ்ஞானிகள் கண்டுபிடிக்கும் புதிய தொழில்நுட்பங்கள் மற்றும் புதிய இயந்திரங்களை தங்கள் வயலில் எவ்வாறு பயன்படுத்த முடியும் என செயல் விளக்கமும் அளிக்கப்படுகிறது. மேலும் இயற்கை சாகுபடி முறைகள், புதிய ரகங்கள், பாரம்பரிய ரகங்கள், உயிரியல் கட்டுப்பாட்டு முறைகள், கரும்பு வகைகள் போன்ற அனைத்து ரகங்களை பயன்படுத்தி இடுபொருள் செலவுகளை குறைத்து அதிகளவு மகசூல் பெற்று விவசாயிகள் தங்களது வாழ்வாதாரத்தை மேம்படுத்தி கொள்ள வேண்டும் என்றார். தொடர்ந்து பாரம்பரிய நெல் ரகங்களை ஊக்குவிக்கும் பொருட்டு அரசின் மானிய விலையில் 2 பயனாளிகளுக்கு தலா 10 கிலோ மிளகு சம்பா கருப்பு கவுனி அரிசி வகைகள், ஆடிப்பட்ட சாகுபடிக்கு தேவையான காய்கறி தொகுப்புகளை பயனாளிகளுக்கு ஆட்சியர் பிரியா வழங்கினார். முன்னதாக தோட்டக்கலை வேளாண் மற்றும் கால்நடை துறை சார்பில் அமைக்கப்பட்டுள்ள வேளாண் கண்காட்சியை பார்வையிட்டு அதன் பயன்கள் கேட்டறிந்தார். ராணிப்பேட்டை மாவட்டம் கலவை ஆதிபராசக்தி தனியார் பொறியியல் கல்லூரியில் மாணவர்கள் சக்தி மாற்றத்தின் சக்தி போதைக்கு எதிராக ஒன்றிணைவோம் தலைப்பில் மாணவர்களிடையே போதைப்பொருள் ஒழிப்பு குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கில் சிறப்பு விழிப்புணர்வு நிகழ்ச்சி மாவட்ட ஆட்சியர் பிரியா ரவிச்சந்திரன் தலைமையில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் பேசும்பொழுது, போதைப்பொருள் பயன்பாட்டால் ஏற்படும் உடல்நலம், மனநலம் மற்றும் சமூக பாதிப்புகளை விரிவாக எடுத்துரைத்து, போதைப் பொருட்களுக்கு எதிராக மாணவர்கள் உறுதியுடன் செயல்பட வேண்டியது அவசியத்தை தெரிவித்தார். அதனைத் தொடர்ந்து, போதை பழக்கத்தால் ஏற்படும் தீய விளைவுகளை நான் அறிவேன், நான் அதற்கு ஆளாக மாட்டேன், மேலும் எனது குடும்பத்தினரையும் நண்பர்களையும் போதை பழக்கத்திற்கு ஆளாகாமல் தடுத்து அறிவுரைகளை வழங்குவேன், போதைக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளில் அரசுடன் முழுமையாக இணைந்து நிற்பேன், தமிழ்நாட்டிலிருந்து போதைப் பொருட்களை முற்றிலும் வேறறுத்து மாநிலத்தின் வளர்ச்சிக்கும் மக்களின் நலனுக்கும் என்னால் இயன்ற உதவிகளை வழங்குவேன் என உறுதியேற்கிறேன் என போதைப்பொருள் ஒழிப்பிற்கான உறுதிமொழியினை மாணவர்கள் ஏற்றுக்கொண்டனர்.
1: ராணிப்பேட்டை மாவட்ட செய்திகள் கேட்டீர்கள். வழங்கியவர் எம் சுமன் அவர்கள். சில நொடிகளில் தொடர்வது தமிழில் செய்திகள்.
2: ஆகாஷ்வாணி செய்திகள் வாசிப்பவர் சுமித்ரா ரத்னம். தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத் தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. இனி விரிவான செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திற்கு

திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவையில் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்ட இந்த மசோதாவிற்கு மாநிலங்களவை ஒப்புதல் அளித்தது. முன்னதாக இந்த மசோதா மீதான விவாதத்திற்கு பதிலளித்து பேசிய மத்திய நிதியமைச்சர் திருமதி நிர்மலா சீதாராமன், உற்பத்தி துறையை வலுப்படுத்தும் நோக்கில் இந்த மசோதா கொண்டுவரப்பட்டிருப்பதாக கூறினார். டிஜிட்டல் பண பரிவர்த்தனைக்கு கட்டணங்கள் வசூலிப்பதற்கான அம்சங்கள் எதுவும் இந்த மசோதாவில் இடம்பெறவில்லை என்றும் திருமதி நிர்மலா சீதாராமன் திட்டவட்டமாக கூறினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் நடைபெற்ற அலுவல் ஆய்வுக்குழு கூட்டத்திற்கு தலைமை வகித்து அவர் பேசினார். மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெறாமல் பாதிக்கப்பட்டிருப்பது குறித்து அவர் வேதனை தெரிவித்தார். கேள்வி நேரத்தை நடத்தவும் முக்கிய மசோதாக்கள் மீதான விவாதத்தை அனுமதிப்பதற்கும் அனைத்து கட்சிகளும் ஒத்துழைக்க வேண்டுமென்றும் திரு ஓம் பிர்லா கேட்டுக் கொண்டார். மாணவர் போராட்டம் தொடர்பான பிரச்சினை குறித்து மக்களவையில் விவாதிக்க மத்திய அரசு தயாராக உள்ளதாக நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை அமைச்சர் திரு கிரண் ரிஜிஜு கூறியுள்ளார். மக்களவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த விவாதத்திற்கு உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா பதிலளிப்பார் என்றும் கூறினார். வெளிநடப்பில் ஈடுபடாமல் இந்த பதிலுரையை முழுமையாக கேட்பதாக எதிர்க்கட்சிகள் உறுதியளிக்க வேண்டும் என்றும் திரு கிரண் ரிஜிஜு கேட்டுக் கொண்டார். பெட்ரோலுடன் 20% கூடுதலாக எத்தனாலை கலப்பது குறித்து எந்தவொரு முடிவும் எட்டப்படவில்லை என்று பெட்ரோலியத்துறை இணையமைச்சர் திரு சுரேஷ் கோபி கூறியுள்ளார். மாநிலங்களவையில் கேள்வி நேரத்தின்போது இதனை தெரிவித்த அவர், அறிவியல் பூர்வமாக ஆய்வு மேற்கொண்ட பின்னரே இது தொடர்பாக முடிவெடுக்கப்படும் என்று கூறினார். எண்ணெய் நிறுவனங்கள், வாகன உற்பத்தி நிறுவனங்கள் மற்றும் சம்பந்தப்பட்ட துறையைச் சேர்ந்தவர்களுடன் விரிவாக ஆலோசனை நடத்தப்பட்ட பின்னரே உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் தெளிவுபடுத்தினார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், நாடு முழுவதும் அதிகமான விபத்துகள் ஏற்படும் இடம் என 100 மாவட்டங்கள் கண்டறியப்பட்டுள்ளதாக கூறினார். இப்பகுதிகளில் விபத்துகளை தடுப்பதற்கான சாலை வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்றும் அவர் தெரிவித்தார். சாலை பணிகளில் தொழில்நுட்பம் பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். பொதுமக்களும் சாலை பாதுகாப்பு விதிகளை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும் என்றும் திரு நிதின் கட்கரி கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் தனியார் தொழில்துறையினர் கூடுதலாக பங்களிக்க வேண்டியதன் அவசியத்தை பிரதமர் அலுவலக இணையமைச்சர் டாக்டர் ஜிதேந்திர சிங் வலியுறுத்தியுள்ளார். இன்று புதுதில்லியில் உயிரி தொழில்நுட்ப தொழில்துறை ஆராய்ச்சி நிதியுதவி குழுமத்தின் அதிகாரிகளோடு ஆய்வு மேற்கொண்டு அவர் பேசினார். உள்நாட்டு தொழில்நுட்பத்திற்கு கூடுதல் முக்கியத்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். உயிரி தொழில்நுட்பத்துறையில் புதுமை கண்டுபிடிப்புகளுக்கு ஊக்கம் அளிக்கப்படுவதாகவும் டாக்டர் ஜிதேந்திர சிங் தெரிவித்தார். சிவில் விமான போக்குவரத்து துறையில் மகளிரின் பங்களிப்பை அதிகரிக்க தேவையான நடவடிக்கைகளை மத்திய அரசு மேற்கொண்டு வருவதாக அத்துறைக்கான அமைச்சர் திரு ராம்மோகன் நாயுடு கூறியுள்ளார். இன்று புதுதில்லியில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய அவர், இந்த துறையில் மகளிரின் பங்களிப்பு தற்போது 15% உள்ளது என்றார். இதனை 25% அதிகரிக்க வேண்டும் என்ற நோக்கில் கூடுதல் வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படும் என்றும் அமைச்சர் தெரிவித்தார். சர்வதேச உயிரி எரிபொருள் தினம் இன்று கடைபிடிக்கப்பட்டது. இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு விழிப்புணர்வு நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. தேசியவாத காங்கிரஸ் கட்சியின் சரத்பவார் பிரிவைச் சேர்ந்த திருமதி சுப்ரியா சுலே தலைமையில் அக்கட்சியைச் சேர்ந்த நாடாளுமன்ற குழுவினர் இன்று புதுதில்லியில் பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து பேசினர். மகாராஷ்டிராவின் வளர்ச்சி குறித்து இந்த சந்திப்பின் போது விவாதிக்கப்பட்டதாக திருமதி சுப்ரியா சுலே பின்னர் செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். அக்கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணியில் இணைய உள்ளதாக தகவல்கள் வெளியான நிலையில் இந்த சந்திப்பு நடைபெற்றுள்ளது. தில்லியில் மகளிர் நிதியுதவி திட்டத்திற்கான விண்ணப்ப பதிவு தகுதியானவர்கள் சேர்க்கப்படும் வரை மேற்கொள்ளப்படும் என்று முதலமைச்சர் திருமதி ரேகா குப்தா கூறியுள்ளார். தில்லி சட்டப்பேரவையில் இதனை தெரிவித்த அவர், இந்த திட்டத்தின் கீழ் மகளிருக்கு மாதந்தோறும் 2500 ரூபாய் வழங்கப்படும் என்றார். நீங்கள் கேட்டுக் கொண்டிருப்பது ஆகாஷ்வாணியின் செய்தி அறிக்கை. நேயர்களே, சுதந்திர தினத்தையொட்டி இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. வரும் 17ஆம் தேதி வரை நடைபெற உள்ள இந்த இயக்கத்தில் அனைவரும் பங்கேற்று தேசிய கொடியை ஏற்றி எடுத்துக்கொண்ட செல்பி புகைப்படத்தை ஹர்கர் திரங்கா .com என்ற இணையதளத்தில் பதிவேற்றம் செய்வோம்.
தேசிய கொடியை ஏற்றுவோம், தேசத்தின் பெருமையை போற்றுவோம்.

0: நாடு முழுவதும் இல்லந்தோறும் தேசிய கொடி ஏற்றும் இயக்கம் தற்போது நடைபெற்று வருகிறது. மணிப்பூரில் இந்த இயக்கத்தை அம்மாநில முதலமைச்சர் திரு யும்னம் கெம்சந்த் சிங் தொடங்கி வைத்தார். ஆயிரக்கணக்கானோர் இருசக்கர வாகனங்களில் இப்பேரணியில் பங்கேற்றனர். மேற்கு வங்கத்தில் அம்மாநில முதலமைச்சர் திரு சுவேந்து அதிகாரி இந்த இயக்கத்தை தொடங்கி வைத்தார். இந்த இயக்கத்தின் கீழ் உத்தரப்பிரதேசத்தின் கோரக்பூரில் நடைபெற்ற பேரணியில் அம்மாநில முதலமைச்சர் திரு யோகி ஆதித்யநாத் பங்கேற்றார். மத்திய பிரதேசத்தின் ஜபல்பூரில் அம்மாநில முதலமைச்சர் திரு மோகன் யாதவ் தலைமையில் நடைபெற்ற பேரணியில் பல்லாயிரக்கணக்கானோர் பங்கேற்றனர். தமிழகத்தில் இளநிலை மருத்துவ படிப்பு மாணவர் சேர்க்கைக்கான தரவரிசை பட்டியலை மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் திரு அருண்ராஜ் இன்று வெளியிட்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், மாணவர்கள் அட்டவணையில் தெரிவித்துள்ளபடி கலந்தாய்வில் பங்கேற்குமாறு கேட்டுக் கொண்டார்.
1: மருத்துவம் மற்றும் பல் மருத்துவத்திற்காக 35,926 விண்ணப்பங்களை நம்ம அக்செப்ட் பண்ணியிருக்கோம். மேனேஜ்மெண்ட் கோட்டா என்று சொல்லப்படுகிற நிர்வாக ஒதுக்கீட்டில் 26,956 விண்ணப்பங்கள் ஏற்றுக்கொள்ளப்பட்டன. அதே மாதிரி 7.5 ரிசர்வேஷனில் 3,625 விண்ணப்பங்கள் நம்ம ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். மருத்துவம் படிப்புக்கு இந்த ஆண்டு மொத்தம் 9,999 இத்தனை இடங்களை நம்ம கலந்தாய்வின் மூலம் ஃபில்அப் பண்ண போறோம். பல் மருத்துவத்தை பொறுத்த வரைக்கும் மொத்தம் 2,000 இடங்கள் இந்த வருஷம் நம்ம கவுன்சிலிங் மூலம் நம்ம ஃபில் பண்ண போறோம். மாணவர்கள் தமிழ்நாடு மாநில தேர்வுக்குழு இணையதளத்தில் குறிப்பிட்டுள்ள அட்டவணைப்படி கலந்தாய்வில் தவறாமல் கலந்து கொள்ள அறிவுறுத்தப்படுகிறார்கள்.
0: ஜார்க்கண்டில் தேர்வு முறைகேட்டுக்கு எதிராக மாணவர்கள் மேற்கொண்டுள்ள போராட்டம் 17வது நாளாக இன்றும் நீடிக்கிறது. இந்த முறைகேடு தொடர்பாக சிபிஐ விசாரணை நடத்த வேண்டும் என்று கோரி மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். இன்று இதன் ஒரு பகுதியாக அம்மாநில சட்டப்பேரவையை நோக்கி மாணவர்கள் பேரணியாக சென்றனர். காவல்துறையினர் அவர்கள் மீது தண்ணீரை பீச்சியடித்து பாதியிலேயே தடுத்து நிறுத்தினர். மாணவர்களுக்கு ஆதரவாக முதலமைச்சர் இல்லத்தின் முன் போராட்டத்தில் ஈடுபட்ட பிஜேபி நிர்வாகிகள் கைது செய்யப்பட்டனர். தங்கள் கோரிக்கை நிறைவேற்றப்படும் வரை போராட்டம் தொடரும் என்று மாணவர்கள் அறிவித்தனர். இருப்பினும் மாணவர்களின் 98% கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டுள்ளதாக அம்மாநில அரசு தெரிவித்துள்ளது. இதற்கிடையே இந்த முறைகேடு தொடர்பாக அமலாக்கத்துறையினர் விசாரணையை தொடங்கியுள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். ராஜ்கர் மாவட்டத்திற்குட்பட்ட பகுதியில் பெய்த கனமழையின்போது இந்த வேன் கால்வாயை கடக்க முயன்றதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். கால்வாயை கடக்க வேண்டாம் என்று அப்பகுதி மக்கள் விடுத்த எச்சரிக்கையை மீறி வேன் ஓட்டுநர் வாகனத்தை ஓட்டிச் சென்றதாகவும் காவல்துறையினர் கூறினர். ரஷ்யா மீது யுக்ரைன் நடத்திய ட்ரோன் தாக்குதலில் 12 பேர் உயிரிழந்தனர், 39 பேர் காயமடைந்தனர். நிஷ்னிகாம்ஸ் நகரில் உள்ள கச்சா எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையத்தை குறிவைத்து இந்த தாக்குதல் நடத்தப்பட்டதாக ஏஜென்சி செய்திகள் தெரிவிக்கின்றன. பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. ஆடவர் ஒற்றையர் பிரிவுகளில் உமேஷ் விக்ரம்குமார் மற்றும் யோகேஷும், இரட்டையர் பிரிவில் தீப் ரஞ்சன் பிசோயி டக்கர் பிரி இணையும் தங்கப்பதக்கம் வென்றனர். அஸ்தானாவில் நடைபெற்ற சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் கரண் சிங் மார்டின் போரிசியுக் இணை பட்டம் வென்றது. கொரியாவுக்கு எதிரான டேவிஸ் கோப்பை டென்னிஸ் போட்டியில் பங்கேற்பதற்கான இந்திய அணி அறிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். வரி விதிப்பு மற்றும் அது தொடர்பான சட்டத்திருத்த மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேறியது. மக்களவை நடவடிக்கைகள் சுமூகமாக நடைபெற அனைத்து கட்சிகளும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்று அவைத்தலைவர் திரு ஓம் பிர்லா வலியுறுத்தியுள்ளார். சாலை விபத்துகளால் உயிரிழப்புகளே ஏற்படக்கூடாது என்பதை இலக்காக கொண்டு மத்திய அரசு செயல்பட்டு வருவதாக சாலை போக்குவரத்துத்துறை அமைச்சர் திரு நிதின் கட்கரி கூறியுள்ளார். மத்திய பிரதேசத்தில் கால்வாயை கடக்க முயன்ற வேன் தண்ணீரில் அடித்துச் செல்லப்பட்டதில் 9 பேர் உயிரிழந்தனர். பெரு பாரா பேட்மிண்டன் போட்டியில் இந்தியா 3 தங்கம் உள்பட 8 பதக்கங்களை வென்றது. செய்தியறிக்கை நிறைவடைகிறது.
2: எஃப்எம் ரெயின்போ 103 நேரம் 7:25:35. உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்கலாம். ஈரோடு மாவட்ட மஞ்சள் சாகுபடியாளர்களே, ஈரோடு மாவட்ட ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் மற்றும் கூட்டுறவு விற்பனை சங்கங்களில் இன்றைய மஞ்சள் விலை விவரம் ஒரு குவிண்டாலுக்கானது தெரிந்து கொள்வோம். பெருந்துறை ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,369 ரூபாய்க்கும், குறைந்தபட்ச விலையாக 11,299

ரூபாய்க்கும் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,229 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 9,699 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு ஒழுங்குமுறை விற்பனை கூடத்தில் மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,755 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,500 ரூபாய்க்கும் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,203 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,055 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. ஈரோடு கூட்டுறவு விற்பனை சங்கத்தில் இன்று மஞ்சள் தனி விரலி அதிகபட்ச விலையாக 17,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 12,499 ரூபாய்க்கும் மஞ்சள் தனி கிழங்கு அதிகபட்ச விலையாக 16,299 ரூபாய்க்கும் குறைந்தபட்ச விலையாக 11,359 ரூபாய்க்கும் விலை தீர்ந்துள்ளது. எனவே மஞ்சள் வைத்திருக்கும் விவசாயிகள் மஞ்சள் விலை விற்பனை ஆராய்ந்து அறிந்து நல்ல விலைக்கு விற்பனை செய்து பயன்பெறுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறீர்கள். உழவர் பெருமக்களே, எதிர்பார்க்கப்படும் வானிலை வரும் நாட்களில் வானம் பெரும்பாலும் மேகமூட்டத்துடன் காணப்படும். அடுத்த 2 நாட்களுக்கு மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் சில இடங்களில் மிதமான மழையும் மற்ற பகுதிகளில் லேசான மழையும் எதிர்பார்க்கப்படுகிறது. அதிகபட்ச வெப்பநிலை 30 டிகிரி செல்சியஸ் முதல் 32 டிகிரி செல்சியஸ் ஆகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 20 டிகிரி செல்சியஸ் முதல் 22 டிகிரி செல்சியஸ் ஆகவும் காலை நேர காற்றின் ஈரப்பதம் 80 முதல் 90% மாலை நேர காற்றின் ஈரப்பதம் 50 முதல் 80% பதிவாக வாய்ப்புள்ளது. சராசரியாக காற்று மணிக்கு 12 முதல் 14 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. பெரும்பாலும் காற்று தென்மேற்கு திசையிலிருந்து வீசக்கூடும். 10/8/2026 முதல் 12/8/2020 வரை வானிலை முன்னெச்சரிக்கை எதுவும் இல்லை. வேளாண்மையில் வானிலை முன்னெச்சரிக்கை அறிவுரை கனமழை, இடி, மின்னல் மற்றும் சுழற் காற்று எதிர்பார்க்கப்படுவதால் 5 மாதங்களுக்கு மேலுள்ள வாழை மரங்களுக்கு முட்டு கொடுக்கவும். வேளாண் அறிவுரைகள் சில. மேற்கு மண்டலத்தின் அனைத்து உள் மாவட்டங்களிலும் வரும் வாரத்தில் லேசான மழை எதிர்பார்க்கப்படுகிறது. காற்றின் வேகமானது மணிக்கு 10 முதல் 16 கிலோமீட்டர் வரை வீசக்கூடும். மேற்கு மலையடிவார பகுதிகளில் சற்று கூடுதலான மிதமான மழை பெய்யக்கூடும். காற்றின் வேகமானது ஒரு சில சமயங்களில் மணிக்கு 40 கிலோமீட்டர் வரையிலும் வீசக்கூடும். அனைத்து பயிர்களுக்கும் நீர்ப்பாசனத்தினை மண் ஈரத்தினை பொறுத்து ஒத்திவைக்க வேண்டும். மேலும் போதிய வடிகால் வசதி மேற்கொள்ளவும். எதிர்பார்க்கப்படும் தூறல் மழையினை பயன்படுத்தி நடவு செய்து 45 நாட்களான கார்பருவ நெல்லுக்கு 2வது மேலுரமாக யூரியா 25 கிலோ மற்றும் பொட்டாஷ் 10 கிலோ இடவும். தற்போது நிலவும் காற்றின் அதிக வேகம் மற்றும் ஈரப்பதம் காரணமாக கால்நடைகள் அதிக தண்ணீர் அருந்த வாய்ப்புள்ளது. எனவே போதுமான அளவு சுத்தமான குடிநீரை கால்நடைகளுக்கு வழங்கவும். உழவர்களுக்கான அறிவிப்புகள் கேட்டீர்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: வணக்கம் நேயர்களே, வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் நிகழ்ச்சியில கடந்த பல வாரங்களா தடிமரங்களை பத்தி நிறைய தகவல்கள் நாம கேட்டுட்டு இருக்கிறோம். இந்த வாரம் பொதுவா நாம முன்னாடி பயன்படுத்திட்டு இன்னைக்கு அருகி போன நிறைய தடிமரங்களை பத்தி பார்த்திபன் சார் சொல்ல போறாரு. வாங்க கேக்கலாம்.
2: அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்ம வந்து ஆல் இண்டியா ரேடியோ ஆகாசவாணி FM 103 தகவல் களஞ்சியம் என்ற தலைப்பில் வந்து பார்த்தீங்கன்னா வளம் தரும் வேளாண் காடுகள். இந்த தலைப்பில் பல்வேறு விதமான வேளாண் காடுகள் சார்ந்த தொழில்நுட்பத்தை பார்த்து கொண்டு வருகிறோம். இன்றைக்கு வேளாண் காடுகள் காலத்தின் கட்டாயம். காரணம் என்னென்னா, இன்றைக்கு ஏற்படக்கூடிய பருவநிலை மாறுபாடு, சுற்றுச்சூழல் மாறுபாடு, மண்வளம் மேம்பாடு, இதெல்லாம் கருத்தில் கொண்ட பட்சத்தில் உண்மையிலேயே இன்றைக்கு வந்து வேளாண் காடுகள் தவிர்க்க முடியாத நில பயன்பாட்டு திட்டமாக அமைகிறது. காரணம் என்னென்னா, இன்றைக்கு நமக்கு தேவையான மரத்தின் பயன்பாடு வந்து நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது மக்கள் டைரக்டாக டொமஸ்டிக் பயன்பாடாக இருக்கட்டும் அல்லது தொழிற்சாலை பயன்பாடாக இருக்கட்டும், நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே வருகிறது. வனங்கள் எல்லாமே பாதுகாக்கப்பட்ட வனங்களாக மாறிவிட்டது. அப்போ என்னாகும், வேளாண் காடுகளில் அதுக்கு சப்போர்ட் பண்ண வேண்டியவர். அது எழுதக்கூடிய காகிதமாக இருக்கட்டும், பயன்படுத்தக்கூடிய தடிமரமாகட்டும், இது எல்லாமே வந்து வேளாண் காடுகள்லேருந்து இருக்கக்கூடிய சூழல் உருவாகி உள்ளதுனால இந்த வேளாண் காடுகளுக்கு இன்று வந்து பார்த்திங்கன்னா இது தவிர்க்க முடியாத நிலப்பயன்பாடு திட்டமாக, முதல்ல மாற்று நிலப்பயன்பாடு திட்டமாக பண்ணோம், இது அப்படி இல்லை, இன்றைக்கு ஒருங்கிணைந்த நிலப்பயன்பாடு திட்டமாகவே மாறியுள்ளது. இது கம்பல்சரி லேண்ட் யூஸ் பேட்டர்னாகவே மாறிக்கொண்டிருக்குது. அந்த வகையில் உண்மையிலேயே இந்த வேளாண் தகவல் களஞ்சியத்தில் பார்த்திங்கன்னா நம்ம நிறைய தொழில்நுட்பத்தை பார்த்து வருகிறோம். அதுவும் குறிப்பாக கடந்த பல எபிசோடாக பார்த்திங்கன்னா நம்ம தடிமரங்களை பற்றி தான் பார்த்து கொண்டு வருகிறோம். தடிமரங்களில் நிறைய கோர் தடிமரங்களை பார்த்துட்டோம், நல்ல விலை போகக்கூடிய தடிமரங்களை பார்த்துட்டோம், வேளாண்களுக்கு உகந்த தடிமரங்களாகட்டும், இன்னும் நிறைய தடிமரங்களே ஒரு நூற்றுக்கணக்கான மரங்கள் இருக்குது. இந்திய வனங்கள் பார்த்திங்கன்னா இருக்கிற ஒரு 1200 மேற்பட்ட மர வகைகள் தடிமரத்திற்கே பயன்படுத்தாக்கா ரிப்போர்ட் பண்ணியிருக்கு. அதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எல்லா மரத்தையும் எடுத்துக்கொள்வதில்லை. ஏற்கனவே ட்ரெடிஷ்னலாக பார்த்திங்கன்னா ஒரு 5-7 மரம் தான் ஆகிட்டு இருந்துச்சு. இன்றைக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒருக்கரே ஒரு 15-20 வகையான மரங்களை தேர்ந்தெடுத்து இந்த மரங்களை எல்லாமே பயன்படுத்தப்படும். இதெல்லாம் புதுசாலாம் கொண்டு வரல, சில மரங்கள் தான் புதுசு, சில மரங்கள்லாம் ட்ரெடிஷ்னலாக ஆனால் மறக்கப்பட்ட மரங்களாகிவிட்டது. அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க போகுது பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு 7-8 வகையான மரங்களை பார்த்துட்டோம். தேக்கில் ஆரம்பித்து நம்ம கடைசியாக வந்து வேங்கை மரம் முடிக்க பார்த்தோம். இதெல்லாம் வந்து என்னென்னா ஹை குவாலிட்டி ஹை ப்ரைஸ்டு டிம்பர்ஸ். ஆனால் இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா இதெல்லாம் தடிமரங்கள்லாம். ஆனால் இந்த தடிமரங்கள்லாம் பல ஆண்டுகளாக பயன்படுத்தப்பட்டது, சமீப காலமாக இதனுடைய பயன்பாடு குறைந்து கொண்டு வருகிறது. பயன்பாடு வந்து குறைந்து கொண்டது காரணம் என்னன்னா, மரங்கள் அந்த அளவுக்கு வளர்க்கப்படவில்லை. இந்த மரங்களை எப்படி எடுத்து செல்ல முடியும், அதை பற்றி ஒரு ஃபாஸ்ட் ட்ராக்லாம் இந்த எபிசோடில் நம்ம ஏற்கனவே ஒரு 8 வகையான மரங்களை சும்மா அதனுடைய பயன்பாடு யூட்டிலைசேஷன் மட்டும் பார்த்து தடிமர எபிசோடை வந்து 25வது எபிசோடில் நம்ம முடிக்க போகிறோம். அந்த வகையில் இந்த வாரம் நாம் பார்க்க பார்த்தீங்கன்னா 8 வகையான மரங்களை நான் வந்து உங்களுக்கு லிஸ்ட் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வேஸ் இந்த கருவேல மரம் அழைப்பார்கள், அக்கேசியா நைலோட்டிகா, ஒரு பியூட்டிஃபுல் மரம். அதே போல் வாகை, பழங்காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வாகை மரம் இல்லாத ஃபர்னிச்சரே இருக்காது. பலா, நாட்டுப்பலா, இன்றைக்கி தான் பலா எல்லாம் ஒட்டுப்பலா வந்துருச்சு, அதனால தான் தடிமரம் கிடைக்க மாட்டேங்குது. நாலாவது வேம்பு. நீங்கள் மதுரையிலேருந்து திருநெல்வேலி கன்னியாகுமரி முடிச்சு எடுத்துட்டீங்கன்னா வேப்ப மரம் பயன்படுத்தாத வீடுகளே இருக்காது ஃபர்னிச்சருக்காக. ஸோ அது மாதிரி இது. அதே போல் மஞ்சக்கடம்பு, கட்டில் செஞ்சால் மஞ்சக்கடம்புலாம் செய்யணும் அப்படின்வாங்க. அது அரசர்கள் காலத்துலேருந்து இன்று முடிக்க வந்து மஞ்சக்கடம்பு தேவை. இன்றைக்கி மஞ்சக்கடம்பு மரத்தை பார்க்கவே முடியாது. அப்புறம் ஆயா, ஆயா மரம் ஹோலப்டிலே என்டெக்ரி ஃபோலியா, சாஃப்ட் மீடியம் டென்சிட்டியாக இருக்கும். அது இயற்கையாக நல்ல பசுமை மரம், வருடம் 364 அப்படியே பசுமையாகவே இருக்கும் ஆயா மரம். அதே போல் அப்புறம் மாங்காய், நாட்டு மாங்காய், மாங்காய் மரம் பார்த்திங்கன்னா நீ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்லாம் மாங்காய் இல்லாமல் இருக்கவே இருக்காது. அதே போல் கடைசியாக பூவரசு. பூவரசு வந்து அன்றைக்கி இந்த மாட்டு வண்டி செய்வதற்காகட்டும், இந்த சப்பரம் செய்வதற்காகட்டும், வீட்டில் ஃபர்னிச்சர்ஸ், கதவு, இதெல்லாம் வந்து பூவரசுடைய தேவை இருக்கும். இந்த 8 வகையான மரங்கள் வந்து நம்ம பயன்பாட்டில் ஆல்ரெடி இருந்த மரம், இன்றைக்கு இந்த மரங்கள் பயன்பாட்டுக்கு வரல. காரணம் என்னென்னா, அந்த மரம்லாம் அழிந்து கொண்டிருக்கிறது, இல்லாட்டா மரங்கள் நடப்படவில்லை. இந்த மரங்கள்லாம் நம்ம இந்தியாவை தாயமாக கொண்டது. இந்த மரத்தெல்லாம் இந்த வேளாண் காடுகள் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. இன்றைக்கி தேவைகளும் பார்த்திங்கன்னா தேக்கு தான் தேவைகள் அதிகமாக இருக்குது. இந்த மரங்களுக்கு தேவை இருக்கா இல்லைன்னா, தேவைகள் இருக்குது ஆனால் தேக்களவுக்கு இல்லாட்டினாலும் இந்த மரங்கள் எல்லாம் உண்மையிலேயே தடிமர பயன்பாட்டில் மிகச்சிறந்த பங்களிக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் வந்து இந்த 8 வகையான மரங்கள் என்ன, இந்த மரத்துடைய சிறப்பம்சம் இதைத்தான் பார்க்குறோம். முதலில் பார்த்து

என்ன கருவேல மரம். கருவேல மரம் பயன்படுத்தாத ஆள்களே இருக்காது. ஏன்னா கருவேல மரம் பல்வேறு விதமான பயன்பாடு இருக்கும். நம்ம ஊர்லலாம் பார்த்தீங்கன்னா அடுப்பறிப்பதற்கே ஒரு 20-25 ஆண்டுகளுக்கு முன்னாடி அடுப்பறிப்பதற்கே பார்த்தீங்கன்னா கருவேல மரம் இல்லாட்டா வேலி மரமாக தான் இருக்கும். பல்லு விளக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தான் ப்ரஷ்ஷு பேஸ்டெல்லாம் வந்தாச்சு. அன்னைக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீட்லையுமே பார்த்தீங்கன்னா 100 கருவேல மரம் குச்சி வந்து தொட்டியில் கிடக்கும், அதை எடுத்து தான் விளக்குவாங்க. பல்லுக்கு உறுதி வந்து பார்த்தீங்கன்னா கருவேலம். அப்புறம் வந்து ஒரு காலத்தில் பேப்பர் மில்லில் பார்த்தீங்கன்னா கருவேல மரத்தை தான் சோசியல் ஃபாரஸ்ட் சமூக நல காடுகளை வளர்க்கப்பட்ட மரங்கள் போனால் பேப்பர் மில்லுக்கு போச்சு. அப்புறம் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இன்றுமே கூட வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா, நான் ரீசெண்டாக ஹரியானா பஞ்சாப் மாநிலத்தில் பார்க்குற பார்த்தீங்கன்னா எல்லா அக்ரிகல்ச்சர் இம்ப்ளிமெண்ட்ஸ் இருப்பாங்க. வேளாண்மைக்கு தேவையான கலை கொத்து மண்வெட்டி எல்லாமே இந்த ஹேண்டில்ஸ் இருக்குல்ல கைப்பிடி, அந்த கைப்பிடி பூராமே இன்றைக்கு முடிக்கே இந்த கருவேல மரத்தில் தான் இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட மரத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் இப்போல்லாம் அத்திப்பூத்தாப்புல தான் பார்க்க முடியுது. எங்கன்னா குளங்கட்டையில் 1-2 மரம் இருந்தால் தருக்கும் அந்த மரத்தவே காணும். இதில் என்னென்ன சிறப்பம்சம் என்னென்னா ஒரு காலத்தில் வேகமாக வளரக்கூடிய மரம் என்ற கேட்டகரியில் இருந்தது இந்த கருவேல மரம். 10 ஆண்டுகள் ரொட்டேஷனில் பண்ணாங்க. இன்றைக்கெல்லாம் இந்த கருவேல மரம் மரத்தை வெட்டினு வச்சுங்க நல்ல காப்பீஸாக இருக்கும். நீர்நிலைகளுக்கு உகந்த மரம், நல்ல தீவன மரம், நல்ல எரிபொருள் மரம், சார்கோல் கார்பனுக்கெல்லாம் நல்ல மரம், காகிதக்கூழுக்கு நல்ல மரம், தடி மரத்திற்கு நல்ல மரம், ஃபர்னிச்சர் செய்வது எல்லாத்துக்குமே நல்ல ஏற்ற மரம். அந்த மாதிரி மரத்தை வந்து நம்ம வந்து உண்மையிலே மறந்து விட்டோமா என்று தெரியலை. ஆனால் அந்த மரம் வந்து தேவைகள் இருக்கு நாளுக்கு நாள் கூடிக்கொண்டிருக்கிறது. குறிப்பாக வந்து இந்த மரம் வந்து எல்லா விதமான நிலப்பரப்புலையுமே வளர்ந்து பலனளிக்கக்கூடிய மரம். அதனால தான் வந்து இந்த கருவேலை மரத்தை வளர்ப்பதில் உண்மையிலேயே நம்ம வந்து மிகப்பெரிய ஆர்வம் காட்ட வேண்டும். ஏன்னா இன்றைக்கு மரங்களின் தேவை கூடிக்கொண்டே இருக்கிறது. அது கருவேல மரம் மாதிரி வேகமாக வளரக்கூடிய மரம், பல்பயன் மரம், வேளாங்காடுகளுக்கு உகந்த மரம், வேறு எந்த மரத்தையும் நீங்கள் பார்க்க முடியாது. அப்படி இருக்கப்ப இந்த கருவேல மரத்தை எடுத்து செல்லும் பார்த்தீங்கன்னா நல்ல மரத்தோடைய அடர்த்தி பார்த்தீங்கன்னா 7-9 மணிக்கு போகும். 700 kg 700 kg/m³ ஆரம்பித்து 950 kg/m³ அப்போ என்ன ஆகும், டென்சியஸ்ட் உட்டு கேட்டகரியில் வந்துடுது. ஹை டென்சிட்டி எங்கெங்கெல்லாம் டென்ஸ் மரம் பயன்படுத்தப்படுகிறதோ அங்கெல்லாம் இது பயன்படுத்தலாம். அப்படிப்பட்ட மரத்தை தான் வந்து நம்ம வேளாண்காடுகளை எடுத்து செல்றதுக்கு என்ன ஆகும், விவசாயிகளுக்கு தீவனப்பயிராக பயன்படும், விறகாக பயன்படும், டொமஸ்டிக் அப்ளிகேஷனாக பயன்படும், கடைசியாக என்னாகும் தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு பயன்படும். வேகமாக வளர்ந்து அதிக பயனை கொடுத்து பல் பயனை கொடுத்து இதுலேருந்து டேனின் பார்த்தீங்கன்னா இயற்கை சாயம் கிடைக்குது. அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மரத்தில் வந்து அதிகமாக இருக்குது. அதனால தான் இந்த மரத்தில் 1% கூட வேறு சார் இன்றைக்கி கருவேல மர வேறு கூட இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஊட்டியில் இருக்க டீ ஃபேக்ட்ரிகள்லாம் வருது, தென் தமிழகத்துலேருந்து வருது நிறையா. ஏன் சொல்கிறேன்னா இத்தனை சிறப்பம்சங்களை உள்ளடக்கி இந்த மரத்தை வந்து யாருமே வளர்ப்பது இல்லை. இந்த மரத்தை வந்து வேளாண்காடுகள் எடுத்து செல்லும் பட்சத்தில் எங்கெல்லாம் நிலங்கள் தரிசாக, அதாவது குறிப்பாக தரிசு நிலம், மலைவாய்ப்பு இல்லாத இடங்கள், அங்கெல்லாம் வந்து இந்த மரத்தை வளர்க்கும் பட்சத்தில் அந்த நிலம் பயன்படுத்தப்பட்டு அதன் மூலமாக அந்த லோக்கல் கம்யூனிட்டிக்கு வருமானம் பெறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஆகையால் இந்த கருவேல மரத்தை எங்கெங்கெல்லாம் நிலம் பயன்படுத்தப்படாமல் இருக்கிறதோ, தரிசு நிலமாக இருக்கிறதோ, அங்கெல்லாம் எடுத்து செல்லக்கூடிய வாய்ப்புகளை இந்த நிகழ்ச்சியின் மூலமாக ஏற்படுத்த முடியும் என்று தெரிவித்துக்கொண்டு அடுத்த மரமாக நாம் பார்க்க போவது வாகை. வாகை மரம் அதை இந்தியன் வால்நெட்ரி என்று அழைப்பார்கள். இன்றைக்கெல்லாம் வாகையில் பலகை செஞ்சால் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்கும், அவ்வளோ அழகாக இருக்கும், நல்ல டென்சியஸாக இருக்கும். இது என்னென்னா வாகை மரம் வந்து எந்த தோட்டத்தில் தான் இருக்கோ அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் விழுந்து அங்கே தலைச்சத்தெல்லாம் நிலைநிறுத்தி கொடுக்கக்கூடிய வரும். வாகை மரத்தில் இலைகள் வந்து நல்ல தீவனமாக வரும். வாகை மரத்தோட இந்த பாடு இருக்குல்ல மெட்டாலிக் சவுண்ட் இழைப்பார்கள், அப்படியே சத்தம் கொடுத்துட்டே இருக்கும். அப்போ என்னாகும், சத்தம் கொடுத்துட்டு இருக்கிறப்ப அது வந்து லைவாகவே வச்சுருக்கும், அந்த தோட்டத்தை வந்து லைவாகவே வச்சுருக்கும். இதனால தான் இந்த நிகழ்ச்சியில் நம்ம நல்ல பல்வேறு விதமான மரங்களை பார்த்து வந்தாலும் இந்த வாகை மரம் வந்து ஒரு மிகப்பெரிய பயன்பாடு இருக்கும். ஒரு காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த லாரி பாடி பில்டிங், பஸ் பாடி பில்டிங், ஒரு 10-20 ஆண்டுகளுக்கு முன்னாடியில் பார்த்திங்கன்னா வாகை மர பலகை தான் நிறையா பயன்படுத்தப்படும். அந்த மாதிரி இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கு இல்லையே இல்லை. மாவட்டத்துக்கு 1 மரம் 2 மரம் அப்படி தான் வருது. அந்த மரமும் வந்து பார்த்திங்கன்னா ரோடோரத்து இருக்கிறதுனால யாருமே பயன்பாட்டுக்கு பயன்படுத்துறதில்ல. பட் விளைநிலங்களே வாகை மரத்தை கொண்டு போயிருக்காங்களா அப்படின்னா கிடையவே கிடையாது. ஒரு 30-40 ஆண்டுகளுக்கு முன்னாடி தோட்டத்துக்கு 2-3 மரம் வாகை மரம் வச்சு அந்த வாகை மரத்தில் தான் அந்த ஆடு மரம்லாம் கட்டி வச்சுருப்பாங்க. அப்போ அந்த மரம் மெச்சூர் ஆகிறப்ப என்னாகும், கிளைகள் எல்லாம் வந்து விறகு பயன்பாட்டுக்கு டொமஸ்டிக் அப்ளிகேஷன்ஸ் எரிசக்திக்காக போயிடும். ரெண்டாவது மரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 20 ஆண்டுகள் கழிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அந்த மரம் வந்து வீட்டு உபயோக ஜாமான்களுக்காக பயன்படுத்தப்படும். அது லோக்கல் கார்பன்ட்ரி மூலமாக, அதாவது சேராகட்டும் நிலவாகட்டும் இதெல்லாம் வந்து வாகை மரம். இந்த வாகை மரத்தில் குவாலிட்டி என்னென்னா எல்லா வகையான நிலப்பரப்பிலும் வளரும். அது தரிசு நிலமாகட்டும், நீர்வளம் உள்ள இதாகட்டும், அபேண்டன் சாயில் அதாவது சலைன் அண்ட் அல்கலைன் சாயில் ப்ராப்ளமேட்டிக் சாயிலாக இருக்கட்டும், இதில் எல்லாமே பயன்படுத்தப்படாத நிலங்கள் இருக்கும், எல்லா இடத்துலையுமே இந்த மரம் வளர்ந்து பயனளிக்கக்கூடிய மரம். ஏன்னா இந்த மரம் வந்து இந்த லெக்யூமினஸ் குடும்பத்தைச் சேர்ந்தது. அதனால் என்னாகும், தலைச்சத்தை நிலைநிறுத்தி மண் வளத்தை மேம்படுத்தும். இதில் என்னென்னா டெசிடுவஸ் அதாவது சம்மர் வெப்ப காலங்களில் பார்த்திங்கன்னா என்னாகும், இலையை பூரா கீழே விழுந்து இந்த மண் வளத்தை மேம்படுத்துவதில் வாகை மரம் மிகப்பெரிய பயனளிக்கும்.
விவசாய பொருட்களுக்கு தேவையான

மூலப்பொருள்களுக்கு இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. சிறு டிம்பர்ஸ் என்று அழைப்பார்கள், ஸ்மால் டிம்பர்ஸ், அதற்கும் பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது பிக் டிம்பர்ஸ், எந்தெந்த தொழிற்சாலை பயன்பாட்டுக்கு தடிமரம் தேவையோ அதற்குமே இந்த மரம் பயன்படுத்தப்படுகிறது. ஏன்னா இந்த மரத்தோட அடர்த்தி அதிகம், இயற்கையாகவே தனிமர வகையைச் சேர்ந்த மரம். அதனால தான் வந்து இந்த வாகை மரத்துக்கு எப்பயுமே ஒரு டிமாண்ட் இருந்து கொண்டே இருக்கிறோம். இன்றைக்கெல்லாம் இருக்கக்கூடிய மரம் பார்த்தீங்கன்னா 6 அடி 7 அடி சுற்றளவு இருக்கும். இதில் என்ன ஒரே ஒரு ப்ராப்ளம் வரும்னா, இந்த மரத்தை யாருமே வந்து மேலாண்மை பண்ணாதனால என்ன ஆகுது, கிளைகள் வெட்டி அப்படியே விட்டுருவாங்க. அப்போ என்ன ஆகும், பூச்சி உள்ளே போயிட்டு மரத்தில் நடுவில் ஓட்டை இருக்கும். இன்னைக்கு பெரிய பெரிய மரம்லாம் வெட்டி வர்றப்ப பார்த்தீங்கன்னா நடுவில் பெரிய ஹாலோ ஓட்டையாக இருக்கும். அதுக்கு காரணம் என்னென்னா, இந்த மேலாண்மை பண்ணாத தான் காரணம். இந்த மரத்தை மேலாண்மை பண்ணி வேளாண் காடுகளில் ஆர்கனைஸ்டு அக்ரோ ஃபாரஸ்ட்ரி, அதாவது தொழில்நுட்பம் சார்ந்த வேளாண் காடை எடுத்துச் செல்லும் பட்சத்தில் உண்மையிலேயே இந்த வாகை மரம் நன்றாக வளர்ந்து விவசாயிகளுக்கு அவர்களுக்கு தேவையான தடிமர பயன்பாட்டிற்கு மட்டுமல்லாமல் தொழிற்சாலைகளுக்கு தேவையான தடிமாடை பயன்பாட்டிற்கும் மிகப்பெரிய பங்களிக்கும். இந்த வாகை மரத்தை வேளாண் காடுகளில் எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகளை விவசாயிகள் முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்கிறேன்.

0: நமது ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையமும் தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகமும் இணைந்து நடத்தும் வளம் குன்றா அங்கக வேளாண்மை வானொலி வேளாண்மை பள்ளிப்பாடம் ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை இரவு 7:30 ஒலிபரப்பாகி வருகிறது. 13வது வார நிறைவில் ஒரு நாள் நேரடி பயிற்சி வகுப்பும் நடைபெற உள்ளது. பயிற்சியில் கலந்து கொள்வோருக்கு சான்றிதழும் பயிற்சி கையேடும் வழங்கப்படும். இந்த பயிற்சியில் கலந்து கொள்ள விரும்புவோர்
1: 9940938335
0: அல்லது
1: 8220469
0: ஆகிய அலைபேசி எண்களுக்கு தொடர்பு கொண்டோ அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ அல்லது dee@tnau.ac.in என்ற மின்னஞ்சல் மூலமாகவோ தங்களது பெயரை முன்பதிவு செய்து கொள்ளலாம்.
1: பதிவு கட்டணமாக 500 ரூபாயை தமிழ்நாடு வேளாண்மை பல்கலைக்கழகத்தில் உள்ள பாரத ஸ்டேட் வங்கியில் வங்கிக் கணக்கு எண் 1066316585288 என்ற வங்கிக் கணக்கு எண்ணிற்கு கட்டணம் செலுத்தியவர்கள் தங்கள் பெயர், முகவரி மற்றும் கட்டணம் செலுத்தியதற்கான யூடிஆர் எண் போன்ற விவரங்கள் குறிப்பிட்டுள்ள அலைபேசி எண்களுக்கு வாட்ஸ்அப் செய்ய வேண்டும்.
0: இந்த நிகழ்ச்சியை நமது ஆகாஷ்வாணி 103 MHz பண்பலையிலும் நியூஸ் ஆன் ஏர் செயலியிலும் கேட்டு பயன்பெறுங்கள்.

0: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்குபவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் கே டி பார்த்திபன் அவர்கள்.
1: அடுத்து மூன்றாவதாக நாம் பார்க்க போவது பார்த்தீங்கன்னா பலாமரம். இன்றைக்கும் பலாமர தடிமரத்தின் தேவை அதிகரித்து கொண்டே இருக்கிறது. அது பல்வேறு விதமான பயன்பாடு. பலாமரம் உங்களுக்கெல்லாம் தெரியும், வீட்டுக்கு ஒரு மரம் பார்த்தீங்கன்னா பலாமரம் அந்த கெட்டகில் வரும். பலாவும் மாவு வரும். மாவை பற்றி நம்ம அடுத்த மரம் பார்க்கும். இந்த பலாமரம் வந்து என்னென்னா அட்டோகார்பஸ் சிட்ரோஃபில்லஸ் என்று அழைப்பார்கள் ஆங்கிலத்தில். அது வந்து அன்றைக்கெல்லாம் வந்து நாட்டுப்பலா. ஒரு மரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு 25 மீட்டரில் ஆரம்பித்து 35-40 மீட்டர் உயரத்துக்கு போகும். அந்த மாதிரி ஒரு நல்லா வளர்ந்து பழம் பறிக்கிறதுக்கே ஒரு நீங்கள் பெரிய துரட்டி வச்சு ஒரு 20-30 அடி துரட்டி வச்சு தான் நீங்கள் ஏற முடியும். அந்த மாதிரி ஒரு உயரமாக வளரக்கூடிய மரம். இதில் என்னென்னா இந்த அட்டோகார்பஸ் சிட்ரோஃபில்லஸ் வந்து இன்றைக்கு தான் வந்து நம்ம ஒட்டுக்கட்டப்பட்ட பலா பண்ணுறதுனால என்ன ஆகும், குருக்கட் ஆர்கனைஸ்டு நல்ல நிறைய கிளைகள் வந்ததுனால தடிமர தேவை பார்த்தீங்கன்னா 1 மீட்டர் 2 மீட்டருக்குள்ளே வருது. ஆனால் அன்னைக்கு இருக்க பலா பார்த்தீங்கன்னா தடிமர தேவை வந்து குறைந்தபட்சம் 20 அடி அதிகபட்சம் 40 அடி நீளத்துக்கு தடிமர பலாவே கிடைக்கும். அதனால தான் பலாமரம் வந்து இன்றைக்குமே கேரளாவில் பார்த்தீங்கன்னா இந்த ஹோம் கார்டன்ஸ் வீட்டு தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா பலாமரம் இல்லாத வீடே இருக்காது. அந்த பலாமரம்லாம் அறுக்கப்பட்டு தமிழகத்துக்கு வருது. நல்ல பயன்பாட்டிற்காக வருது. எதற்காக வருகிறது, இந்த மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட் செய்வதற்காக. நல்ல ஒரு 3 அடி, 4 அடி, 5 அடி, 6 அடி சுற்றல் உள்ள மரங்கள் பூராமே நம்ம தஞ்சாவூர் திருவாரூர் மாவட்டத்துக்கு தான் வருது. அங்கே வந்து நல்ல மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் செய்வதற்காகவே வருகிறது. குறிப்பாக கடம் தபேலா கிட்டாரு வீணை இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பலாமரத்தின் பயன்பாடு கூடிக்கொண்டே இருக்கிறது. இதெல்லாம் மீறி இந்த ஸ்பெஷாலிட்டி டிம்பர்ஸ் எங்கெல்லாம் வந்து நம்ம ஒரு குவாலிட்டி இந்த எல்லோ கலர்ட் வுட் இருக்குல்ல அந்த குவாலிட்டி எங்கெங்கே

நல்ல கிரெயின் குவாலிட்டி வேணும் அப்படின்றா நல்ல முதிர்ச்சி பெற்ற பலாமரங்கள், ஒரு 4 அடி 5 அடி சுற்றில் உள்ள மரங்களில் பலகை செஞ்சு அந்த பலகையில் நம்ம வீட்டுக்கு தேவையான டைனிங் டேபிள்லேருந்து சேரு, டேபிள், நிலைகள், இது எல்லாம் வந்து பலாமரம் பயன்பாட்டு மிக அதிகமாக இருக்கும். பலாமரம் குவாலிட்டியும் வுட்டோட குவாலிட்டி இருக்கும். அந்த பாலிஷ் பண்ணால் இந்த பலாவோட குவாலிட்டி வந்து மிக அற்புதமாக இருக்கும். ஏன் சொல்கிறேன்னா, இந்த பலாமரம் வந்து இன்றைக்கு முடிக்க பயன்படுத்தப்பட்டு வருகிறது. ஆனால் இந்த மாதிரி பலாங்கள் வந்து வேளாண் கடைகளில் எங்கே தமிழகத்தில் கொண்டு போயிருக்கோமான்னா பெரிய லெவலில் நம்ம எடுத்துகிட்டு போகல. ஆனால் பலாமரங்கள் நடப்படுகிறது. எது? ஒட்டுப்பழம் நடப்படுகிறது. ஒட்டுப்பழம் எதுக்குன்னா காய்க்காக நடப்படுகிறது. அப்படி காய் எடுத்த பிறகு இந்த மரம் எங்கே வருது? விறகுக்காக தான் வெளியே போகுது. தடி மரத்திற்காக வருதுன்னா வரலை. அதனால தான் நாட்டுப்பழம் நட வேண்டும். இப்போ வனத்துறை ஆகட்டும், இந்த கிரீன் தமிழ்நாடு மிஷன், பசுமை தமிழ்நாடு திட்டத்தில் பார்த்திங்கன்னா நிறைய வந்து பார்த்திங்கன்னா பலாமரம், நாட்டுப்பழாவை விதை மூலமாக உற்பத்தி செய்யப்பட்ட பலாவை வந்து நிறைய ப்ரொமோட் பண்ணிகிட்ருக்காங்க. இப்படி ப்ரொமோட் பண்ணுறப்ப என்னாகும்? வேளாண் காடுகள் இந்த மரம் எடுத்துச் செல்ல பட்சத்தில் உண்மையிலே விவசாயிகளுக்கு 10 ஆண்டுகளுக்கு அப்புறம் பலா கனிகள் மூலமாக ஒரு வருமானம் கிடைக்கப்படும். ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு அப்புறம் எப்பெல்லாம் மரத்தை வெட்டணும் என்று நினைக்கிற, வளத்தை வந்து விற்பனை செய்ய வேண்டும் என்று நினைக்கிறோமோ அப்பெல்லாம் இந்த மரம் தடிமர பயன்பாட்டிற்கும், மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பயன்பாட்டிற்கும், மற்ற ஒட்டுப்பலகை செய்வதற்கும் உண்மையிலே மிகப்பெரிய பயன்பாடாக அமையும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொண்டு, பலா மரங்களையுமே நம்ம வேளாண் காடுகளுக்கு எடுத்துச் செல்லக்கூடிய வாய்ப்புகள் இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உருவாகும் என்று நினைக்கிறேன். அதனால் இதை கேட்டுக்கொண்டிருக்க அனைத்து விவசாய பிரிவுகளுடைய மக்களுமே உண்மையிலேயே இந்த நாட்டுப்பலாவை தங்கள் விளைநிலங்களில் ஒரு அங்கமாக எடுத்துச் செல்ல வேண்டும் என்று இந்த தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். அடுத்தபடியாக நாம் பார்க்க போகிற மரம் பார்த்தீங்கன்னா வேப்ப மரம். தடிமர பயன்பாட்டில் வேப்ப மரத்தின் பங்கு அளப்பரியது. உங்களுக்கெல்லாம் தெரியும், மதுரை மாவட்டத்திலிருந்து திண்டுக்கலுக்கு அப்புறம் அவர் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா திருநெல்வேலி முடிக்க வேப்ப மரம் இல்லாத தோட்டமே இருக்காது. ஒரு ஸ்டோரி கூட சொல்லுவாங்க, குறிப்பாக அந்த விருதுநகர் மாவட்டம், ராமநாதபுரம், சிவகங்கை, காரைக்குடி இந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கரில் குறைந்தபட்சம் 20 வேப்ப மரம் நடுவாங்களாம். குறிப்பாக பெண் குழந்தைகள் பிறந்த பிறகு ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி ஒரு நல்ல விசேஷங்கள் நடக்கிறப்ப என்னாகும்? வேப்ப மரத்தை வெட்டி அதன் மூலமாக வீடை அழகுபடுத்துவது, வருமானத்தை பெருக்குவது, ஃபங்க்ஷன் நடத்துவது, இதெல்லாமே நடந்ததா ஹிஸ்ட்ரி சொல்லுவாங்க. நாங்கள்லாம் மாணவர்களாக இருக்கிறப்ப இந்த ஏரியாக்கெல்லாம் கல்வி சுற்றுலா செல்லும் பட்சத்தில் எங்களுக்கெல்லாம் அந்த லோக்கல் எக்ஸ்பீரியன்ஸாக சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மரம் பார்த்திங்கன்னா இன்றைக்கு காலத்தின் தேவையாக இருக்கு. இன்றைக்கு வேப்ப மரத்தின் தேவை நாளுக்கு நாள் அதிகரித்து கொண்டே இருக்கிறது. குறிப்பாக வேப்பம் கொட்டையாகட்டும், வேப்ப இலையாகட்டும், வேப்ப மரத்தினுடைய தடிமரமாகட்டும், இந்த மூன்றுக்குமே பல்வேறு விதமான பயன்பாடு. ஒன்று தடிமர பயன்பாடு, இரண்டாவது பொட்டானிக்கல் சென்று பெஸ்டிசைடு இதுக்கெல்லாம் தேவையான பயன்பாடு, காஸ்மெட்டிக் இண்டஸ்ட்ரிக்கு தேவையான பயன்பாடு, டென்டிஸ்ட் இண்டஸ்ட்ரி நிறைய வேப்ப மரத்துலேருந்து பல்குச்சி வந்து செயற்கையாக அந்த ஃபைபர்ஸை உருவாக்குறதுக்கான முயற்சிகள் மேற்கொண்டு அதன் மூலமாக ப்ரஷ்ஷே வருது, வேப்ப மர ப்ரஷ்ஷெல்லாம் வந்துடுது. இன்றைக்கி ஆன்லைன் அமேசானில் போய் பார்த்தீங்கன்னா வேப்ப மர ப்ரஷ்ஷே வந்து வந்துருச்சு. இது எல்லாம் என்னென்னா இந்த மதிப்பு கூட்ட தொழில்நுட்பத்தில் உண்மையிலேயே வேப்ப மரம் மிகப்பெரிய பங்காற்றி வருகிறது. இந்த வேப்ப மரம் என்னென்னா 60 ஆண்டுகளுக்கு மேலே அப்டு 100 ஆண்டுகள் முடிக்க வளர்ந்து பயனளிக்கக்கூடிய மரம். நம்ம என்னென்னா இந்த வேப்ப மரத்தை இப்போ வந்து ஆர்கனைஸ்டாக கொண்டு செல்லலை. ஏறக்குறைய ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்னாடி நல்லா நட்டாங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக வரப்போகிறோம். நம்ம ரோடு ஓரங்கள் நடுறது, கம்யூனிட்டி லேண்ட்ஸில் நடுறது, இந்த காமன் ப்ராப்பர்ட்டி ரிசோர்ஸஸ் அழைப்பார்கள் அங்கே நடுவதெல்லாம் இப்போ வந்துட்டுருக்கு. பார்க்கு, ஸ்கூல் பில்டிங்ஸ் இதெல்லாம் நடந்துட்டுருக்கு. பட் வேளாண் காடுகள் இதை எடுத்து சொல்கிறப்ப, ஏன்னா ஒரு மரம் குறைந்தபட்சம் 20 கிலோ விதை கொடுத்துச்சுனாலே இன்றைக்கு ரேட்டு பார்த்திங்கன்னா விதையாக கொடுத்தீங்கன்னா ஒரு 60-70 ரூபா போகுது. ஏறக்குறைய 1000-1500 ரூபா வருமானம் பெறக்கூடிய வாய்ப்பு. ஒரு தோட்டத்தில் வந்து 100 மரம் வச்சுருந்தீங்கன்னா என்னாகும்? 1 லட்சம் ரூபா கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்தில் இருக்குது. காய் மூலமாக ஒரு 30-40 ஆண்டுகள் காய் மட்டும் விட்டுட்டு 40 ஆண்டுகளுக்கு மேலாக இந்த மரத்தை வந்து எப்படியே தடிமரத்தை கொண்டு போயிடலாம். தடிமரத்தை கொண்டு போயிருப்ப என்னாகும்? நல்ல பலகை செய்வதற்கும், வீட்டு சாமான்கள் செய்வதற்கும், வீட்டு உபயோகப் பொருள் செய்வதற்கும், நிறைய வேல்யூடட் ப்ராடக்ட் செய்வதற்கும் உண்மையிலேயே வேப்ப மரம் மிகப்பெரிய பயனை அளிக்கும். அதற்கு வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிலையம் ஏற்கனவே கடந்த பல ஆண்டுகளாக, 20-க்கும் மேற்பட்ட ஆண்டுகளாக பல்வேறு விதமான ஆய்வுகளை மேற்கொண்டு இந்த வேப்ப மரங்களிலே நல்ல தடிமர பயன்பாட்டிற்கு, இந்த அசாடிராக்டின் பயன்பாட்டிற்கு நல்ல ரகங்களை தேர்வு செய்து அந்த ரகங்களை தான் வந்து நல்ல நாற்றுகளாக நம்ம கொடுத்து வருகிறோம். இந்த வேளாண் காடுகள் யாராவது ஆர்வம் உள்ளவர்களோ, குறிப்பாக லார்ஜ் லேண்ட் ஹோல்டர்ஸ் நிறைய லேண்ட் வச்சுருப்போம், என்ன பண்ணது தெரியாது, வேப்ப மரத்தை தோப்புகளாகவே கொண்டு செல்லலாம். அப்போ தோப்புகளாக கொண்டு செல்கிறப்ப என்ன இடைவெளி நடலான்னு பார்த்தீங்கன்னா ஒரு குறைந்தபட்சம் 12 அடி 15 அடி இடைவெளி வச்சுக்கலாம். இன்னும் கொஞ்சம் ஹை டென்சிட்டி மாடல் கூட வந்தாச்சு, அதாவது 4 மீட்டருக்கு 2 மீட்டர், அதில் வந்து பேடு ரோ இதெல்லாம் கூட வந்தாச்சு. இதை யார் கேட்டுக்கொண்டிருக்கோ, வேப்ப மரம் சார்ந்த விவசாயம் பண்ணக்கூடிய யாருக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா அவர்கள் நேராக வனக்குழுவிற்கு விஜயம் செய்து அதன் மூலமாக நல்ல தொழில்நுட்பங்களை தெரிந்து கொண்டு நல்ல ரகங்களை எடுத்து சென்று அதன் மூலமாக வேளாண் காடுகளை உருவாக்கும் பட்சத்தில் வேப்பம் காய் மூலமாக ஒரு வருமானம், இலை மூலமாக வருமானம், மரத்தின் மூலமாக வருமானம், இதெல்லாம் மீறி இன்றைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுடைய இந்த என்டையர் சுற்றுச்சூழல் கம்ப்ளீட்டாக வந்து அந்த ஈகோசிஸ்டமே மாறக்கூடிய வாய்ப்புகள் வேப்ப மரத்தின் மூலமாக அதிகமாக உள்ளது. ஏன்னா இந்த மரம் பல்பயன் மரம்.
இதில் வந்து

0: பார்த்தீங்கன்னா நல்ல எரிக்கும் தன்மை உண்டது. ஒரு 4300 4500 கிலோ கலோரிஸ் உள்ளது. மரத்தோட அடர்த்தி பார்த்தீங்கன்னா குறைந்தபட்சம் 690 கேஜி பெர் கியூபிக் மீட்டர் ஆரம்பிச்சு அதிகபட்சம் 800 கேஜி பெர் கியூபிக் மீட்டருக்கு போகக்கூடியது. அப்போ என்னாகும், டென்சியஸ்ட் வுட்டு கேட்டகிரிலையும் இது வந்துடுது. ஸோ அதனால் அனைத்து விதமான பயன்பாட்டிற்குமே வருது. இந்த மரத்தை வந்து அங்கங்கே இயற்கையாக வளர விட்டுட்டோம். ஆனால் அது ஆர்கனைஸ்டாக வளரும் பட்சத்தில் உண்மையிலே அனைத்து விதமான மண்கண்டத்திற்கும் ஏற்ற மரம், குறிப்பாக வந்து தரிசு நிலத்துக்கு மிகவும் அதிகமாக ஏற்ற மரம், எங்கே நீர் பயன்பாடு இருக்கோ அங்கே குறைந்த நீர் செலவில் அதிகமான உற்பத்தியை பெறக்கூடிய வாய்ப்புகள் இந்த மரத்திற்கு உண்டு. ஒன்றே ஒன்று என்னென்னா, நல்ல தரமான ரகங்களை தெரிந்து கொண்டு எங்கே வருமானம் வருமோ அதற்கேற்ற மாதிரி இந்த மரங்களை நட வேண்டும் என்று தருணத்தில் கூறிக்கொள்ள விரும்புகிறேன். தடிமரத்தை பற்றி தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். ஏற்கனவே நல்ல கமர்சியல் தடிமரத்தை பார்த்துட்டோம். அடுத்து வந்து ஏற்கனவே பயன்படுத்தப்பட்ட மரம் ஆனால் மறக்கப்பட்ட மரம், அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்கோம். குறைந்த அளவில் பயன்படுத்தக்கூடிய மரம் பட் பொட்டென்ஷியலாக உள்ள மரத்தை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம். இன்ட்ரொடக்ஷனில் சொல்கிறப்ப நான் என்ன 8 விதமான மரங்களை பற்றி பார்க்க போகிறேனோ அதில் 4 வகையான மரங்களை முடிச்சிட்டோம். அடுத்த 4 வகையான மரங்களை அடுத்த எபிசோடில் ஒரு நல்ல பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
1: வளம் தரும் வேளாண் காடுகள் தகவல் களஞ்சியம் வழங்கியவர் மேட்டுப்பாளையம் வனக்கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் முன்னாள் முதன்மையர் மற்றும் வனவியல் பேராசிரியர் முனைவர் K.T. பார்த்திபன் அவர்கள். நிகழ்ச்சி தொகுப்பு N. பானுரேகா. நிகழ்ச்சி அமைப்பு பொன் ரமேஷ்குமார்.

அக்கா திரைப்படத்திற்காக பாடல் கேட்டு ரசிச்சோம். எஸ்பி பாலசுப்ரமணியம் வாணி ஜெயராம் பாடியது. இசை எம் எஸ் விஸ்வநாதன்.

நேயர்கள் கேட்ட இந்த பாடல் குமார விஜயம் திரைப்படத்திற்காக கே ஜே யேசுதாஸ் பி சுஷிலா பாடியது. நேரம் 8:15. இனி கேட்கலாம் நாடாளுமன்றத்தில் இன்று டெல்லி என்ற

நேர்கள் கேட்ட இந்த பாடல் பிரம்மா திரைப்படத்திற்காக எஸ் ஜானகி எஸ் பி பாலசுப்ரமணியம் பாடியது. பாடலாசிரியர் வாழி இசை இளையராஜா.

சாட்டை இல்லாத பம்பரம் திரைப்படத்திற்காக பாடல் கேட்டீர்கள். எஸ் ஜானகி மலேசியா வாசுதேவன் பாடியது. பாடலாசிரியர் வைரமுத்து, இசை இளையராஜா. நேரம் 8:39.

ஆகாஷவாணி கோயம்புத்தூரில் திரைகானம் ஒலிவரும் நேரம் 9:45. திரைகானம் தரும் அடுத்த பாடல் வஞ்சிக்கோட்டை வாலிபன் படத்திலிருந்து பி. லீலா ஜிக்கி பாடியது.

ஒலித்த பாடலுடன் திரை கானம் நிறைவு பெறுகிறது. இன்னும் சில நொடிகளில் தொடர்வது நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம். டெல்லி அஞ்சல்.

0: Under the visionary leadership of our beloved Prime Minister Narendra Modi ji, India's power sector has undergone a historic transformation with a strong focus on ensuring affordable, reliable and sustained electricity for every year. And due to Modi ji government's policies, states like Telangana has witnessed rapid growth in industries, data centers, urban infrastructure, leading to increasing electricity demands, sir, which has significant potential for solar energy, including decentralized and agricultural solarization. So through you, I request the Honorable Minister to explain how the proposed reforms will encourage greater adoption of distributed renewable energy, battery energy storage and smart distribution system in states like Telangana, while ensuring the financial sustainability of DISCOMs. Thank you, sir.
1: ஸ்ரீ மனோகர் லால், வித்யுத் மந்திரி.
2: சபாபதி மகோதய, நேஷனல் எலக்ட்ரிசிட்டி பாலிசி 2026 இஸ்கோ தயார் கரனே மே டிஸ்ட்ரிபியூட்டட் ரினியூவபிள் எனர்ஜி, பேட்டரி எனர்ஜி ஸ்டோரேஜ் ஆர் ஸ்மார்ட் டிஸ்ட்ரிபியூஷன் சிஸ்டம் கோ படாவா தேனே கே லியே டிஸ்ட்ரிபியூஷன் யூட்டிலிட்டி கி ஃபைனான்சியல் ஃபெசிலிட்டி மஜ்பூத் கரனே கே லியே கிரை ப்ராவதான் ஷாமில் கியே கயே ஹே ஆர் ஜோ ப்ராவதான் பனாயே கயே ஹே வோ சாரே தேஷ் பர் கே லியே லாகூ ஹோங்கே. தெலங்கானா மீ பிரகாரோ லாகூ கியா டிஸ்ட்ரிபியூட்டட் ரினியூவல் எனர்ஜி தீவிரத்தா லானே டிராஃப்ட் பாலிசி ஸ்டோரேஜ் கே சார் சே பலே ரூஃப் டாப் சோலர் உஸ்கே பாத் டியர் டூ

இது அரங்கிசை நிகழ்ச்சியில் அரங்கிசை நிகழ்ச்சி திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில். இன்றைய அரங்கிசை நிகழ்ச்சியில் செம்மங்குடி ஆர் சீனிவாச ஐயர் அவர்களின் பாட்டு. நிகழ்ச்சியின் துவக்கமாக வாதாபி கணபதி என தொடங்கும் முத்துசுவாமி தீட்சித கிருதி, ஹம்சத்வனி ராகம், ஆதி தாளம்.

திருச்சிராப்பள்ளி வானொலி முதல் அலைவரிசைகளில் நேயர்கள் இணைந்திருப்பது அரங்கிசை நிகழ்ச்சியில் செம்மங்குடி ஆர் ஸ்ரீனிவாச ஐயர் அவர்களின் பாடலை கேட்டு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஜாரசாக்ஷ என தொடங்கும் சுவாதி திருநாள் சாகித்யம் பந்துவராளி ராகம் ஆதி தாளம்.

0: ஆகாஷ்வாணி திருச்சிராப்பள்ளி வானொலி நிலையம். நேரம் 11 மணி. மத்திய
1: ஆகாஷ்வாணி கோயம்புத்தூர் வானொலி நிலையம். நேரம் 11 மணி. நேயர்களே, நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு. நாளை காலை 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து குரலும் விளக்கமும், 6:05 மணிக்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 6:10க்கு எனைத்தானும் நல்லவை கேட்க படைப்பு திருச்சிராப்பள்ளி, 6:15க்கு பக்தி மாலை பி சுசிலா, டாக்டர் சீர்காழி எஸ் கோவிந்தராஜன், மின்மினி எஸ் எம் அபுல் பரகத், வாணி ஜெயராம், கே பி சுந்தராம்பாள் ஆகியோர் பாடியுள்ள பக்தி பாடல்கள் இடம்பெறும். நாளை காலை 6:35க்கு விவசாயிகளுக்கான செய்திகள், 6:45க்கு மாநில செய்திகளை தொடர்ந்து 6:55க்கு நம்மை சுற்றி சுற்றுச்சூழல் விழிப்புணர்வு தகவல்கள், காலை 7 மணிக்கு முன் செல்லடா காவல் உதவி ஆய்வாளர் அமிர்தப்பிரியா அவர்கள் வழங்கும் உரை இடம்பெறுகிறது. 7:25க்கு சேவை செய்திகள், 7:30க்கு நினைத்தாலே இனிக்கும், 8 மணிக்கு இந்த நேரம் இனிய நேரம் சிறப்புரை, 8:15க்கு ஆங்கிலத்தில் செய்திகளை தொடர்ந்து 8:30க்கு மனம் விரும்புதே, 9 மணிக்கு அரங்கிசை என் ஜெயகிருஷ்ணன் பாட்டு, சிதம்பரம் ஜி பத்ரிநாத் அவர்கள் வயலின், நெய்வேலி எஸ் கந்தசுப்பிரமணியன் அவர்கள் மிருதங்கம், சென்னை அஞ்சல். காலை 10 மணிக்கு போவோமா ஊர்கோலம், 10:30க்கு கவிதையும் கானமும், 11 மணிக்கு கேட்டாலே இனிக்கும், பகல் 12 மணிக்கு நிகழ்ச்சி நிரலை தொடர்ந்து 12:05க்கு ஆங்கிலத்தில் செய்திகள், தொடர்ந்து 12:10க்கு சங்கீத சாரலில் சூரிய சுந்தர்ராஜ் ஸ்ரீராம் அவர்களின் பக்தி பாடல்கள் இடம்பெறும், பி ஞானதேவ் அவர்கள் வயலின், புவன் ஜி நீலகண்டன் அவர்கள் மிருதங்கம், நிகழ்ச்சி சென்னை அஞ்சல். 12:50க்கு மெல்லிசை, 1:10க்கு என்னுயிர் தோழி, 1:55க்கு பாடல் ஒன்று, 2:15க்கு மத்திய அரசின் மகத்தான திட்டங்கள் தொகுப்பு நிகழ்ச்சி, 2:30க்கு ஊர்ப்புறத்திலே நிகழ்ச்சியில் கிராமப்புற தொழில்கள் கொத்தமல்லி வியாபாரம் செய்வது குறித்து கோயம்புத்தூர் மாவட்டம் சூலூர் வட்டம் மலைப்பாளையம் நாச்சம்மாள் வெங்கடாசலம் ஆகியோருடன் நேர்முகம் இடம்பெறும். 2:55க்கு வானிலை அறிக்கை, நாளை மாலை 5:30க்கு திரை இசை, 6 மணிக்கு நிகழ்ச்சி நிரல், 6:10க்கு பா மாலை, 6:40க்கு முல்லைவனம், 7:00 மணிக்கு திரைகாணம், 7:10க்கு மாவட்ட செய்திகள், 7:25க்கு உழவர்களுக்கான அறிவிப்புகள். நாளை 7:30க்கு ஏறும் ஓரும் நிகழ்ச்சியில்

செல்லப்பிராணி வளர்ப்பிற்கான உபகரணங்கள் மற்றும் கண்டுபிடிப்புகள் குறித்து சென்னை கால்நடை மருத்துவக் கல்லூரி பேராசிரியர் முனைவர் பிஎஸ் அருணமான் அவர்களின் உரை இடம்பெறும். தொடர்ந்து ரம்புட்டான் மற்றும் டிராகன் ஃப்ரூட் சாகுபடி பற்றிய தகவல்களை வழங்குகிறார் சேலம் மாவட்டம் ஏற்காடு தோட்டக்கலை ஆராய்ச்சி நிலையத்தின் இணை பேராசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள், சென்னை அஞ்சல். நாளை இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில்

ஆசிரியர் முனைவர் கே ஏ சண்முகசுந்தரம் அவர்கள், சென்னை அஞ்சல். நாளை இரவு 8 மணிக்கு மனோரஞ்சிதம், 8:15 நாடாளுமன்றத்தில் இன்று, 8:30 மனோரஞ்சிதம், 9:15 ஸ்பாட்லைட், 9:30 திரைகானம். நாளை இரவு 10 மணிக்கு நாடாளுமன்றத்தில் கேள்வி நேரம், தொடர்ந்து அரங்கிசை திருச்சிராப்பள்ளி அஞ்சல். நாளை இரவு 11 மணிக்கு நிகழ்ச்சி நிரல். நேர்களே, இதுவரை நிலையத்தில் நாளை ஒலிபரப்பாக உள்ள நிகழ்ச்சிகள் பற்றிய அறிவிப்பு கேட்டீர்கள்.